ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். நேரம் காலை 5:50 25 நொடி. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாகவும் அனைவரும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 8ஆம் நாள் பராபவ வருடம் வைகாசி மாதம் 15ஆம் நாள் மே மாதம் 29ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது.

தோற்றத்தால் குன்றிமணியின் சிகப்பைப் போல தவ வேடம் தரித்திருப்பவர்கள் அந்த குன்றிமணியின் மூக்கு கருத்திருப்பதைப் போல உள்ளத்தால் இருண்டு போயிருப்பதும் உண்டு. குறள் எண் 277 அதிகாரம் கூட

0: தோற்றத்தால் குன்றிமணியின் சிகப்பைப் போல தவவேடம் தரித்திருப்பவர்கள் அந்த குன்றிமணியின் மூக்கு கருத்திருப்பதைப் போல உள்ளத்தால் இருண்டு போயிருப்பதும் உண்டு. குறள் எண் 277, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நேரம் காலை 5:54 50 நொடி தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இன்றைய நிகழ்ச்சிகள்.

இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் மகாதேவன் அவர்கள், காலை 6:15 பக்தி மாலை, காலை 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. அறிவிப்புகள் மற்றும் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உழவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள், காலை 7:00 காந்தி அஞ்சலி, காலை 7:10 மதுர தென்றல், காலை 7:15 தமிழ் செய்திகள், காலை 7:25 நலமாய் வாழ, குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல்கள் தருகிறார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். காலை 7:30 இன்று ஒரு தகவல், வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், காலை 7:35 மதுர தென்றல், காலை 8:00 செய்திச் சுருக்கம், காலை 8:02 மீண்டும் ஒலிக்கிறது மதுர தென்றல், காலை 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 8:30 மீண்டும் ஒலிக்கிறது மதுர தென்றல், காலை 8:45 வானொலிக்கு 90 மகளிரும் வானொலியும் சுய தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் 6 அம்பிகா அசோக் அவர்களுடன் சந்திப்பு.

உடன் உரையாடியவர் க. பிரபாகரன், நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா, படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். காலை 9 மணிக்கு அரங்கிசை பகுதியில் அடையார் ஜே. வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வரம் இசை, மயிலை எஸ். கஜேந்திரன் அவர்களின் தவில் இசை. காலை 10 மணிக்கு செய்திச் சுருக்கம், காலை 12 எனக்கு பிடித்த பாடல், முற்பகல் 11 மணிக்கு செய்திச் சுருக்கம், முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம் பகுதியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி. பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. மதியம் 12 மணிக்கு விளம்பரத்திற்கான நேரம், மதியம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மதியம் 12:10 இசை மேடை, பி. விஜயகோபால் அவர்களின் புல்லாங்குழல் இசை, மதியம் 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், மதியம் 12:50 மெல்லிசை, மதியம் 1 மணிக்கு விளம்பரத்திற்கான நேரம், மதியம் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மதியம் 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி, பெயர் சொல்லும் கதை முனைவர் என். சுலோச்சனா அவர்கள், எழுத்தின் இசை கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள், சட்டம் நமக்காக வழக்கறிஞர் சரளா அவர்கள், 4வது பகுதியாக கவிதை அரங்கம், அமைப்பு டாக்டர் கே. வித்யாபதி அவர்கள். மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல், மதியம் 1:55 பாரதியார் பாடல், மதியம் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், மதியம் 2:15 மதுரத்தென்றல், மதியம் 2:35 சேர்ந்து செய் பாடற் பயிற்சி, மதியம் 2:55 வானிலை அறிக்கை, மதியம் 3 மணிக்கு பகல் ஒலிபரப்பு நிறைவு பெறும், மீண்டும் மறு ஒலிபரப்பு மாலை 5:27, மாலை 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 6 மணிக்கு விளம்பரத்திற்கான நேரம், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மாலை 6:10 ஒரு பட பாடல்கள், மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, மாலை 6:40 மதுரத்தென்றல், மாலை 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள், கடலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ப. இளஞ்செழியன் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் கூட்டுறவில் விவசாயிகளுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து அகில இந்திய கூட்டுறவு இஃப்கோ முன்னாள் மாநில விற்பனை மேலாளர் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களுடன் நேர்முகம், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி, கடல்வாழ் உயிரினங்கள் தகவல்கள் வழங்குபவர் திண்டுக்கல் GTN கலைக்கல்லூரியின் விலங்கியல் துறை இணைப்பேராசிரியை முனைவர் என். ரேணுகா தேவி அவர்கள், 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஆகாஷ்வாணி மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸின் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறும். நேர்களை இன்னும் சில நொடிகளில் காலை 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் ஒலிக்கும். சென்னை அஞ்சலாக.

வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன்

0: கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:02:20. இது ஆகாஷ்வாணி மதுரை. மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
4: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
3: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
4: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
3: இளைய இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
4: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
3: மதுரை 2.
4: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
3: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
4: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
3: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
4: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
3: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள் இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
2: நேர்களை இன்னும் சில நொடிகளில் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும் டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi met the representatives of the Tribal Security Forum in New Delhi yesterday. In a social media post, Mr. Modi said their dedication to the tribal community is truly commendable. He stated that during the meeting, meaningful discussions were held on various topics related to the development of tribal communities and their empowerment. Union Home Minister Amit Shah held a meeting yesterday to review preparations for the Commonwealth Games and proposed Olympics to be hosted in Ahmedabad. Union Sports Minister Mansukh Mandaviya, Gujarat Chief Minister Bhupendra Patel, Deputy Chief Minister Harsh Sanghvi and senior officials were present at the meeting. In a social media post, Mr. Shah said, Modi government is expanding world-class sports infrastructure and state-of-the-art training facilities in India. He said, keeping in mind the proposed world-class sporting events in Ahmedabad, sports facilities are being developed in accordance with global standards. Ahmedabad would be hosting the 2030 Commonwealth Games and has officially submitted a bid for the 2036 Olympics. The National Testing Agency, NTA, has released revised examination dates and admit cards for the Common University Entrance Test undergraduate CUE.

0: UG 2026 examinations for admission to programs across central and participating universities. The examinations will now be conducted on the 31st of this month and 6th and 7th of next month. The examination, which was scheduled for yesterday, was rescheduled due to Eid ul-Azha. NTA said that admit cards for candidates appearing for the test on Sunday can be downloaded from the official website of NTA, cuet.nta.nic.in. The CBI has arrested Giribala Singh in the Trisha Sharma death case. Giribala is Trisha's mother-in-law and a retired district and sessions judge. The arrest was made in Bhopal yesterday. Earlier, a CBI team questioned and searched Giribala's home for nearly 7 hours, following which she was arrested. Air India has extended suspension of its flights to Israel till July end amid continued geopolitical uncertainties in West Asia. The airlines had earlier suspended flight operations on Tel Aviv-Delhi route till June end. A senior Air India official said that flights have been further suspended, keeping in mind the geopolitical situation in the region. In the wake of the West Asia conflict, airlines have been facing multiple headwinds, including costlier fuel and airspace curbs, which pushed up their operational costs. Vice President C.P. Radhakrishnan will undertake a 3-day visit to Karnataka, Goa and Kerala beginning today. The Vice President will attend the global celebration marking 45 years of the Art of Living Foundation in Bengaluru, Karnataka today. Later in the day, he will attend the Platinum Jubilee celebrations of University BDT College of Engineering at Davangere, Karnataka. National Security Advisor Ajit Doval called for decisive action against terrorism and said there cannot be double standards in the fight against it. Addressing an international security forum in Russia, Mr. Doval said responsible nations have to evaluate their choices and decide whether they support sponsors of terrorism or counter them with decisive action. Iran's Islamic Revolutionary Guard Corps, IRGC, has said it targeted an American airbase in the region after fresh U.S. strikes on southern Iran overnight. Kuwait, which hosts a U.S. base, said it had intercepted hostile missile and drone threats but did not confirm the target. The Iranian missile launch came after the U.S. shot down Iranian drones over the Strait of Hormuz and struck a military site in Bandar Abbas, a strategic port city in southern Iran. In IPL cricket, Gujarat Titans and Rajasthan Royals will meet in the all-important qualifier 2 at the Maharaja Yadavindra Singh International Cricket Stadium, New Chandigarh this evening. The match will start at 7:30 p.m. The winner will take on Royal Challengers Bengaluru in the final on Sunday at Narendra Modi Stadium in Ahmedabad. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க தமிழ் மொழியின் சிறப்பு எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் முனைவர் எஸ் மகாதேவன் அவர்கள்.
3: தொன்மை, முன்மை, எளிமை, ஒளிமை, இளமை, தனிமை, பெருமை, திருமை, இயன்மை, வியன்மை எனும் பல்வேறு சிறப்புகளை உடையது தமிழ் மொழி. அகரம் கற்றுத்தந்தபோதே அறத்தை கற்றுத்தந்த மொழி நம் அருமை தமிழ் மொழி. தமிழென்றால் இனிமை. பேசவும் கேட்கவும் இனிமையான மொழி நம்முடைய தமிழ் மொழி. தமிழென்றால் தனித்தன்மை வாய்ந்த செம்மொழி எனும் பொருளும் உண்டு. தமிழ் மொழியில் வரும் ழகரம் அழகான உச்சரிப்பு தரும் தனிச்சிறப்பு வாய்ந்த எழுத்தாகும். தமிழ் மொழி என்றவுடன் நம் மனமெங்கும் மகிழ்வலைகள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி நம் தமிழ்குடி. ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்வதற்கு உதவி செய்யும் மொழி பண்பாட்டின் அடையாளமாக திகழ்கிறது. மொழி பழமையான ஓர் இனத்தின் வாழும் அடையாளமாக திகழ்கிறது. விலங்குகளிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டும் பேச்சு மொழியால் நிகழ்கிறது. இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழ் தகுதியை பெற்றது நம்முடைய தமிழ் மொழி. எந்த சமய சார்புமின்றி

பொதுமறையாக கருதப்படும் திருக்குறள் எல்லா காலத்திற்கும் பொதுவான அறத்தை வெளிப்படுத்தியது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் உயரிய நெறிமுறையை தமிழ் உலகிற்கு வழங்கியது. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று அதனால்தான் பாவேந்தர் பாரதிதாசனார் பாடினார். சங்க கவிதைகளை எளிமைப்படுத்தி தமிழ் உணர்ச்சி கவிதைகளாக மாற்றி தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். பாவேந்தர் தமிழாகவே வாழ்ந்தார். தமிழை

0: கவிதைகளை எளிமைப்படுத்தி தமிழ் உணர்ச்சி கவிதைகளாக மாற்றி தந்தவர் பாவேந்தர் பாரதிதாசனார். பாவேந்தர் தமிழாகவே வாழ்ந்தார். தமிழை தன் உயிராகவும் உடலாகவும் கருத்தாகவும் கொண்டு பாவேந்தர் வாழ்ந்தார். நல்லுயிர் உடம்பு செந்தமிழ் மூன்றும் நான் நான் நான் என்று வாழ்நாள் முழுதும் சொன்னவர் பாவேந்தர் பாரதிதாசனார். தமிழ் சமுதாயத்தை காப்பதே தன் வாழ்வின் நோக்கம் என்று பாவேந்தர் பாரதிதாசன் கருதினார். தமிழை தாயாக உருவகம் செய்து பாவேந்தர் பாடிய இசையமுது பாடல் அவருடைய ஆழ்மனதின் தன்மையை உணர்த்துவதாக அமைந்தது. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே, வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே, வீரனின் வீரமும் வெற்றியும் நீயே, தாழ்ந்திடு நிலையினில் உனைவிடுப்பேனோ, தமிழன் என்னாலும் தலிகுனி வேணோ என்று செந்தமிழை பாடிவிட்டு, செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று அருமையாக பாடினார். பழமையின் சிறப்பை தமிழின் சிறப்பை தண்ணீரில் செந்தாமரை பூத்து நிறைந்தது போல் தமிழ் மொழி செழித்து வளர்ந்தது என்று விளக்கினார். பாவேந்தரின் தமிழ் ஆக்கப்பூர்வமான தமிழ். அவருடைய தமிழ் உணர்வு உயிர் சார்ந்த தமிழ் உணர்வு. தமிழ் உயர்ந்தால் தமிழ் இலக்கியம் உயரும், தமிழ் இலக்கியம் உயர தமிழ் இனம் உயரும் எனும் உறுதியான நம்பிக்கை பாவேந்தரின் தனித்துவமான நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று அதனால் அவரால் பாட முடிந்தது. தேன் தமிழென்றும் இன்பத் தமிழென்றும் அன்னை தமிழென்றும் அருந்தமிழென்றும் ஞானத்தமிழென்றும் தீந்தமிழென்றும் நற்றமிழென்றும் போற்றப்படும் நம் அன்பு தமிழை கற்றால் துன்பங்கள் நீங்கும், சுகம் வரும், நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும், வீரம் வரும் என்பதுதான் பாவேந்தரின் கருத்து.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எஸ். மகாதேவன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15 15 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து ஒலிக்க இருக்கு பக்தி மாலை பக்தி பாடல்களாக. மாலையில் ஒலிக்கும் முதற் பாடலாக அன்னபூர்ணாஷ்டகம், பழனி விஜயலட்சுமி அவர்களின் குரலில் தான் கேட்க இருக்கீங்க.

நேரமா? நேரம் காலை 6:28 40 இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். பக்தி பாடல்களாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடரும் பாடல் எம் எம் யூசுப் அவர்கள் குரலில் தான் ஒலிக்க இருக்குது.

நேரம் காலை 6:32 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது பக்தி மாலை. பக்தி மாலை தரும் நிறைவான பாடலா ஹெலன் சத்யா அவர்கள் குரலில் தான் ஒலிக்க இருக்குது.

0: இதுவரைக்கும் கேட்டீங்க பக்தி மாலை. நேரம் காலை 6:35. இது ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் இன்று 29 வெள்ளிக்கிழமை முற்பகல் 10 அளவில் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது. மாவட்டத்தின் அனைத்து துறை உயர் அலுவலர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டு விவசாயம் சார்ந்த குறைகளை தெரிவித்து அதனை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழக அரசின் வேளாண்மை துறை மூலமாக நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்திலும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் தெளிப்பு நீர், மழை தூவான் மற்றும் சொட்டு நீர் பாசன அமைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு தங்கள் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநரை அணுகலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கிறார்.

0: நண்டார் அன்பார்ந்த விவசாயிகளே, இயற்கை களைக்கொல்லி தயாரித்தல் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இயற்கை களைக்கொல்லி தயாரிக்க தேவைப்படும் பொருட்கள்: 10 லிட்டர் கோமியம், 2 கிலோ எருக்கம் இலை, 2 கிலோ கல் உப்பு, 1/2 கிலோ சுண்ணாம்புக்கல். சுண்ணாம்பு பவுடர் சேர்க்கக்கூடாது. தேவைக்கேற்ப எலுமிச்சம் பழம். எருக்கம் இலை 2 கிலோவை நன்றாக இடித்து அல்லது மிக்சியில் போட்டு அரைத்து அவற்றை கோமியத்தில் ஊறவிட வேண்டும். பிறகு சுண்ணாம்பு கல்லையும் அவற்றில் போட்டு ஊறவிட வேண்டும். கல் உப்பை தூளாக்கி அவற்றுடன் கலந்து 1 வாரம் வரை ஊற வைக்க வேண்டும். 1 வாரத்தில் இயற்கை களைக்கொல்லி தயாராகிவிடும். களைக்கொல்லி கரைசல் 1 லிட்டரை 9 லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகள் நன்கு நனையுமாறு தெளிக்க வேண்டும். தெளிக்கும் போது 1 எலுமிச்சம் பழச்சாறு கலந்து தெளிக்க வேண்டும். இயற்கை களைக்கொல்லியின் பயன்கள்: சிறிய களைகள் முதல் பெரிய களைகள் வரை நன்றாக காய்ந்துவிடும். களைக்கொல்லி தெளிக்கும் போது பயிர் சாகுபடி செய்திருந்தால் அவற்றின் மேல் படாதவாறு தெளிக்க வேண்டும். இது முற்றிலும் இயற்கையான களைக்கொல்லி. செலவு குறைவு, பலன் அதிகம். சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படுகிறது. குறிப்பாக இரசாயன களைக்கொல்லி பயன்படுத்தும் போது மண் வளம் குறையும். இந்த இயற்கை களைக்கொல்லியை பயன்படுத்தும் போது மண் வளம் காக்கப்படும். இவ்வாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த தேனி மாவட்ட விவசாயிகளே, தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைத்தீர்க்கும் நாள் கூட்டம் வெள்ளிக்கிழமை 29ஆம் தேதி காலை 10 மணி அளவில் நடைபெற உள்ளது. கூட்டத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமை தாங்குகிறார். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கை மனுக்கள் கொடுக்கலாம். அந்த மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தேனி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமேற்றிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். இதற்கு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சூப்பர் பாஸ்பேட் உரத்துடன் 300 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் போதுமான அளவு தண்ணீர் தெளித்து நன்கு கலந்து புட்டு பதத்தில் உரச்சாக்குகளில் காற்று புகாமல் இறுக கட்டி வைத்து 1 மாதம் கழித்து பயன்படுத்தி பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குனர் அறிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: களிமண் வண்டல் மண் கிடைக்காத காலங்களில் நம்ம தார்பாய்களை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். தார்பாய்கள் இப்பொழுது பண்ணைக்குட்டையை அமைப்பதற்கென்ற பிரத்யேக முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனையில் நிறைய இடத்தில் உள்ளது. அதை வாங்கி நம்ம தார்பாய்களை போர்வை போல் பரப்பி அதற்கு மேல் நாம் மழை நீரை சேகரித்து வைத்துக் கொண்டோம். ஆனால் மண்ணிற்கு அடியில் நீர் ஊடுருவி செல்வதை நாம் தடுத்து கொள்ளலாம். மேலும் நீர்நிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அகன்ற வெளியில் இருப்பதால் சூரிய ஒளி அதிகமாகப்படுவதாலும் நீர் ஆவியாதல் அதிகமாக இருக்கும். இதனாலேயே நம்மளுடைய நீர் அதிக பாசனத்துக்குடி, அதாவது மழைநீரால் சேகரிக்கப்பட்ட அந்த மழைநீர் ஆவியாவதுனால நமக்கு விரயமாகும். இதை தடுக்குவதற்கு பண்ணைக்குட்டைகளை சுற்றிலும் அந்த கரைகளில் மரச்செடிகளை நம் வளர்ப்பதன் மூலம் நிழல் பாங்கான ஒரு சூழ்நிலையை உருவாகும். இதனால் நீர் தூரிய ஒளியின் மூலம் நீர் விரயமாவதை தடுத்து மழைநீரை முழுவதுமாக நம் பயிர்களுக்கு சாகுபடி செய்வதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். கோடைக்காலங்களில் சாகுபடி நிலங்களில் உள்ள மண் அமைப்பு முதல்ல நம்ம பார்த்துக்கலாம் சார். பொதுவாக 3 வகையான மண் அமைப்பு நம்மளுடைய பூமியில் இருக்குது: களிமண், வண்டல் மண், மற்றொன்று மணற்பாங்கான மண். இதில் நீர்பிடிப்பு திறன் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக களிமண் நிலங்களில் நீர் அதிகமாக தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு தகவ அமைப்பு கொண்டுள்ளது. வண்டல் மண் அதற்கு சற்று குறைவாக சதவீதத்தில் தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அல்லது தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தகவமைப்பு கொண்டுள்ளது. மணற்பாங்கான நிலம் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய மண் துகள்களுடைய அளவு பெரிதாக இருப்பதால், அதோட துளைகள் ரொம்ப பெரிதாக இருப்பதால் நீர்பிடிப்பு திறன் கம்மியாக இருக்கும். அதனால் மழை பெய்த உடனே மழைநீரானது பூமிக்கடியில் ஊடுருவி செல்லக்கூடிய வாய்ப்பு

0: அதிகமாக இருப்பதால் கோடை காலங்களில் நிலம் மேம்பாடுங்கிறது முக்கியமான ஒரு நீர் மேலாண்மை முறைகளில் நிலம் மேம்பாடு அல்லது மண்ணோட அமைப்புங்கிறது முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்குது. நீர் பிடிப்பு திறன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு மண்ணில் உள்ள சிறு துளைகள் மற்றும் பெரு துளைகள், இந்த சிறு துளைகள் அண்டு பெரு துளைகள் எவ்வாறு நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மண் தூளுக்கும் இன்னொரு மண் தூளுக்கும் இடையே உள்ள இடைவெளியை தான் நம்ம வந்து துளைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், மண் துளைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது மண் தூளுடைய அளவு சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா சிறு துளைகளான அளவு அதிகமாக இருக்கும். சிறு துளைகள் அதிகமாக இருந்தது அப்படி இருந்தால் அதோட நீர்பிடிப்பு திறன் அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி மண் தூள்கள் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு மண் தூளுக்கும் இன்னொரு மண் தூளுக்கும் இடையே உள்ள இடைவெளி அதிகமாகிறதுனால நீர்பிடிப்பு திறன் கம்மியாக இருக்கும். அதனால் நீர் ஆதாரம் வந்து உடனடியாக ஊடுருவி நிலத்துக்கடியில் செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது சார். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்பிடிப்பு திறனை அதிகப்படுத்துவதற்கு நாம் வந்து நீர்பிடிப்பு திறன் அதிக உள்ள களிமண் மற்றும் வண்டல் மண் அல்லது இயற்கை உரங்களை நாம் வந்து பயன்படுத்தலாம் சார். இப்போது மணற்பாங்கான நிலம் என்னுடையது உள்ளது அப்படின்னா மழை பொழியும் பொழுது நம்மளோட என்னுடைய நிலத்தில் வந்து நீர்த்தேக்கங்கள் அதிகமாக இருக்காது சார். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களில் களிமண் அல்லது வண்டல் மண்களை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய மணற்பாங்கான நிலங்களில் வந்து நம்ம மேலே தூவிட்டு அதில் வந்து நீர்பிடிப்பு திறனை அதிகப்படுத்தலாம் சார். அந்த முறை முடியவில்லை என்றால் ஆல்ரெடி நம்ம பயன்படுத்தக்கூடிய துளு உரங்கள், துளு உரங்கள் இது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 12.5 டன் துளு உரங்களை வந்து நம்ம வந்து பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து நம் மண்ணில் நம்ம போட்டோம்னா மண்ணோட ஈரப்பதம் அல்லது மண்ணோட நீர்பிடிப்பு திறனை அதிகப்படுத்தலாம். அதில் இருக்கிற அந்த கரிம பொருட்கள் மண் துகளோட சேர்ந்து நீர்பிடிப்பு திறனை அதிகப்படுத்தி கொள்ளும். ஸோ இதுதான் மண்ணோட நீர்பிடிப்பு திறனை அதிகப்படுத்துகிற முறை.
1: இதுவரை கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் என்பது குறித்து காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேரம் காலை 6:44:30 நேர்களை, இன்னும் சில நொடிகளில் காலை 6:45 மாநில செய்திகள் ஒலிக்க இருக்கு சென்னை அஞ்சலாக்கு.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்வுக்கு பிந்தைய சேவைகளை வழங்குவதற்கான கட்டமைப்புகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தேர்வு தொடர்பான சேவைகள் மாணவர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணையதளம் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் சுகாதார தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மருத்துவமனைகளில் தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வரும் பராமரிப்பு பணிகள் குறித்த புகார்கள் மீது

0: முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மருத்துவமனைகளில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பு இருப்பது உறுதி செய்யப்படும் என்றும், அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சேவைகள் குறித்த குறைகளை மொபைல் செயலி மூலமாக தெரிவிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் திரு சம்பத் கூறினார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகங்களின் எண்ணிக்கை மற்றும் புதிய கட்டிடங்களுக்கான தேவைகள் குறித்த தகவல்கள் திரட்டப்பட்டு வருவதாக கூறினார். பத்திரப்பதிவு அலுவலகங்களில் செயல்பாடுகளை முழுமையாக கணினிமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், ஆன்லைன் முறையிலான பதிவு விரைவில் செயல்பாட்டிற்கு வரும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலங்களுக்கான வழிகாட்டுதல் மதிப்பீட்டில் குளறுபடிகள் இருப்பதாக வந்துள்ள புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில அரசு முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான நிர்வாக நடைமுறைகளை முதலமைச்சர் சீரமைக்க வேண்டும் என்று திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை விழாவின் ஒரு பகுதியாக மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்த மலர் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை விழாவில் முக்கிய கண்காட்சியாக உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 128வது மலர் கண்காட்சி கடந்த 18ஆம் தேதி தொடங்கியது. 7 லட்சம் மலர்களை கொண்டு மலர் அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 1,20,000 மலர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்ட சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. இதைத் தவிர மகாபலிபுரம், கலங்கரை விளக்கம் உள்ளிட்ட வடிவங்கள் மலர் கண்காட்சி திடலில் வைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த மலர் கண்காட்சியை காண அரசு தாவரவியல் பூங்காவில் குவிந்தனர். இதனிடையே மலர் கண்காட்சி நிறைவு விழாவில் சிறந்த மலர் அலங்காரங்கள் வைத்திருந்தவர்கள் மற்றும் சிறந்த வீட்டு பூங்கா வைத்தவர்கள் என 100க்கும் மேற்பட்டோருக்கு தோட்டக்கலைத்துறை சார்பாக பரிசு கோப்பைகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. 11 நாட்கள் நடைபெற்ற இந்த மலர் கண்காட்சியை சுமார் 2,10,000 சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்துள்ளனர். உதகையிலிருந்து சரவணன்.
0: தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஏனைய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். இலங்கையில் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்த போதிலும் அந்நாட்டின் கடன் சுமை அபாயகரமான நிலையில் உள்ளதாக சர்வதேச செலாவணி நிதியம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ நிலைகளை குறிவைத்து பதில் தாக்குதல் நடத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. திரிபுரா மாநிலம் உனக்கோட்டில் உள்ள வரலாற்று சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பாரம்பரியமிக்க பகுதிகளை மத்திய அமைச்சர் திரு துர்கா தாஸ் யுகே நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறையினருக்கு நவீன தொழில்நுட்பம் அடிப்படையிலான பயிற்சிகள் வழங்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க கடல் பயணத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS சுதர்ஷினி கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து ஆன்டிகுவா துறைமுகம் சென்றடைந்தது. நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார்.

0: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காய்கறிகள், பழங்கள், மூலிகைச் செடிகள், அலங்கார மலர்கள் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற தோட்ட பராமரிப்பு போட்டிகளில் 300க்கும் அதிகமானோர் பங்கேற்றனர். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலய திருத்தேர் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனை அடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதி சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடைப்பிரிவில் சச்சின் கல்லப்பா ஜோர்டானின் சமின் அகமது அல் ஒபேடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடைப்பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மூசிமை வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ருவ் கபிலா தனிஷா கிறிஸ்டோ இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் தைவான் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷ் கிறிஸ்டோ இணை 8-21, 21-16, 21-17 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுட்டா வட்டானாபே மாயா தங்குச்சி இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்பட வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பத்திரப்பதிவுத் துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

0: நேரம் காலை 6 மணி. 6:56. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோமீட்டர் கேட்க இருக்கீங்க. இயற்கை இன்பமாக சூழல் சிந்தனை.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: சூழலியல்ல நம்ம தேசிய விலங்கான புலிகளை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா? சிவிங்கி புலி பத்தி ஏற்கனவே கேட்டோம். சிவிங்கி புலிகள் முற்றிலுமா அழிஞ்சு போயிருந்த 1950களின் காலகட்டத்துல நம்மகிட்ட குறைவான அளவுல எஞ்சி இருந்தன புலிகள். சில 100 புலிகள் என்றிருந்த நிலையில 1973 புலிகள் திட்டம் ப்ராஜெக்ட் டைகர் செயல்படுத்தப்பட்டது. பறவையியலாளர் சலீம் அலி அவர்களுடைய முன்முயற்சியால இந்த திட்டம் வெற்றிகரமா நடைமுறைக்கு வந்துச்சு. 50 ஆண்டுகளை கடந்து இந்த திட்டம் வெற்றிகரமா

0: நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது நம்ம நாட்டில். சில நூறு எண்ணிக்கையில் இருந்த புலிகள் இப்போது 3,680 அப்படிங்கிற அளவுக்கு அதிகரிச்சிருக்கு. பூனை குடும்பத்துல புலி பல சிறப்பு அம்சங்களை கொண்ட உயிரினம். பல்வேறு காலநிலை மற்றும் பல்வேறு வகை காடுகள்ல புலிகள் வாழ்கின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய மலைக்காடுகள், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய உலர்ந்த இலையுதிர் காடுகள், மேற்கு மகாராஷ்டிரா மத்திய உயர்நில மற்றும் உலர் புல்வெளிகள், ராஜஸ்தானின் வறண்ட புல்வெளி மற்றும் முட்புதர் காடுகள், மேற்கு வங்கத்துடைய சுந்தரவன காடுகள், சதுப்பு நில காடுகள், அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய துருவ காலநிலை கொண்ட இமயமலை பகுதிகள், இப்படி எல்லா வகையான காடுகள்லயும் வாழ்ற தன்மை கொண்டவை புலிகள். நம் புவியியல் நில அமைப்பு சீரா இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு புலி பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய புவியியல் நில அமைப்பு சீரா இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு புலி பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது இல்லையா. சூழலியல்ல உயிர் பன்மை பயோடைவர்சிட்டி சீரா இருந்தாதான் அந்த சூழலியல் தொகுதி வளமா இருக்குங்கிறது நாம் அறிஞ்ச விஷயம். புலிகளின் எண்ணிக்கை குறைஞ்சா மான், இரளைகள் இது மாதிரியான தாவர உண்ணிகள் பெருகும். அவைகள் தாவரங்களை அதிகமா உண்ண ஆரம்பிச்சதுன்னா காடுகள்ல தாவரங்களுடைய எண்ணிக்கை குறையும். இதனால மழை பெய்யறப்போ மண் அரிப்பு அதிகமாகும். நீரோடைகள் எல்லாம் பக்கவாட்டுல அரிச்சு அகலமடைய தொடங்கும். நிறைய சின்ன சின்ன நீரோடைகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ஆறா மாறும். ஆனா தாவரங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுனால அந்த சின்ன சின்ன நீரோடைகள் எல்லாம் நேர செல்லாம பக்கவாட்டுல அரிச்சு அரிச்சு அகலமாயி நீண்ட தூரம் போக முடியாம மலைகள்லயே தேங்க தொடங்கும். இதனால ஆறுகள் மலையை கடந்து சமவெளி டெல்டா வர்றதுக்கு தேவையான நீர் இல்லாம ஆறுகள் வற்ற தொடங்கும். அரிப்புகளாலையும் ஆற்றுடைய வடிகால் அமைப்பு மாற்றத்தாலையும் நில தோற்றமே மாறுதலுக்கு உட்படும். நம்மளுடைய வளங்களும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய தொடங்கும். ஆனா இந்த பாதிப்பு நடைபெறாம நம்ம காடுகளை மேல் நிலையிலிருந்து உணவு சங்கிலிய கட்டுப்படுத்தி நம்ம வளத்தை பாதுகாக்கிற அரும்பணிய புலிகள் தான் செய்யுது. எல்லா சூழலியல்லையும் மேல்நிலையிலிருந்து கட்டுப்படுத்தக்கூடிய உயிரினங்கள் எவ்வளவோ இருக்கும். நம்ம இந்திய காடுகள்ல இது மேல்நிலையிலிருந்து கட்டுப்படுத்தக்கூடிய விலங்கா செயல்படுறது நம்முடைய புலிகள் தான். அப்போ புலிகளுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பு உங்களுக்கு புரியுதா? நாம சார்ந்திருக்கக்கூடிய வளங்கள் எல்லாமே நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள், இமயமலை பகுதிகளில் இருந்து வர்றதுதான். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பா எல்லா வளங்களுமே நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கிடைக்கிறது தான். அப்ப அந்த மலைகள்ல இருக்கக்கூடிய காடுகள் வளமா இருக்கணும் அப்படின்னா அந்த காடுகள்ல மேல்நிலையிலிருந்து எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய புலிகள் வளமா இருந்தாதான் அந்த இடமும் வளமா இருக்கும். அப்போ நாம இங்க வளமா இருக்கணும் அப்படின்னா காடுகள்ல புலிகள் ஆரோக்கியமா வாழணும். இப்படித்தான் சூழலியல்ல இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் நம்மோட ஒரு சிக்கலான உறவு தொடர்புல இருக்கு. அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து செயல்பட்டோம்னா நம்ம சூழலியல்ல நம்மால பாதுகாத்துக்க முடியும். இந்த மறைமுக தொடர்பு என்னன்னு நேரடியா தெரிஞ்சுக்க முடியலனாலும் உலகத்துல வாழ்ற எல்லா உயிரினங்களும் ஏதாவது ஒரு தொடர்புல இருக்குது அப்படிங்கிற சூழலியல் புரிதல் நமக்கு வந்தாலே போதுமானது. சூழலியல் புரிந்து கொள்வோம், இயற்கை நலம் காத்து வளமாக வாழ்வோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

பள்ளி ஆசிரியனாக என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் இன்று இடம்பெறுகின்றன. தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக சரித்திரத்தில் சொல்லாத அல்லது சுருக்கமாக மாத்திரம் குறிப்பிட்டு சென்று விட்ட விஷயங்களை மட்டுமே நான் இந்த அத்தியாயங்களில் கூறி வருகிறேன். அப்படி நினைவில் வைத்திருந்தால் சமீபத்திய அத்தியாயங்களுக்கிடையே இருக்கும் தொடர்பை எளிதில் அவர்களால் காண முடியும். பண்ணை வளர்ந்து வரவே அதிலிருந்த சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் படிப்புக்கு ஏதாவது ஏற்பாடு செய்தாக வேண்டியது அவசியமாயிற்று. இவர்களில் ஹிந்து, முஸ்லீம், பார்சி, கிறிஸ்தவ சிறுவர்களும் சில ஹிந்து பெண்களும் இருந்தனர். இவர்களுக்கு தனியாக உபாத்தியாயர்களை வைப்பது சாத்தியமல்ல. அப்படி செய்வது அவசியம் என்று நான் எண்ணவும் இல்லை. தகுதி பெற்ற இந்திய பள்ளி ஆசிரியர்கள் கிடைப்பதில்லை. ஆகையால் ஆசிரியர்களை நியமிப்பது சாத்தியமில்லை. அப்படியே ஆசிரியர்கள் கிடைத்தாலும் குறைந்த சம்பளத்தில் ஜோகன்னஸ்பர்கிலிருந்து 21 மைலுக்கு அப்பால் போவதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு கொடுக்க எங்களிடம் பணமும் ஏராளமாக இல்லை. மேலும் பண்ணைக்கு வெளியிலிருந்து உபாத்தியாயர்களை இறக்குமதி செய்ய வேண்டியது அவசியம் என்றும் நான் கருதவில்லை. அப்பொழுது நடைமுறையில் இருந்த கல்வி முறையிலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அனுபவத்தினாலும் சோதனைகளினாலும் உண்மையானதொரு கல்வி முறையை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு இருந்தது. ஒன்றை மாத்திரம் நான் அறிவேன். அதாவது, மிகவும் சிறப்பான ஒரு நிலையில் பெற்றோரினாலேயே உண்மையான கல்வியை அளிக்க முடியும். இதற்கு வெளி உதவி மிக குறைவாகவே இருக்க வேண்டும். டால்ஸ்டாய் பண்ணையோ ஒரு குடும்பம். அதில் தந்தையின் ஸ்தானத்தை நான் வகித்தேன். ஆகையால் சிறுவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொறுப்பை சாத்தியமான வரையில் நானே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த யோசனையில் குறைகளும் இல்லாமல் இல்லை. எல்லா இளைஞர்களும் சிறுவயதிலிருந்தே என்னுடன் இருந்து வந்தவர்கள் அல்ல. அவர்கள் மாறுபட்ட நிலையிலும் சூழ்நிலையிலும் வளர்ந்தவர்கள். அவர்கள் ஒரே மதத்தைச் சேர்ந்தவர்களும் அல்ல. இத்தகைய நிலையில் இருக்கும் சிறுவர்களுக்கு நான் குடும்பத்தின் தந்தை என்ற ஸ்தானத்தை வகித்தாலும் எவ்விதம் முழு பயிற்சியையும் நான் அளித்துவிட முடியும்? ஆனால் உள்ளத்தின் பண்பு அல்லது சன்மார்க்கத்தை வளர்த்து கொள்வதற்கே எப்பொழுதும் நான் முதலிடம் தந்து வந்திருக்கிறேன். அவர்களுடைய வயதிலும் அவர்கள் வளர்ந்த விதத்திலும் என்னதான் வித்தியாசம் இருந்தாலும்

எல்லோருக்கும் ஒரே விதமான சன்மார்க்க பயிற்சியை அளித்து விட முடியும் என்பதில் நான் நம்பிக்கை கொண்டிருந்தேன். ஒரு நாளில் 24 மணி நேரமும் அவர்களுடைய தந்தையாக அவர்களிடையே இருந்து வருவது என்றும் தீர்மானித்தேன். அவர்கள் பெறும் கல்விக்கு சரியான அடிப்படை அவர்கள் ஒழுக்கத்தை வளர்த்து கொள்வதே என்று கருதினேன். அந்த அடிப்படையை பலமாக போட்டுவிட்டால் மற்ற விஷயங்களையெல்லாம் அவர்களாகவோ அல்லது நண்பர்களின் உதவியாலோ அவர்கள் கற்றுக்கொண்டு விடுவார்கள் என்பதும் என்னுடைய கருத்து.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள். நீங்களும்
1: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

நேரம் 7:10 22 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 kHz. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேயர்களே. இந்த காலை நேரத்துல மதுரை தென்றல் கேட்டு ரசிக்கலாமா? முதல் பாடலா வருது ஜானி திரைப்படத்திலிருந்து ஜென்சி குரல்ல அழகான பாடல் இதோ.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: செந்தில் ஆண்டவன்
2: தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிப்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பழங்குடியின மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அவர்களது அர்ப்பணிப்பு மிக்க சேவை பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பழங்குடியின சமுதாயத்தின் மேம்பாடு குறித்த பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டில் விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்கான தயார் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதனை கருத்தில் கொண்டு உலக தரத்தில் விளையாட்டுப் போட்டிகளுக்கான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான புவிசார் சூழலில் பரஸ்பரம் நலன் சார்ந்த அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: இதனிடையே வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர், சவுதி அரேபிய இளவரசர் ஃபைசல் பின் ஃபெரான் பின் அப்துல்லா மற்றும் யுக்ரைன் வெளியுறவு அமைச்சர் திரு ஆண்ட்ரில் செவியா ஆகியோருடன் பரஸ்பரம் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் மற்றும் செங்கடல் உட்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடையற்ற மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கர்நாடகா, கேரளம், கோவா மாநிலங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார். முதலாவதாக பெங்களூரு செல்லும் அவர் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் பங்கேற்கிறார். இதையடுத்து தவங்கரையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பவள விழா நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்கிறார். பின்னர் கோவா செல்லும் குடியரசு துணைத் தலைவர் பனாஜியில் நடைபெறும் கோவா மாநிலம் உதய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இதையடுத்து கேரள செல்லும் அவர் கோட்டயத்தில் மலையாள நாளிதழின் 140வது நிறுவன தின நிகழ்ச்சியிலும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். இஸ்ரேல் நாட்டிற்கான விமான போக்குவரத்து சேவைகள் ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தில்லி டெல் அவிவ் நகரங்களுக்கு இடையேயான விமான போக்குவரத்து சேவை ஏற்கனவே ஜூன் மாதம் வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததை அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரி சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்காசியாவில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழல், விமான எரிபொருளின் விலை உயர்வு மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் போன்ற அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய ஆஸ்திரேலிய நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக அந்நாட்டு பிரதமர் திரு அந்தோனி அல்பானிஸ் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே நல்லுறவு உள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை சுட்டிக்காட்டிய அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக உறவுகள் பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் மேலும் வலுவடையும் என்று தெரிவித்துள்ளார். உலகில் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக இருந்த போதிலும் கடந்த 10 ஆண்டுகளில் உலகின் 3வது பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்று திரு அல்பானிஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பின் பேரில் மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் அரசுமுறை பயணமாக இந்தியா வருகிறார். அவரது இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பின்னர் மும்பை மற்றும் புத்தகயா போன்ற இடங்களுக்கு சென்று மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் ஹியாங் பார்வையிட உள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்புக்கான புதிய வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சைபர் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, கடல்சார் பாதுகாப்பு, ஆளில்ல விமானம் மற்றும் மேம்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. மண்டல மற்றும் சர்வதேச அளவிலான பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் குறித்த அம்சங்களும் இதில் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. பஞ்சாப் மாநில பிஜேபி கட்சித் தலைவராக திரு கேவல் குமார் சிங் தேலான் நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்காக கட்சியின் தலைமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று திரு கேவல் குமார் சிங் நம்பிக்கை

தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த வானிலை மையத்தின் விஞ்ஞானி டாக்டர் அகில் ஸ்ரீவத்சவா இதனை தெரிவித்தார். பஞ்சாப், ஹரியானா, மத்தியப்பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு படிப்படியாக வெப்பநிலை குறையும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஹாங்காங்கில் நடைபெற்ற 20 வயதிற்குட்பட்டோருக்கான தடகள போட்டியில் அவர் இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியின் 17 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியாவின் சச்சின் கல்லப்பா ஷிருல், ருத்ரா கிரண் நிம்ஹான் ஆகியோர் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் காலிறுதி ஆட்டத்தின் ஆடவர் 45 கிலோ எடை பிரிவில் சச்சின் கல்லப்பா ஷிருல் ஜோர்டானின் சமின் அகமத் ஹல் உபாடை வென்றார். மற்றொரு காலிறுதிப் போட்டியில் ஆடவர் 110 கிலோ எடை பிரிவில் ருத்ரா கிரண் நிம்ஹான் கொரியாவின் சியோக் மோசிம்மை வென்றார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செம்ஸ்போர்டில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்தது. இதனையடுத்து 189 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய இங்கிலாந்து அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 150 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் 2வது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியின பாதுகாப்பு மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டுத் துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான முடிவுகளை எடுக்க உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் நிபம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்.
2: நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் டி.சி. ஸ்ரீதேவி அவர்கள். வத்தல், வடகம், ஊறுகாய் இதெல்லாம் நம்ம வீடுகளில் பாரம்பரியமாக செஞ்சு தான் சாப்பிட்றோம். இது எப்போ வந்து ஒருத்தருக்கு உடல் உபாதையை கொடுக்கும்?
3: இப்போ ஒருத்தருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் நார்மலாக இல்லை, ஹை லெவலில் இருக்குது, அப்போ அவங்க கண்டிப்பாக உப்பை குறைக்கணும். ஏன்னா பிபி லெவல் அவங்களுக்கு அதிகமாகும். அப்போ அவங்க உப்பு கண்டம் இதெல்லாம் ஊறுகாய் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா பிளட் ப்ரெஷர் லெவல் இன்னும் அதிகமாகும். அப்போ தான் குறைக்க சொல்கிறோம். டெய்லி ஊறுகாய் சாப்பிடவே கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், வாரத்துக்கு ஒரு நாள் தான் விருந்து, டெய்லி பத்திய உணவு தான். இதுதான் நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு ஏதுவாக இருக்கும்.
2: நிறைய பேர் வந்து சில நோய்களுக்காக அவங்க அன்றாட மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ற கட்டாயத்தில் இருக்காங்க. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பெரியவங்கள்லாம் அந்த ஸ்டேஜில் தான் இருக்காங்க. 60 மேலே ஏதாவது ஒரு நோய் வந்துடுது, அவங்க வந்து அன்றாடம் அதை எடுத்துக்கிறாங்க. சில நேரம் சில டோஸ் வந்து அவங்களுக்கு ஹெவியாக இருக்கும்போது பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் என்ன உணவுகள் அவங்க சாப்பிட்லாம் அந்த வயிற்று புண்ணுக்கு?
3: வயிற்று புண்ணுக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே அவங்க வெதுவெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டு சாப்பிட்லாம். வயிறு புண் வந்து நல்லாவே க்யூர் ஆகும். ப்ரஷ் பண்ண உடனே தண்ணி எதுவும் சாப்பிடாமல் இந்த பால் சாப்பிடணும். நான் சொன்ன மாதிரி தேங்காய் பால், பாலுக்கு பதிலாக ரெகுலராக ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் தேங்காய் பால் குடிக்கலாம். அதே மாதிரி இளநீர் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு இளநீர் ஒத்துக்காது அப்படின்னா தென்னங்குருத்து சாப்பிட்லாம். துவர்ப்பு சுவையை நம்மளோட உணவில் அதிகமாக சேர்க்க சேர்க்க புண்கள் ரொம்ப அருமையாக ஆறும். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மருந்துகள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை கிடையாது. அதுவும் 60 மேலே ஒவ்வொரு வயசும் கிஃப்ட்டு தான். இப்போ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்போது இந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ் கூட இந்த மெடிசன்ஸும் சேர்த்து சாப்பிட்லாம். உணவு பழக்க வழக்கங்களை நம்ம மாற்றினாலே ரொம்ப நல்லா

0: இருக்கலாம். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு 20 நிமிஷம் வந்து நடைப்பயிற்சி பண்ணணும், எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கவே கூடாது. அதே மாதிரி உணவையும் வந்து நம்ம நாக்கை நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். இந்த உலகத்தில் எல்லா இப்போ கை கால்கள் எல்லா புலன்களும் நமக்கு இருக்கு. இப்போ கைனா கைக்குரிய வேலையை தான் செய்யும், கால் காலுக்குரிய வேலையை, கண்ணு கண்ணுக்குரிய வேலை. ஆனால் இந்த வாய் பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை செய்யும், ஒன்று பேசும் இன்னொன்று சாப்பிடும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. இந்த நாக்கை நம்ம கட்டுப்பட்டுனா நமக்கு 99.9% நோய்கள் அணுகாது.
1: நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவுகளை வந்து அப்படியே மாற்றி ரொம்ப பொறிச்சு வறுத்து டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதும் நம்ம வயிற்றுக்கு ஆகாதுன்னு சொல்கிறீங்க. கனமான உணவுகளும் நமக்கு வயிற்றுக்கு ஆகாது. இப்போது வந்து மேம், சித்த மருத்துவத்தில் என்ன சாப்பிடும்போது என்ன உணவு சேர்த்துக்க கூடாது, இதோட இது சாப்பிடக்கூடாது, இது கண்டிப்பாக வயிற்றை பாதிக்கும் அப்படின்னா அது எது இருக்கும்?
0: நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு தேனும் நெய்யும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நான் திருமண இடங்களுக்கு போகிறேன், திருமண விழாக்களில் மாப்பிள்ள கையில் ஃபஸ்ட்டு தேன் கொடுக்குறாங்க, அடுத்து நெய் கொடுக்குறாங்க. இது ரொம்ப தவறான உணவு முறை. அதே மாதிரி நீங்கள் மீன் சாப்பிட்றீங்க அப்படின்னா மீனோட தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாது. கீரை சாப்பிட்டா கீரையும் நெய்யும் சேர்த்து சாப்பிட்லாம், கீரையோட தயிர் சாப்பிடக்கூடாது. கீரை சாப்பிட்டா அன்னைக்கு தயிர் சேர்த்து சாப்பிடவே கூடாது. அதே மாதிரி நான்வெஜ், எந்த நான்வெஜ் நீங்கள் சாப்பிட்டாலும் பால் சாப்பிடக்கூடாது. வாரத்துக்கு ஒரு தடவை எண்ணெய் ஸ்நானம் பண்ணுங்கள். உடம்பு பூராவும் நல்லெண்ணெய் தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் கழித்து வெதுவெதுப்பான தண்ணியில், பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது, அந்த ஸ்நானம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறப்ப உங்கள் உடம்பில் இருக்கிற எல்லா சிஸ்டம்ஸும், வாதம் பித்தம் கபம், 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடம்பில் ஓடிட்டுருக்கு, எல்லாமே சீராகும். நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கலாம். தினமும் 20 நிமிஷம் குறைஞ்சது நடங்க, அது ரொம்ப முக்கியம். நீங்க வாக்கிங் பண்றது, நான் ஒரு மணி நேரம் பண்றேன், ஜாகிங் பண்றேன், வேண்டாம், 20 மினிட்ஸ், 500 அடிகள் டெய்லி எடுத்து வச்சாலே போதும், நீங்க நல்லா இருக்கலாம்.
1: குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் வழங்கிய இன்று ஒரு தகவல்.
2: ஒரு தேர், அந்த தேரில் 5 குதிரை பூட்டியிருக்கு. அந்த தேர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமாக போய் சேரணும்னா 5 குதிரையும் ஒரே வேகத்தில் போகணும், ஒரே திசையில் போகணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் போனாலும் ஆபத்து, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்தில் போனாலும் ஆபத்து. அது சரி, எங்கே இருக்குது அந்த தேர் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சரீரம்தான் அந்த தேர். 5 புலன்கள்னு சொல்கிறோம்ல, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 குதிரைகள். அது 5 ஒரே திசையில் போகணும். அதை மறந்துவிட்டு கை ஒன்று செய்ய, வாய் ஒன்று பேச, கண் ஒன்று பார்க்க, இப்படி இருந்ததுன்னா வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்? வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் நோன்புங்கிறது. உண்ணா நோன்புங்கிறது உலகம் பூரா எல்லா மதமும் ஏதோ ஒரு வகையில் வலியுறுத்திக்கிட்டு வர்ற ஒரு விஷயம். இஸ்லாமும் இதை வந்து ஒரு முக்கிய கடமையாக வலியுறுத்துது. புனித நோன்பு உணர்ச்சிகளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டுக்கிட்டு வருது, ஆன்மாவை வந்து தூய்மைப்படுத்தி உளரை செய்யுது, தொழுகைக்கு வந்து சுவை அளிக்குது, உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. ஏழை எளியவர்கள் வறியவர்கள் இவங்க பேரில் அனுதாபம் கொள்றதுக்கு கற்றுக் கொடுக்குது. நோன்பு இருக்கிறதுனால மருத்துவ ரீதியாகவே பல மாறுதல்கள் உடம்பில் ஏற்படுது. இரத்த அழுத்தத்தை அது குறைக்குதான். இரத்த கட்டியை கரைக்கிற சக்தியை இரத்தத்தில் அதிகப்படுத்துது. இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், அதனால் ஏற்படுற உயிரிழப்பு பாதியாக குறையுதான். தண்ணீர் சாப்பிடாமல் இருக்கிறப்போ பிட்யூட்டரி சுரப்பியின் பின்பகுதி, அது வந்து ஒரு ஹார்மோனை வந்து சுரக்குது. அது வெளியாகிற யூரின் அளவு வந்து இது வந்து குறைச்சிரும். அதனால் வந்து உடம்பில் தண்ணி சேமிக்கப்படுது. நோன்பு காலத்தில் பிளட் சுகர் வந்து சீராக ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. இப்படி இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ அனுசரிப்பு வேலைகள் உடம்புக்குள்ளே நடக்குது. நோன்புன்னா சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, உலக சுகபோகங்கள் வேண்டாம்னு ஒதுக்கிறது, அடுத்தவங்க மேலே அனுதாப உணர்வு வளர்கிறதுக்கும் சகிப்புத்தன்மை வளர்கிறதுக்கும் நோன்பு வந்து துணையாக இருக்கும். உலகத்தில் வந்து மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்காததுனால தான் பலவிதமான பிரச்சனைகள்

ஆகுது. மனுஷனுக்கு நிம்மதி குறையிறதுக்கு இதுதானே முக்கியமான காரணம். பிரச்சனையை சரியாக புரிஞ்சுக்கிற திறமை நம்மக்கிட்ட இருந்தால் அதை உடனடியாக தீர்க்கறதும் சுலபமாக இருக்கும். மனுஷனை வந்து மனுஷன் சரியாக புரிஞ்சுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது நோன்பு தான். இந்த நோன்பு வந்து இறைவனுக்கு நாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கோங்கிற உணர்வை ஏற்படுத்துகிற நோன்பு. இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டது இறைவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்கள் கடைபிடிக்கிற நோன்பை பற்றி. இதெல்லாம் இருக்கட்டும், இறைவன் பேரில் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கதை ஒன்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கிட்ட ஒருத்தர், நம்ம வயிற்றை நிரப்புறது ஆண்டவன் தான் அப்படின்னாராம். அது எப்படி அவர் வந்து நிரப்புவார், நாம் தானே கையால் எடுத்து சாப்பிடணும் அப்படின்ட்டுருக்கார் இவர். அது மட்டும் இல்லை, அதை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கார். உடனே மனைவிகிட்ட போனார், கட்டு சோறு கட்டி கொடுனார், ஒரு பொட்டலம் கட்டி எடுத்துக்கிட்டார். நேராக மனுஷனே இல்லாத ஒரு பாலைவனத்துக்கு போனார், ஒரு இடத்துல உட்காந்தார், சோத்து பொட்டலத்தை முன்னாடி வச்சார். நான் இதை வந்து என் கையால் தொட போகிறதில்ல, நானாக சாப்பிடாதப்போ ஆண்டவன் எப்படி என் வயிற்றை நிரப்புவார் பார்க்கலாம் அப்படின்னார். கையை கட்டிட்டு கண்ணை மூடிட்டு பேசாமல் உட்காந்துருந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த பக்கமாக ரெண்டு ஆசாமிகள் வந்தாங்க. அவங்களுக்கு அகோர பசி. ரெண்டு பேரில் ஒருத்தன் அந்த பொட்டலத்தை எடுக்க போனால் இன்னொருத்தனுக்கு சந்தேகம், இவன் ஏன் இந்த பொட்டலத்தை வச்சுக்கிட்டு சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறான், ஒரு வேளை இதில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னா. இருந்தாலும் இருக்கும் அப்படின்னா இன்னொருத்தன், அந்த ஆளுக்கிட்டே கேட்டுருவோமேனு பேச்சு கொடுத்து பார்த்தான். அந்த ஆள் பேசவே இல்லை, சந்தேகம் வலுத்துது. ரெண்டு பேரும் அந்த ஆளை வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்கிட்டு வாயில் சாப்பாட்டை திணித்தாங்க, வேறு வழி இல்லை, சாப்பிட்டுட்டான். இப்போ அந்த ஆளுக்கு வயிற்றை நிரப்புனது யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டலத்தில் இருந்தது பூராவையும் அந்த ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இந்த ஆள் ஆச்சரியப்பட்டு போய் உட்காந்துருந்தார். என்னப்பா இறைவனோட கருணையை நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டிருக்கிறார் பழைய நண்பர். அதுக்கு அவர் சொன்னாரண்ணா, அதை நினச்சி ஆச்சரியப்படல, எப்போவும் நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற எங்கள் வீட்டு சமையலை அவ்வளவு பிரியமாக அந்த ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்கானே அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு பசியில் இருந்திருக்கிறான், அதை நினச்சி தான் திகைச்சி போய் உட்காந்துருக்குறேன் அப்படின்னாரான்.

0: வித்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: நேரம் 7:35 42 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனை வரிகளோட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க தானே, சொல்லிடலாமா? முயற்சிகளை விதைத்தவுடன் வெற்றிகள் முளைப்பதில்லை. முயற்சியில் பயணம் செய்து கொண்டே இருந்தால்தான் வெற்றிகள் அருகில் இருக்கும், வெற்றிகள் வெகு தூரமில்லை அப்படின்ற சிந்தனை வரிகளோட இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக வருது. ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் உன்னிமேனன் உமா ரமணன் குரலில் அழகான பாடல் கேட்கலாமா?

0: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
1: என்னாச்சு?
0: புது கிட் பேக் வேணுமா?
1: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
0: கரெக்ட்.
1: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
6: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்குறோம்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.
3: நேரம் 7:44 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்ததா வரும் அசத்தலான பாடல் கன்னிராசி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிக்கலாமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
4: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
3: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
4: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
5: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800420233.
6: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

நேரம் 7:51. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு இணைந்திருக்கிறோம் மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு சூப்பர் டூப்பர் பாடல் கேட்டலாமா? டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில வைரமுத்து, வரிகளில் எஸ் ஜானகி, டிவி கோபாலகிருஷ்ணன் குரல்ல. அருமையான பாடல் இதோ உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல

0: ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
1: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
3: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
3: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
2: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
3: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. நண்பர்கள் பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
5: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிறைவடைகிறது மதுரத்தென்றல். இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலகத்தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கூடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரான் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:42. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மீண்டும் தொடர்கிறது மதுரத்தென்றல். நிகழ்ச்சி தரும் பாடல் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து. சித்ரா குரலில் அழகான பாடல் கேட்டு ரசிக்கலாமா?

நேரம் 8:07. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் மதுரத்தென்றல் தரும் அடுத்த பாடல் மாவீரன் திரைப்படத்திலிருந்து காற்றலைகளில். இது உங்களுக்காக.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேயர்களே, இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் மீண்டும் கேட்கலாம் மதுரை தென்றல். இணைந்திருங்கள் நேயர்களே.
7: Good morning, I'm Sunil Varma. The headlines. Home Minister Amit Shah says Center's high-level committee on artificial demographic changes to also assess requirement of law to tackle the issue. National Security Advisor Ajit Doval calls for decisive action against terrorism, says there cannot be double standards in fight against the menace. BJP appoints party presidents for Punjab, Haryana, Delhi and Tripura. Air India extends suspension of its flights to Israel till July end amid continued geopolitical uncertainties in West Asia. And in IPL cricket, Rajasthan Royals to take on Gujarat Titans in all-important qualifier 2 in New Chandigarh this evening. Union Home Minister Amit Shah has said that the Centre's high-level committee on artificial demographic changes due to illegal immigration and other unnatural causes will also assess whether a law is required to tackle the issue. Mr. Shah said the committee will examine the causes behind the artificial demographic shifts that have occurred across the nation. It will deliberate on the remedial measures required and should the enactment of any specific legislation be necessary. The Home Minister was addressing a function in Gandhinagar yesterday after inaugurating and laying foundation stone of development projects worth 340 crore rupees. He said the committee, headed by retired Supreme Court Judge Justice Prakash Prabhakar Naulekar, would submit its report within a year.
8: Removing infiltrators from the country is a commitment of our government. And for this, Prime Minister Narendra Modi has decided to form a demographic change committee. This high-powered committee will examine the reason behind the demographic changes that have taken place across the country and look into the possible solutions. It will also consider where there is a need to bring any new law regarding this issue.
7: Union Home Minister Amit Shah will visit the strategically significant and sensitive Harami Nala and Creek areas along the international border in Kutch on the second day of his Gujarat tour today. During the visit, he will review the security arrangements made by the Border Security Force and discuss border security challenges with senior officials. The Home Minister will inaugurate Border Outpost G7 and interact with BSF personnel. National Security Advisor Ajit Doval called for decisive action against terrorism and said there cannot be double standards in the fight against it. Addressing an international security forum in Russia, Mr. Doval said responsible nations have to evaluate their choices and decide whether they support sponsors of terrorism or counter

0: இசையலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30:35. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் கேட்கலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். குரு திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்ல

நேரம் 8:35 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில. மீண்டும் ஒழித்த குரல்லையே இன்னொரு பாடல் கேட்டுடலாமா? நான் சிகப்பு மனிதன் திரைப்படத்திலிருந்து.

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்.
1: நேரம் இப்போது 8:45.
2: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலிக்கு 90
1: மகளிரும் வானொலியும். சுயத்தொழில் செய்து வரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.
3: வணக்கம் நேயர்களே. வானொலி மனிதர்களின் வாழ்க்கையில் உணர்வுகளையும் தகவல்களையும் நினைவுகளையும் இணைக்கும் இனிய ஊடகம். குறிப்பாக மகளிரின் அன்றாட வாழ்க்கையில் வானொலி ஒரு தோழியாகவும் வழிகாட்டியாகவும் ஊக்கமளிக்கும் சக்தியாகவும் இருந்து வருகிறது. வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று மகளிரும் வானொலியும். வீட்டு வேலைகளின் நடுவிலும் தொழில் முயற்சிகளின் பயணத்திலும் குடும்ப பொறுப்புகளின் இடையிலும் பல பெண்களின் மனதில் வானொலி இனிய தோழியாக ஓங்கி ஒலித்து கொண்டே இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் காரைக்காலைச் சேர்ந்த சுயதொழில் செய்து வரும் இல்லத்தரசி திருமதி ஆர் அம்பிகா அசோக் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பெண்களும் வானொலியும் பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்களை இன்று நாம் பேசலாம். வணக்கம் அம்பிகா.
4: வணக்கம்.
3: முதல்ல உங்களை பற்றியும் உங்களுடைய சுய தொழில் பற்றியும் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க.
4: வணக்கம். என்னோட பேர் ஆர் அம்பிகா அசோக். நான் காரைக்காலை சேர்ந்த ஒரு பெண். ஸோ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, ஆன்லைனில் குழந்தைங்களுக்கான வகுப்புகளை எடுத்து கொடுத்துட்ருக்கேன். இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் சரி, திறன் சம்பந்தமான மொழி சம்பந்தமான பாடங்களையும் மொழி திறன் சொல்லி கொடுக்கறதையும் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன்.
3: சரி, என்னென்ன மொழிகள் நீங்கள் கற்றுக் கொடுக்குறீங்க?
4: நாங்கள் 4 மொழி கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச். இந்த 4 மொழிகளும் கற்றுக் கொடுத்துட்ருக்கோம்.
3: சரி, உங்களுக்கு வானொலி கேட்குறது ரொம்ப பிடிக்குமா?
4: எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானொலி வந்து என் வாழ்க்கையில் ஒரு அங்கம் வந்து வானொலி தான்.
3: சரி, இப்போ வானொலி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் 4 மொழி கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த 4 மொழியிலையும் சொல்லுங்களேன்.
4: ஓகே, நான் தமிழில் முதல்ல சொல்கிறேன். எனக்கு வானொலி மிகவும் பிடிக்கும். எனக்கு ஆகாஷ்வாணி மிகவும் பிடிக்கும். வானொலின்னு சொல்கிறத விட ஆகாஷ்வாணி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஆகாஷ்வாணி வெரி மச். ஹிந்தியில் இதே சொல்லணும் அப்படின்னா, முஜே ஆகாஷ்வாணி பஹூத் பசந்த் ஹே. ஃப்ரெஞ்சில் சொல்கிறோம் அப்படின்னா, ஜமே பொக்கோப் ல ரேடியோ. இங்கே ரேடியோங்கிறது ஆகாஷ்வாணி தான். ஸோ ஆகாஷ்வாணி எனக்கு குழந்தை பருவத்திலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது சம்மந்தமாக பேசுகிறதுக்கு இங்கே இருக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் கூட.
3: சரி, இப்போ குழந்தையாக இருந்தப்போ நீங்கள் வானொலி கேட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் இப்போ ஞாபகம் இருக்கா? அதை பற்றி சொல்லுங்களேன். எந்த வயசில் நீங்கள் ரேடியோ கேட்க ஆரம்பிச்சிங்க?
4: எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ரேடியோ கேட்டுட்ருக்கேன். அதுக்கு காரணம் வந்து, எங்கள் வீட்டில் என்னோட தந்தை ரேடியோ கேட்குற ஆர்வம் ரொம்ப அதிகமாக உள்ளவங்க. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்களோட ப்ரோக்ராம் எங்கள் வீட்டில் டெய்லியுமே போகும் காலையில். ஸோ

0: அந்த ரேடியோ காலையில் ஆரம்பித்தாங்கன்னா எங்கள் டேடி ஆஃபீஸ் போகிற வரைக்கும் அந்த ரேடியோ கேட்பாங்க. அதனால சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரேடியோ கேட்ட பழக்கம் உண்டு.
1: பெண்களோட வாழ்க்கையில் வானொலி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: பெண்கள் பொதுவாக இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய வேலை செய்ய வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருக்கும். வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை வெளியில் ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னாலும், எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான வேலை நேரம் அதிகம். அந்த வேலை நேரத்தில் ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே செய்ய முடியும் அப்படின்னா அது ரேடியோ தான். அதுவும் அதை கேட்கும்போது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமையும் நம்மளால் கேட்க முடியும். ஒரு மைண்டுக்கு வேலை இல்லாத மற்ற வேலைகள் எது செய்யும் போதோ, ஒரு துணி துவைக்கும் போதோ, இல்லை சமைக்கும் பொழுதோ, எதுவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம ரேடியோவை கேட்டுக்கொண்டே நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதனால் பெண்களோட வாழ்க்கையில் ரேடியோ ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: வானொலி பெண்களுக்கு தன்னம்பிக்கை மற்றும் விழிப்புணர்வு அளிக்கிறதா?
0: கண்டிப்பாக. வானொலியில் நிறைய தொழில் முனைவர்களாகட்டும், இல்லைன்னா பெரிய லீடர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேரை நம்ம வந்து பேசுவோம் அவங்கக்கிட்ட. நீங்கள் நிறைய பேர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பீங்க, நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவீங்க. அப்போ பெண்களுக்கு வந்து இவங்களாலலாம் இவ்வளோ முடியுது, இவர்களால் செய்யும்பொழுது நம்மளாலே முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து தாராளமாக உருவாக ஆரம்பிச்சிடுது.
1: இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எப்போவுமே ஸ்க்ரீன்லேயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரேடியோ அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், அதை ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க?
0: டிவி பார்க்கும்போது சரி, இல்லை இப்போ வந்து எல்லாருமே கேட்ஜெட்ஸ்க்கு மாறியாச்சு, ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், இதில் கண் குறைபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கங்கிறத நம்மளால் கண்காணிக்க முடியாத சூழ்நிலை தான் இந்த கேட்ஜெட்ஸை பொறுத்த வரைக்கும். அதாவது திரையில் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே, ஒரு ஃபோன் வச்சுருந்தாங்கன்னா அவங்க என்ன பார்க்குறாங்கங்கிறத பேரண்ட்டால் கண்காணிக்க முடியாது. ஆனால் ரேடியோ கேட்கும் பொழுது நம்ம குழந்தைங்க என்ன கேட்குறாங்களோ அதையே தான் நாமளும் சேர்ந்து கேட்குறோம். ஸோ அவங்களுக்கு அறிவுள்ள கருத்துக்கள் வந்து கரெக்டாக போய் சேர்றத நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியும். முக்கியமாக நம்மளோட பசுந்தளிர் நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சியில் குழந்தைங்க அவங்களோட திறமையை கொண்டு வராங்க, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனா இருக்கும். இதை பத்தி கேட்கும் பொழுது பசுந்தளிர்ல இவங்க பண்ணிருக்காங்க, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு வருது. அதனால ஸ்கிரீன் டைம் ஒழிக்கணும் அப்படின்னா, அதை குறைக்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ரேடியோ தான்.
1: சரி, இப்போ உங்களை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 4 மொழிகளில் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அது ஒரு பெரிய ஒரு தகுதி. இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எந்த வயசுலேருந்து நீங்கள் மற்ற மொழிகளை வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க?
0: என்னோட தாய்மொழி தமிழ் தான். நல்ல ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடைச்சதுனாலும், நல்ல சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் எனக்கு கிடைச்சதுனாலும் என்னால் ஆங்கிலத்தில் நல்லா உரையாட முடிஞ்சது. மற்ற மொழிகள் வந்து என்னோட புதுச்சேரியில் பிறந்ததுனால நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃப்ரெஞ்சு மொழியை ஈஸியாக கற்றுக்க முடியும். இப்போ எல்லா மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குமே அதை கற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எங்களோட காலகட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு அது ஒரு தனி சிறப்பாக அமைஞ்சதுனால நான் வந்து ஃப்ரெஞ்சை வந்து 2வது மொழியாக எடுத்தேன். கல்லூரியிலையும் அதை நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் என்னோட தந்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஹிந்தி கேட்டு கேட்டு நிறைய கேட்குற அனுபவம் இருந்ததுனால ஹிந்தி மேலே ஆர்வம் தானாகவே வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து சபா பரீட்சைகளில் எழுதி ஹிந்தியையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன்.
1: குழந்தைங்களுக்கு, அதுலேயும் நீங்கள் சொல்கிற மாதிரி 13 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பல மொழிகளை கற்பிப்பது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம். அதே போல் குழந்தைகளுக்கு அது ஏன் தேவை, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன்.
0: குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க மொழியை சீக்கிரமாக கற்றுக்கக்கூடிய ஆற்றல் குழந்தைகள்கிட்ட அதிகமாக இருக்கு. எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் அவங்க வந்து சீக்கிரமாக கற்றுப்பாங்க பெரியவர்களை விட. இப்போ ஆங்கிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு குளோபல் லாங்குவேஜ், நம்ம அனைவருமே கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். அதே போல் அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் நமக்கு இந்தியாவில் இருக்கிறோம், அதர் ஸ்டேட் லாங்குவேஜஸ் தெரியும் பொழுது அந்த கம்யூனிகேஷனுக்கு நமக்கு உண்மையிலேயே அது ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குது. எனக்கு இந்த மொழி தெரியும் அப்படிங்கும்பொழுது நான் ஒரு நார்த் இந்தியா டூருக்கோ இல்லை வந்து ஃப்ரான்ஸுக்கே ஒரு டூருக்கோ போகும்பொழுது என்னால் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக போக முடியுது. அந்த ஒரு சுதந்திரம் வந்து இந்த மொழி நமக்கு கண்டிப்பாக கொடுக்க தான் செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மொழியை சார்ந்த மக்களோட கல்ச்சர், அவங்களோட விஷயங்கள், அவங்க என்ன எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கற்றுக்கிறது மூலிமா மக்களுக்கு இடையே வந்து அந்த ஒரு ஒற்றுமை இன்னும் கொஞ்சம் மேலோங்குது.
1: இப்போ ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு இந்த மொழிகளில் குழந்தைகள் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு எந்த முறையை நீங்கள் பின்பற்றுறீங்க?
0: எந்த மொழியாக இருந்தாலும் முதல்ல குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது தாய்மொழி தான். தாய்மொழிக்கு மாற்றான மொழி எதுவும் கிடையாது. அதனால தாய்மொழி கண்டிப்பாக குழந்தைங்க கற்றுக்க வேணும். இப்போ இருக்கிற அடுத்த மொழி அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆங்கிலத்தில் பரவலாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் ஆங்கில மொழி வந்து ரொம்ப முக்கியமான அடுத்த மொழியாக நான் பார்க்குறேன்.
1: ஓகே, இதே போல் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரும்போது ஸ்டோரி டெல்லிங் மெத்தடில் சொல்லிக் கொடுக்கலாம், ரைம்ஸ் பாட வச்சு சொல்லிக் கொடுக்கலாம், அதே போல் கேம்ஸாக விளையாட்டாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து எந்த அடிப்படை வந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நல்ல பலன் கொடுக்குற முறையாக நீங்கள் நினைக்கிறீங்க?

0: குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பழங்காலத்திலிருந்தே கற்காலத்திலிருந்தே மனிதன் வந்து கதை சொல்ல தயங்கியவன் அல்ல. ஸோ அவனுக்கு வந்து கதை, மனிதனுக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும், கதை கேட்கறது ரொம்ப பிடிக்கும். நம்மளே அறியாமல் ஒருத்தவங்க கதை சொல்லும் போது அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே நம்மளையே நம்ம பூர்த்தி பார்க்கும், நம்மளே அந்த சுச்சுவேஷனில் நம்ம தான் அந்த கேரக்டராக நம்ம பார்க்குற அந்த ஒரு தன்மை வந்து மனிதர்களுக்கு உண்டு. அதுவும் குழந்தைகளுக்கு அது ரொம்ப அழகான, அவங்களோட உலகம் ரொம்ப அழகானது. அதை நம்ம கதை மூலமா சொல்லும் பொழுது அவங்களுக்கு இன்னுமே லேர்னிங் அதிகமாக கிடைக்குது.
1: இப்போ குழந்தைகளுடைய மொழித்திறன் மேம்பாட்டில் வானொலியுடைய பங்கு என்ன?
0: இதுக்கு நான் என்னதான் எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும், ஏன்னா குழந்தையிலிருந்து நான் வானொலி கேட்டுட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் எங்க வீட்டில் வந்து வானொலி தான் அதிகமாக ஓடிட்டு இருக்கோம். அதுவும் ஆகாஷவாணியை பொறுத்த வரைக்கும் நிறைய மொழிகளையும் நம்ம கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்குது. அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா கேட்ட மொழியை திருப்பி கேட்கும் பொழுதோ படிக்கும் பொழுதோ அவங்களுக்கு படிக்கிறதும் ஈஸியா வருது. அதனால வானொலிக்கு தான் இதுக்கு நான் நன்றி சொல்லணும்.
1: இப்போ குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நேரடியாக ஒரு டீச்சர் வந்து சொல்லி கொடுக்குறதே ரொம்ப கஷ்டம் அந்த கிட்ஸுக்கு. நீங்கள் வந்து எப்படி அந்த சவாலை வந்து இணையத்தில் சமாளிக்கிறீங்க?
0: இதுக்கு வந்து இன்னொருத்தவருக்கு நன்றி சொல்லணும். ஒரு தொழில் முனைவோரை இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கொரோனா வந்தது, பேண்டமிக் வந்தது, அந்த கோவிட் டைமில் எல்லாரும் பயந்தோம். ஆனால் சிலருக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கிரியேட் பண்ணுச்சு. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஆன்லைன் எஜுகேஷன்ஸ் அப்படிங்கிறது. அதனால குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆன்லைன் எஜுகேஷனுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. இவங்களை ரொம்ப நாங்கள் கஷ்டப்படுத்திலாம் உட்கார்றதுக்கோ இல்லை அவங்கள வற்புறுத்தி உட்கார வைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு தேவைப்படலை. ஸோ அவங்க ஆன்லைனில் ஈஸியாக உட்கார்றாங்க. உட்கார முடியாத குழந்தைகளும் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா 3 வயதுலேருந்தே நம்மக்கிட்ட ஆன்லைனில் கிளாஸஸ்க்கு வராங்க. அவங்க கிட்ட என்னென்னா கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நேரம் அவங்களால உட்கார முடியாது. அந்த குழந்தையோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமை குறைக்கிறது, அவங்களுக்கு பிடிச்சது என்ன, ஸ்டோரி டெல்லிங்னா ஸ்டோரி டெல்லிங் மூலியமா, இல்லை அவங்களுக்கு வரைகிறது பிடிக்கும் அப்படின்னா வரைகிறது மூலியமா எழுத்துக்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, புரிகிற மொழியிலையும் அந்த குழந்தைக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம வந்து அந்த கிளாஸஸை கொண்டு போகிறதுனால கஷ்டம் பெருசாக இல்லை.
1: கிராமப்புற பெண்களுக்கு வானொலியின் முக்கியத்துவம் என்னங்க?
0: கிராமப்புற பெண்களுக்கு இப்போ நவீன காலத்தில் செல்ஃபோன் வருது, அதனால அவங்க நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க. ஆனால் எது சரி எது தவறு அப்படிங்கிறது கிராமப்புற பெண்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. இதை நம்ம சரின்னு நினச்சிருப்போம், இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கேட்ட ஒரு செய்தி வந்து இந்த செய்தி தான் கரெக்டுன்னு நினச்சிருப்போம், கைபேசி மூலியமாவோ இல்லை நம்ம நண்பர்கள் மூலியமாவோ ஏதோ ஒரு விஷயம்ல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கான ஒரு கரெக்ட் சோர்ஸ் யார் கொடுக்குறா அப்படின்னா அது வானொலி தான். வானொலியில் வர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சரியான தகவல்களாக இருக்கும். அதனால் நீங்கள் ராங்கான டைரக்ஷனுக்கு போக மாட்டீங்க. அதனால் பெண்களுக்கு, முக்கியமாக கிராமப்புற பெண்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள், முக்கியமாக இந்த கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது இந்த வானொலி தான்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிகழ்ச்சிகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன். அதனால் பல நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பூவையர் மனதில் இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பல வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்த ஒரு நிகழ்ச்சி, அது என்னோட ஃபேவரட்டான நிகழ்ச்சி. இப்போ அந்த பூவையர் மனதில் வணக்கம் தோழியாகவும் மாறிடுச்சு. ஸோ பூவையர் மனதிலேருந்து வணக்கம் தோழி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்கேன். இது இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பசுந்தளிர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபவமும் அற்புதமும் அந்த நிகழ்ச்சி வந்து எதனால் பிடிக்கும் அப்படின்னா, அனுபவம் மிக்க இந்த சீனியர் சிட்டிசன் அவர்களோட அனுபவத்தை அவங்க ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அனுபவம் மிக்க மனிதர்கள் வந்து அங்கே பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த நிகழ்ச்சியையும் நான் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கேன்.
1: இப்போ வானொலிக்கு 90 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த தருணத்தில் ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அம்பிகா சொல்ல வரும் கருத்து என்னங்க?
0: எல்லாரும் ரேடியோ கேளுங்க, இன்னும் நிறைய கேளுங்க. ஏன்னா கேட்கும் பொழுது நிறைய விஷயம், செவிச்செல்வம் தான் இருக்கிறதே பெரிய செல்வம். அதனால ரேடியோ கேளுங்க. அண்ட் ஆகாஷ்வாணிக்கு எங்களோட நன்றிகள். அண்ட் ஆகாஷ்வாணி இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணி இன்னும் 100 வருடங்கள் மக்களிடையே இதே புத்துணர்ச்சியோட இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
1: நன்றி நேர்களே. மகளிரின் வாழ்க்கையோடு இனிதாய் இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி அதன் பயணத்தை பற்றி பல அருமையான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருமதி ஆர். அம்பிகா அசோக் அவர்கள். வானொலி ஒலிக்கும் வரை மனித உணர்வுகளும் நினைவுகளும் உயிர்ப்போடு இருக்கும். இன்றைய வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
2: எண்ணற்ற இதயங்களை தனதாக்கிக் கொண்ட ஆகாஷ்வாணி இந்திய தாயின் மணிமகுடத்தில் ஜொலிக்கும் ஒரு வைரக்கல். நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90.
3: மகளிரும் வானொலியும் சுய

0: செய்துவரும் இல்லத்தரசி காரைக்கால் ஆர் அம்பிகா அசோக் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு க. பிரபாகரன் அவர்கள், நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா அவர்கள்,
1: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
3: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். மயிலை எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். முதலில் வினதா சுத வாகன என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் ஜெயந்தசேனா, ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:29:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் அடையாறு ஜே வெங்கடேஷ் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மயில எஸ் கஜேந்திரன் அவர்கள் தவில். அடுத்து சொகசு காமிருதங்க தாளமோ, ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ரூபக தாளம்.

ஸ்ரீரஞ்சனி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக செஞ்சுருட்டி ராகத்தில் வள்ளிக்கணவன் பேரை அண்ணாமலை ரெட்டியார் காவடி சிந்து ஆதி தாளம்

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் கூறியுள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். வெள்ளத் தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றிற்கு 97.8 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசை.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
2: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது.

நேரம் 10:05. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில நேயர்களின் விருப்ப கானங்களா இசைக்க இருக்கிறது. அந்த வகையில முதல் நேயரா இணைப்புல வந்த இர்ஷத் திருச்சியிலிருந்து பேசினாங்க. அவங்களுக்காக ஒரு தலை ராகம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கொடுத்துடலாமா?

நேரம் 10:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியில் வரிசை 1269 கிலோஹெட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. முதல் பாடலே அருமையான துவக்கமாக இருந்தது. அதற்கு அடுத்ததாக தேனி மாவட்டத்திலிருந்து எம்ஏ இளங்கோவன் அவர்கள் என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, அந்த திரைப்படத்திலிருந்து பொம்முக்குட்டி அம்மாவுக்கு ஆறாரோ அப்படின்ற ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கேட்ட அந்த நேயருக்காகவும் கேட்டுட்ருக்கிற அனைத்து வானொலி நேயர்களுக்கும் இந்த பாடல் சமர்ப்பிக்கலாமா?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
3: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
4: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
3: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
4: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
3: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
5: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
4: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
3: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
4: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
5: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.

நேரம் 10:18. 5 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெட்ஸில் நீங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்ட நேயர் மதுரை வில்லாபுரம் ஏரியாலிருந்து காஞ்சனா அப்படின்றவங்க சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து கொஞ்ச நேரம் அப்படின்ற ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கேட்ட அந்த நேயருக்காகவும் கேட்டுட்டு இருக்கிற அனைத்து நேயர்களுக்காகவும் பாடல் கொடுத்துடலாமா?

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: ட்ரெயின்ல டெல்லி வரைக்கும் போற, பேசாம இங்கே இரு. அங்கெல்லாம் போய் நீ ஒன்னும் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வேணாம்மா.
4: புரியாம பேசாதீங்கம்மா. இது எவ்வளவு முக்கியமான இன்டர்வியூன்னு உங்களுக்கு தெரியுமா? பா, நீங்களாச்சும் சொல்லுங்களேன்.
5: நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, ஆனா ட்ரெயின்ல அதுவும் பொம்பளை பிள்ளைய தனியா.
6: என்ன என்ன இங்க டிபேட் நடந்துட்டு இருக்கு?
3: அது வந்துனே,
6: நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்தேன். ஏன் தங்கச்சி நீ இவ்வளவு பயப்படுற? நம்ம இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139 தெரியாத உனக்கு இந்த ஒரே எண்ணில் பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ், ட்ரெயின் எங்க இருக்கு, டிக்கெட் ரிசர்வேஷன், நைட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துட்டா அதுக்கு அலாரம், சாப்பாடு, புகார் அப்படின்னு எல்லாத்தையும் இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால பயப்படாம நீ அனுப்பி வைமா. இந்தியன் ரயில்வேயோட ஹெல்ப்லைன் நம்பர் 139, அதுவும் 12 மொழிகள்ல. மச்சான் யோசிக்காதீங்க, ரயில் பயணத்துல எல்லா வித பாதுகாப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருச்சு.

0: ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 139. உங்கள் ரயில் பயணங்கள் இனிமையாகட்டும்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
3: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: நேரம் 10:25 இணைந்திருக்கிறோம். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மிஸ்டர் பாரத் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் கேட்கலாமா?
6: யாரது?
7: நான் தான்.
6: நான் தானா?
7: நான்தான்.
6: எங்க இருக்கீங்க?
7: எங்க
6: எங்க

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நேரம் 10:32:30 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில நேயர்கள் வந்த வண்ணமா இருக்காங்க. நேயர்களுக்கு விருப்பமான பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில் திருச்சியிலேருந்து யசோதா அப்படின்றவங்க 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலேருந்து நினைத்து நினைத்து பார்த்தேன் அப்படின்ற ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கேட்ட அந்த நேயருக்காகவும் கேட்டுட்ருக்கிற அனைத்து வானொலி நேயர்களுக்கும் பாடல் இசைக்கிறது காற்றலைகளில்.

நேரம் 10:37 நம்மோட இணைந்திருக்கிற நேயர் வந்து தேனியிலிருந்து ஸ்வர்ணலதா அப்படின்றவங்க. ரிதம் திரைப்படத்திலிருந்து நதியே நதியே அப்படின்ற ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அந்த நேயர் வந்ததுக்கு நன்றிகள் சொல்லிட்டு அவங்க கேட்ட பாட்டு கொடுத்துடலாமா?

நேரம் 10:44 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில

அடுத்ததாக தேனி மாவட்டத்திலேருந்து ராணி அப்படின்றவங்க, இது நம்ம பூமி திரைப்படத்திலேருந்து ஆறடி சுவர் தான் அப்படின்ற ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. கேட்ட அந்த நேருக்காகவும் கேட்டுட்ருக்கிற அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் இது காற்றலைகளில்.

0: அப்பா, பாதே கிழிஞ்சிரும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ? இத கேட்க யாருமே இல்லையா? நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டிய விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா, பதறாம, மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் 10:57 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக மதுரையிலிருந்து சுரேந்திரன் அப்படின்றவங்க, மனிதரில் இத்தனை நிறங்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்திலிருந்து மழை தருமோ அப்படின்ற ஒரு அழகான பாடல் கேட்டு நிறைவான நேயராக வந்திருக்காங்க. நிகழ்ச்சியில் அந்த பாடல் கேட்ட அந்த நேயருக்கும் கேட்டுட்டு இருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய
1: செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பழங்குடியின பாதுகாப்பு மன்றத்தின் பிரதிநிதிகளுடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாணவர்களின் நலன்களுக்கு அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். இந்தியா சைப்ரஸ் இடையேயான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் நலனை கருத்தில் கொண்டு மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். வெள்ளத்தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் பகுதிகளில் சென்னை பெருநகர மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் நேரில் ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் இன்று நடைபெறும் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், நீலகிரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் வரும் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை மழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 38 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: நேரம் 11:02.
4: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்கிறார் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் பொன் சந்திரன் அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாட இருக்கிறோம். எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள் தமிழில் கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள் மற்றும் சினிமா விமர்சனங்கள் என்று பல துறைகளில் பல தளங்களில் இயங்கி வருகிறார். திரைத்துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார். அங்கதமும் பகடியும் கொண்ட கதைகளையும் கவிதைகளையும் எழுதி வருகிறார். நிலை கண்ணாடியுடன் பேசுபவன், மூவந்தியில் சூளுரும் மர்மம் போன்ற கட்டுரை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளார். இன்றுதானே சொன்னார்கள் என்ற கவிதை தொகுப்பு, பட்டாளத்து வீடு, ஜார் ஒழிக போன்ற சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். 2023 இவருடைய கொடைமடம் என்ற புதினம் வெளிவந்தது. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் உரையாடலாம். சார் வணக்கம். சார்
6: வணக்கம்.
5: இது 2வது முறை நம்ம சந்திக்கிறோம். சார், நீங்கள் வந்து பிறந்து வளர்ந்தது எங்கே? உங்களுடைய இளமை பருவம் பற்றி சொல்லுங்க.
6: என்னுடைய சொந்த ஊர் மதுரை. மதுரையில் தல்லாகுளம். தல்லாகுளம்ன்றது நகரனுடைய மத்தியில் வைகை வடகரையில் இருக்குது. 100 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு தகவலாக வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, என்னுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மாவுடைய அம்மா மதுரையினுடைய அந்த ஆல்பர்ட் விக்டர் பாலம் கட்டிய பொழுது அதுக்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக ஏறக்குறைய ஒரு 100 வருஷத்துக்கு இல்லைனா 120 வருஷத்துக்கு மேலே மதுரையில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தல்லாகுளம் தான் என்னுடைய பூர்வீகம். நான் படித்ததெல்லாம் பெரும்பாலும் தல்லாகுளத்தில் படித்தேன். என்னுடைய அப்பா இங்கே சென்னையில் மத்திய அரசு பணியில் இருந்தார், வருமான வரித்துறையில் இருந்தார். அப்போ என்னுடைய வீடு எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. நான் பாட்டி வீட்டில் இருந்தேன். பாட்டி தாத்தாலாம் இறந்த பின்னாடி சென்னைக்கும் படிக்க வந்தேன். ஆக பெரும்பகுதி என்னுடைய இளமை பருவம் மதுரையும் கொஞ்சம் சென்னையும்ன்ற மாதிரி சொல்லலாம்.
5: அருமை சார், அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய இளமை பருவம்

0: பற்றி சொல்லிட்டீங்க, இந்த இலக்கிய ஆர்வம் எப்போ உங்களுக்கு வந்துச்சு?
1: யாருக்குமே இலக்கிய ஆர்வம் எப்போ வந்துச்சுன்றது, இன்ன தேதியிலிருந்து எத்தனாம் தேதியிலிருந்து அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யாருமே சொல்ல முடியாது.
0: ஏதாவது ஒரு தூண்டுதல்,
1: யாருமே சொல்ல முடியாது, அப்படி சொல்ல துல்லியமாக சொல்ல முடியாது. ஆனால் இலக்கியம் வாசிப்பதற்கான தூண்டுகோள் அல்லது ஏன் வாசிப்புக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரியான பதில் சொன்னால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 70களினுடைய நடுப்பகுதியில் பிறந்தவர்களுக்கு, 70களில் பிறந்தவர்களுக்கு அந்த காலகட்டம் இன்றைக்கு இருப்பதைப் போல இவ்வளவு சத்தமான ஒரு காலம் இல்லை. இவ்வளவு ஊடகங்களும் இவ்வளவு சத்தங்களும் இல்லை, உறுதியாகவே இல்லை. சமூகத்தில் என்ன முயற்சி பண்ணாலும் 10 மணிக்கு மேலே பாட்டு இருக்காது, ஏன்னா அதுக்கு பிறகு வானொலியில் பாட்டே கிடையாது. டேப் ரிகார்டர் யார்ட்டையுமே இல்லாத ஒரு காலம். திரும்ப வானொலி மறுபடியும் ஒளிபரப்பு தொடங்கினா தான். அப்போ பெரும்பகுதி மனிதர்களை தினசரி செய்தித்தாள்கள், சினிமா, வாரப்பத்திரிகைகள் இதுதான் ஆக்கிரமிச்சிருக்கு. நான் இயல்பா பாட்டி வீட்டில் வளர்றேன். அப்போ அங்கே என்னுடைய சித்தி மாத்திரம் இருக்காங்க. கை கட்டுற தூரத்தில் வீட்டில் புத்தகங்கள் இருக்குது. என்னுடைய சித்தி நல்ல வாசிப்பாளர். அப்போ எங்கள் சித்திக்கு நான் வந்து மதுரையினுடைய தல்லாவளத்தினுடைய கிளை நூலகம் ரோடு மேலே இருக்கும், வளர்வழி சாவலையில் ரோட்டு மேலே வந்து இருக்கும். அங்கே போய் நான் தான் எங்கள் சித்திக்காக போய் புத்தகங்கள் எடுக்க போவேன். அப்போ எங்கள் சித்தி என்னெல்லாம் புத்தகம் வேணும்னு சொல்லி விடுவாங்க. லட்சுமி, ஜெயகாந்தன், அனுத்மா, ஜோதிலதா, கிரிஜா, சிவசங்கரி, வாசந்தி, சுஜாதா, ராகி ரங்கராஜன், சாண்டிலியன், கல்கி, ஜெகசிற்பியன் போவோம். பெரிய பட்டியல். இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கொண்டு போய் எங்கள் சித்திக்கு கொடுப்பேன். அப்போ இயல்பாக எங்கள் சித்திக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய புத்தகங்களை நானும் படிக்கிறவனாக வந்து மாறுறேன். ஏன்னா வீட்டில் வாரப்பத்திரிகைகள் இருக்குது, அப்புறம் இந்த புத்தகங்களும் இருக்குது. இயல்பாக செய்வதற்கு வேறு என்ன இருக்குது? சினிமாலாம் எப்போயாவது தான் போக முடியும். பகல் பொழுதில், விடுமுறையான பொழுதில் விளையாடலாம். விளையாடுவது ஒரு எல்லை இருக்குது. எங்கள் பாட்டி என்னை பெருசாக விளையாடலாம் அனுமதிக்க மாட்டாங்க. திருவிளையாட்டுகள் எனக்கு பெரும்பாலும் அனுமதிக்கப்பட்டதே கிடையாது. எங்கள் பாட்டிக்கு அப்படி ஒரு பயம், ஒருத்தன் வெளியெல்லாம் போனால் தெருவிலையெல்லாம் போனால் கெட்டு போயிடுவான்ற மாதிரியான பயம். அதை விட பயங்கரமாக நான் இலக்கியம் படித்து கெட்டு போனேன்றது வேறு விஷயம். ஆனால் பாட்டிக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சுனால எனக்கு பெருமளவில் இந்த திருவிளையாட்டுகள் இதெல்லாம் மறுக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா வாசிக்க ஆரம்பித்தேன். வாசிப்புன்றது ஒரு வகையில் ஒரு ருசி மாதிரி தான். அந்த ருசி ஒருவருக்கு பிடிபட்டு விட்டது என்றால், இல்லைன்னா வேற மாதிரி சொன்னோம்னா, வாசிப்பு என்னும் சர்ப்பம் ஒருவரை ஒருமுறை தீண்டி விட்டால் அப்புறம் அவருக்கு அந்த விஷம் இறங்குவதே இல்லை. ஆயிலுக்கும் அது மேலே மேலே மேலே ஏறி இறுதியாக அவர் நீலகண்டன் ஆகிறதை தவிர அவருக்கு வேறு வழியே கிடையாது. அப்போ அப்படித்தான் வந்து வாசிப்பினுடைய ருசி எனக்கு வந்து பிடிபடுது. என்னுடைய தனிமையை, தனிமையான பொழுதுகளை அது பெரிய அளவில் ஆற்றுப்படுத்துச்சு. அப்படித்தான் நான் வாசிப்புகளை வரேன். நிச்சயமாக வந்து என்னுடைய இளமை பருவத்தில் எனக்கு பெரிய கனவுகளை கொடுத்துச்சு. நான் கல்கியினுடைய பொன்னியின் செல்வனை படிக்க ஆரம்பிக்கிறேன், சாண்டிலியனை படிக்கிறேன், ராகி ரங்கராஜன் மொழிபெயர்த்த ஹென்றி ஷாரினுடைய பேப்பிலோனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு பட்டாம்பூச்சி படிக்கிறேன், ரஷ்ய இலக்கியங்கள் கொஞ்சம் நூலகங்கள் கிடைக்கும். அது திறந்துவிட்ட நிலப்பரப்புகளும் உருவாக்கிய கனவுகளும் அலாதியானது, மிக மிக அலாதியானது. தலாவளத்தில் ஒரு கிளை நூலகத்தில் புத்தகம் எடுத்துகிட்டு போய் தான் வீட்டு வாசலில் உட்காந்து வாசிச்சுக்கிட்டு இருக்க பையன் தன் கனவின் வழியாக விரிந்து எங்கெங்கேயோ நிலப்பரப்புக்கெல்லாம் போகிறான். அது எனக்கு தந்த மகிழ்ச்சி சொல்லணாத மகிழ்ச்சி. பயங்கரமாக வாசிப்புன்ற பித்து மிக கடுமையாக தலைக்கேறிடுச்சு. இன்றைக்கும் அது இறங்கவே இல்லை, அங்கேயே தான் இருக்குது.
0: இந்த பதில் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தது தான். ஏன்னா குழந்தைகள் வந்து கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டில் வந்து படிச்சுட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் புத்தகத்தோடு ஒரு சம்மந்தப்பட்டு இருக்கும்போதோ அந்த குழந்தைகள் வந்து இயல்பாகவே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய செல்ஃபோன் தான் பேரண்ட்ஸ் பார்த்துட்ருக்காங்க, குழந்தைங்க அதை பார்த்து செல்ஃபோனுக்கு தான் போகிறாங்க. ஸோ படிப்போட முக்கியத்துவம் குறையிறது இப்படி தான் குறையுது. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு பேரண்ட்ஸ் வந்து வாசிக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து குழந்தைகள், இல்லை ஒரு வீட்டில் ஒரு பெரியவர்கள், ஒரு தாத்தா பாட்டி யாரோ வாசிக்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து அப்படியே வந்தாங்க. அந்த மரபு இப்போ கொஞ்சம் விட்டு போயிட்டே இருக்கு.
1: ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக. வாரப்பத்திரிகை படிக்கிறதுக்கு பெரும் போட்டி நிலவும். வெள்ளிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிகை வருது, சனிக்கிழமை ஒரு வாரப்பத்திரிகை வருதுன்னா அந்த வாரப்பத்திரிகையை படிப்பதற்கு யார் முதல்ல படிக்கிறது அப்படின்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய போட்டி இருக்கும். ஆனால் வாசிப்பு ரொம்ப இயல்பாக சமூகத்தில் வந்துருச்சு. லைப்ரரியிலலாம் வந்து 11 மணிக்கு வந்து 8 to 11, 4 to 8 தான் கிளை நூலகம். 11 மணிக்கு அந்த லைப்ரரி ஊழியர் வந்து விரட்டுவார், கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்வார். அவர் பலவிதமாக 10:30 மணிலேருந்தே தொடங்கிடுவார். வெளியேற்றுவதற்கான வழிகளை செய்வார், போய் ஜன்னல் அடைப்பார், லைட்டை மத்துவார், ஃபேனை மத்துவார். மொத்தத்தில் யாரும் படிக்கக்கூடாதுன்ற ஒரு அபிப்பிராயத்தில் தான் இயங்குவார். ஆனால் அதையெல்லாம் தாண்டி மனிதர்கள் நூலகத்தில் வந்து அவ்வளோ பேர் வந்து உட்காந்துருப்பாங்க. காலையில் 4 to 8 to 11 சரி, 4 to 8 சரி. 4 to 8 என்னென்னா ரொம்ப ஒரு மஞ்சள் பல்ப்பு தான், அதெல்லாம் வாசிப்பு உகந்ததே கிடையாது. ஆனால் அந்த மஞ்சள் விளக்கிலையும் உட்காந்து ஆட்கள் படிச்சுட்டு தான் இருந்தாங்க. நிச்சயமாக வாசிப்பு அன்றைக்கு வந்து சமூகத்தில் ரொம்ப இயல்பாக இருந்துச்சு. வேறு எந்த விதமான ஊசலாட்டங்களுக்கும் அன்றைக்கி வந்து இடம் கிடையாது, அப்படி தான் இருந்துச்சு. அதனால் வாசிப்பு என்பது சமூகத்தில் அன்றைக்கி ஒரு இயல்பான ஒரு தன்மையில் இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
0: எங்கள் வீட்லேயும் என்னோடய தந்தை என்ன பண்ணுவார்னா, துப்பறியும் இதழ்கள் இருக்கும், நாவல்கள் இதழ்கள் வந்து வாரம் வாரம் வருதுல அது மாதிரி வர்றது, அரசியல் இதழ்கள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அவர் படிச்சுட்டு என்ன பண்ணுவார்?

0: நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு தெரிஞ்சவொடனே சினிமா பகுதியை மட்டும் கிழிச்சிடுவாரு. அது மாதிரி சில கதைகள், பெரியவர்களுக்கான கதைகள்லாம் அதில் வரும், அதெல்லாம் வந்து கிழிச்சிட்டு வச்சுட்டு போயிடுவார். அதை நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த ஆர்வம் தான் வந்து எனக்கும் வந்துச்சு. அதனால தானே எனக்கு ஒரு ஐயம் இருந்துச்சு, அப்படி தான் உங்களுக்கும் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் சிறு வயதில் நம்ம மனதில் விதைக்கப்படுறது, அது எப்போவுமே நம்ம கூடவே இருக்கும்.
1: நிச்சயமாக நான் இந்த வகையில் இதில் வந்து ஒரு வகையில் பாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு யாரும் கிழிக்கலாம் இல்லை, எல்லாமே கிடைச்சிச்சு, எல்லாமே தாராளமாக கிடைச்சிச்சு. அப்படி எல்லாமே கிடைத்தது என்னென்னா, நான் சீக்கிரமாக 8 வயசு 9 வயசில் நாவல்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 10 வயசுலேயே நான் வந்து பாலகுமாரோட மெர்க்குரி புக்கெல்லாம் படிச்சிட்டேன். அது சீக்கிரமாக என்னை வந்து பெரிய மனிதர்களுடைய உலகத்துக்குள்ளே கொண்டு விட்டுருச்சு. இந்த உலகத்தை வேறொன்றாக பார்ப்பதற்கும், ரொம்ப சீக்கிரமாக இந்த உலகம் வேறு மாதிரி எல்லாம் இருக்கே அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்வதற்கான ஒரு இடத்த வந்து எனக்கு கூட்டிகிட்டு வந்துருச்சு. இவருடைய ஒரு நல்ல புகழ்பெற்ற படம் இருக்கும், சினிமா பாரடேஸ்னு ஒரு புகழ்பெற்ற படம் இருக்கு. அந்த படத்தில் வந்து இத்தாலியில் ஒரு சிறிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேட்டர், அதை ஒட்டியான கதை தான். அப்போ அந்த தேட்டருக்கு என்ன படம் வந்தாலும் முதல்ல அந்த படத்தை அந்த ஊரனுடைய பாதிரியார் பார்ப்பார். அதில் யாரெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ற காட்சியை அவர் நல்லா பார்த்துட்டு அப்புறம் அதை வெட்டி வெளியில் போட்டுருவார். அது மாதிரி எனக்கு எந்த பாதிரியாரும் இல்லை. அதனால் நானே எல்லாவற்றையும் நானே எனக்கு எல்லாமே அனுமதிக்கப்பட்டுச்சு. அது நிச்சயமாக எனக்கு வந்து என்னை நல்லா தான் ஆக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக என்னைய ஒரு சந்தோஷத்துக்கு தான் கொடுத்துச்சு. நிறைய கேள்விகளை கொண்டு வந்துச்சு. கூட இருக்கக்கூடிய சகமானவர்களுக்கு இருக்கக்கூடிய அறியாமையை விட நான் மேம்பட்டவனாகத்தான் வந்து இருந்தேன். எல்லா வகையிலையுமே புரிதலாகவும் ஒன்றை பேசுவதிலும் சொல்வதிலும் நான் மேம்பட்டவனாகத்தான் இருந்தேன். நிச்சயம் அதற்கு இந்த வாசிப்பு தான் காரணம் நான் நம்புறேன்.
0: நிச்சயமாக நாம் சொற்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இலக்கியம் வந்து ஒருத்தனை வந்து நல்ல மனிதன் ஆக்குமே தவிர அவனை தவறான வழியில கொண்டு போகாது அப்படின்றது உலக நியதி தான்.
1: ஆமா, அது சும்மா அப்படி சொல்லலாம். வசந்த மாளிகையில் ஒரு வசனம் இருக்கும், சிவாஜி சொல்வார், சின்ன எஜமா சில கெட்ட பழக்கங்களுடையவரை ஒழிய கெட்டவர் இல்லை அப்படின்னு. இலக்கியம் சில கெட்ட பழக்கங்களை உருவாக்குமே ஒழிய கெட்டவர்களை உருவாக்காது. ஒழுங்கா இலக்கியம் படித்தால், ஏன்னா இலக்கியம் வந்து இலக்கியத்தை நம் மனதுக்குள்ள அனுமதிச்சா, இலக்கியத்தை நம்மை சுத்திகரிப்பதற்கு அனுமதித்தால், இலக்கியம் தொடர்ந்து நம் வாழ்வினுடைய அறங்களை பற்றி தான் அது பேசுது. ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் பேசுது. அப்போ ஒரு மனிதனுக்குள்ள அவன் எப்படி இயங்குறான்றதை பற்றியான கேள்விகளை தொடர்ந்து அதை எழுப்பிக்கிட்டே இருக்கு. அப்போ இலக்கியம் என்பது நிச்சயமாக மனிதர்களை சுத்திகரிப்பதற்கு தான். நிச்சயமாக ஒரு சாதாரண மனிதர்களை விட ஒரு மேம்பட்ட மனிதனை உருவாக்குவதற்கான தன்மைகள் கொண்டது தன்னகத்தை அப்படின்னா நிச்சயம் இலக்கியத்திற்கு. அப்படி
0: அருமையாக சொன்னீங்க. உங்களுடைய இலக்கிய முன்னோடிகள் அப்படின்னா யாரெல்லாம் பார்க்குறீங்க?
1: என்னுடைய இலக்கிய முன்னோடிகள் வந்து நிறைய பேர், ஒரு 50 பேராவது நான் வந்து சொல்லணும். தமிழில் சொல்லணும்னா நிச்சயமா நான்
0: ஒரு 10 பேரை சொன்னீங்க.
1: பாசிங்காரத்திலிருந்து தொடங்குவேன். தமிழை பொறுத்த வரைக்கும் நான் பாசிங்காரத்திலிருந்து தொடங்குவேன். பாசிங்காரம் என்னுடைய ஆதர்சமான முன்னோடி. புதுமைப்பித்தன், ஆ மாதவன், ஆதவன், ஜானகிராமன், நாஞ்சில் நாடன், வனதாசன், ஜெயமோகன், ஆர் சூடாமணி, அப்போ இவங்களையெல்லாம் வந்து தமிழில் என்னுடைய ஆதர்ச எழுத்தாளர்கள். உடனே நினைவில் இருந்து நான் சொல்கிறேன் உடனே இவங்கெல்லாம் வந்து என்னுடைய நிச்சயமா ஆமுத்துலிங்கம் என்னுடைய ஒரு ஆதர்சமான ஒரு எழுத்தாளர். அப்போ இவங்கெல்லாம் தான் தமிழ் எழுத்தாளர்களில் என் ஆதர்ச எழுத்தாளர்கள் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். மொழிபெயர்ப்பு வழியாக சொன்னோம்னா, ரஷ்யன் லிட்ரேச்சர் வழியாக மிக கடுமையாக நான் ஈர்க்கப்பட்டவன். லியோ டால்ஸ்டாய், அலெக்சி டால்ஸ்டாய், மக்சிம் கார்கி, ஆண்டன் செக்கோவ், சிங்கிஸ் ஐத்மாதோவ், மிக்கேல் ஷோலகவ், இவங்கெல்லாம் என்னுடைய மிக மிக மிக ஆதர்சமான படைப்பாளிகள். மிக்கேல் ஷோலகவ் அதே மாதிரி, ஹெமிங்வே இருக்கார் அவர் என்னுடைய ஆதர்சமான படைப்பாளி. இதெல்லாம் ப்ரோஸ் சார்ந்து, போயிட்ரி சார்ந்துமே தமிழில் நிறைய பேர் இருக்காங்க. ஆதர்சமான வனதாசன் இருக்காரு, கலாப்பிரியா இருக்காரு, தேவதச்சன் இருக்காரு, சுயம்பலிங்கம் இருக்காரு, இப்படி நிறைய பேர் சொல்ல முடியும். சமகாலத்தில் ரொம்ப என்னுடைய ஆதர்சமான இசையை சொல்லலாம், சபரிநாதனை சொல்லலாம், லிபி அரண்யாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேரை வந்து சொல்ல முடியும். வேணி சூர்யாவை சொல்லலாம், இப்படி நிறைய பேர் என்னுடைய ஆதர்சமானவங்களாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் என்னுடைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஆதர்சங்கள் சொல்லுவேன். முன்னோடிகள் அவங்கெல்லாம் தான் என்னுடைய முன்னோடிகள்.
0: நிச்சயமாக நேயர்களுக்கு உதவும் நம்புவோம். அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்மளுடைய தலைப்புக்குள்ளே இப்போ போயிடுவோம். நம்மளுடைய தலைப்பு இன்னைக்கு வந்து இலக்கியம் வழி மகிழ்ச்சி. ஆனால் முதல் கேள்வியை முரணாக தான் நான் ஆரம்பிக்க போகிறேன். இலக்கியத்தில் உலக இலக்கியமாக இருக்கட்டும், தமிழ் இலக்கியமாக இருக்கட்டும், உன்னத இலக்கியம் நம்ம சொல்கிற எல்லாமே துக்கம்தான் அதில் முன்வைக்கப்படுது பெரும்பாலும். அது ஏன்?
1: இந்த உலகத்தில் வந்து மனிதர்கள் பிறந்தாங்கன்னா தவிர்க்கவே முடியாது அல்லது மாற்றவே முடியாதது என்றால், ஒரு மனிதன் பிறந்தான் என்றால் அவனுக்கு இறப்புன்னு ஒன்று இருக்குது, உறுதியாக இருக்குது, அது ஒன்று மாற்றவே முடியாது. அப்புறம் மூப்புன்னு ஒன்று வரும், வயது கூட கூட மூப்பு, மூப்பு கூட கூட நோய் வரும். இப்போ இந்த நாளையுமே ஒரு மனிதனால் ஒரு பொழுதும் தவிர்க்கவே முடியாது. பிறப்பென்றால் இறப்பு, மூப்பு, நோய், இந்த நாளையுமே ஒரு மனிதனால் ஒரு பொழுதும் தவிர்க்க முடியாது. மனிதர்களுடைய இந்த வாழ்க்கையில் அடிப்படையாக மானுட குலத்தினுடைய பெரும் துயரமே நிலையாமை தான். நிலையாமை தான், ஒரு 60-70 வருஷம் இந்த பூமிக்கு வர்றோம், அவ்வளோதான், இறந்து போயிடுறோம், அவ்வளோதான், நிலையாமை தான். அப்போ இந்த நிலையாமையோடு இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள்

0: இவ்வளவுதான் ஒருத்தருக்கான டைம் ஸ்பேஸ், இவ்வளோதான் இருக்குது, இவ்வளோதான் ஒரு மனிதர்கள் வந்து இருக்க முடியும். அப்போ இந்த நிலையாமைக்குள் வாழக்கூடிய இந்த மனிதர்கள், இது எல்லாமே மனிதர்களால் மாற்றவே முடியாதது. வயோதிகத்தையும் மாற்ற முடியாது, மரணத்தையும் மாற்ற முடியாது, நோயை மாற்ற முடியாது, எதையுமே மாற்ற முடியாது. இதுக்குள்ள தான் நம்ம வந்து இருக்க போகிறோம். அப்போ மானுட குலத்திற்கு இயல்பாக துக்கம் என்பது சாஸ்வதம், இதை ஒன்றுமே மாற்ற முடியாது. அப்போ இந்த மானுட குலத்தினுடைய துக்கம் சாஸ்வதம் அப்படின்றப்ப, இந்த மானுட குலத்தினுடைய துக்கத்தை தான் தீவிர இலக்கியம் எப்பொழுதுமே பேசுது. மரணத்தை பற்றி பேசுது, பெரிய காலத்தை பற்றி பேசுது, யுத்தத்தை பற்றி பேசுது, மாற்றவே முடியாமல் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாறா விதிகளை பற்றி இலக்கியம் பேசுது. ஏன் இலக்கியம் துக்கத்தை பேசுதுன்னா, இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக, ஒருவர் மெசநகரில் என்னுடைய வீடு இருக்குது, என்னுடைய வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு 500 அடியில் தான் மின்மயானம் இருக்குது. என்னைக்கே ஒரு நாள் நான் செத்து போயிடுவேன், அதுக்காக இன்றைக்கே போய் அங்கே உட்கார முடியாது. அது வரும்பொழுது வரும். அந்த மின்மயானத்திற்கும் என் வீட்டிற்குமான இடையில தான் என்னுடைய பணியே இருக்குது. இதுக்குள்ளே தான் நான் வேலை பார்க்கணும். அப்போ இந்த துக்கத்தை, இப்படி இந்த உலகத்தில் இந்த துக்கம் இருக்குது, ஆமாம், அந்த துக்கம் நிரந்தரம், இந்த துக்கம் நிரந்தரம்னு ஒரு மனிதருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்றது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சோம். இப்போ இவ்வளோ நிலையாமை இருக்கும், அந்த நிலையாமைக்கு நடுவில் இவ்வளோதான் நம்மளுக்கான காலம், இந்த காலத்துக்குள்ளே நம்ம இந்த மானுட குலத்துக்கு என்ன சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ இலக்கியம் மறுபடியும் துக்கத்தை பேசுவது என்பது இந்த துக்கத்திலிருந்து மீள்வதற்காகத்தான், இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான். இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, ஆமாம், இது எல்லாமே எல்லாருக்கும், எனக்கு மட்டுமல்ல, எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கோடான கோடி பேருக்கும் இதுதான் துக்கம். இந்த உலகத்தில் கோடான கோடி பேர் வந்துட்டு போயிருக்காங்க, எனக்கு பின்னாடியும் கோடான கோடி பேர், அதாவது இந்த உலகம் யுத்தத்திலோ இதிலோ போகவில்லை என்றால், இந்த உலகம் இருக்கும் என்றால், எனக்கு பின்னாடி கோடான கோடி பேர் வரப்போகிறாங்க. அந்த கோடான கோடி பேருக்கும் இதுதான் விதி. விதினா தலைவிதி இல்லை, விஞ்ஞானத்துடைய விதி. அவங்களுக்கு இதே தான், இதே பிறப்பு, இறப்பு, முப்பு, நோய்மை, இதான் வரப்போகுது. அப்போ இந்த துக்கத்தை எவ்வளவு தெளிவாக மனிதர்களுக்கு விளங்கும்படியாக கலையின் வழியாக சொல்வதின் வழியாக துக்கத்திலேருந்து மீள முடியும். அப்போது ஒரு தீவிர இலக்கியம் துக்கத்தை தான் பேசும். துக்கத்தை தான் பேச முடியும். மகிழ்ச்சியை பேசுகிறதுல ஒன்று மகிழ்ச்சி அதுவாக இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நம்மளுடைய வாழ்வினுடைய பெரும்பகுதி என்ன, நம்மளுடைய வாழ்க்கை வந்து கிட்டத்தட்ட நம்ம வளர வளர நம்மளுடைய வாழ்க்கை வந்து பிரமிடுடைய முக்கோணம் மாதிரி ஆகுது. நமக்கு தெரிந்தவர் இழந்து போகிறாங்க, நம்மளுக்கு நெருக்கமானவங்க இறந்து போகிறாங்க. இன்னொரு ஒரு பெரிய மானுட குலத்தினுடைய துயரம், எல்லாமே கணந்தோறும் மானுடர்களுக்கு எல்லாமே கை நழுவிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் நானும் பேசிகிட்டு இருக்கிறதுன்றது இக்கணத்தில் இது நழுவி நழுவி போய் இது முடிஞ்சவொடனே இது நினைவு. காப்ரியா மார்கேசனுடைய ஒரு நல்ல பிரமாதமான வாசகம் உண்டு, நம் வாழ்வென்பது நாம் வாழ்ந்த சம்பவங்கள் மாத்திரமல்ல, நமது நினைவுகளும் சேர்ந்து தான், ரெண்டும் சேர்ந்து தான் எப்பயுமே லைஃபாக இருக்குது. நம்ம என்ன வாழ்கிறோம், அந்த வாழ்வை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், ரெண்டும் சேர்ந்து தான் வாழ்க்கை இருக்குது. மனிதர்களுக்கு இங்கே அருளப்பட்டிருப்பது எல்லாமே உடனடியாக நினைவுகளாக மாறிடும். கை நழுவி போய்கிட்டே இருக்கும், ஒன்றை கூட பிடித்து வைக்க முடியாது. மானுட குலத்தினுடைய ஆக பெரும் துயரம் நான் நம்புறது, எதையுமே பிடித்து வைக்க முடியாது. கலைஞர்கள் தங்களுடைய படைப்பின் வழியாக காலத்தை பிடித்து வைக்க முயற்சி பண்ணுறாங்க, அதுதான் வழி. ஒரு சிற்பி ஒன்றை செதுக்குவதன் வழியாக ஜெந்தா இல்லோரால் ஒரு ஓவியம் இருக்குன்னா, அந்த ஓவியம் 1000 வருடமாக மானுட குலத்தை நோக்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கு, புன்னகைத்துக்கிட்டே இருக்கு. அந்த சிரிப்பை அவர் பிடித்து வைக்கிறார். சங்கப்பாடலனுடைய ஒரு மானுட குலத்தினுடைய ஒரு யுத்தத்தை பற்றி பேசுவதன் வழியாக அது 2000 வருஷமாக அந்த யுத்தத்தினுடைய துயரத்தை பற்றி அது பேசிகிட்டே இருக்கு. அப்போ ஒரு இலக்கியத்தினுடைய வேலை இந்த மானுட குலத்தினுடைய சாஸ்வதமான துயரத்தை பேசுவதன் வழியாகத்தான் மானுடர்கள் இந்த துயரத்தை விளங்கிக் கொள்வதன் வழியாக தான் துயரத்தை கடக்க முடியும். அப்போ துயரத்தை தான் பேசணும். இலக்கியத்தினுடைய தலையாய பண்ணி துயரத்தை பேசுவாதான்.
1: இங்கே துயரத்தை பற்றி இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் என்ன கேட்கணும் அப்படின்னா, ஒரு கவிதையோ ஒரு சிறுகதையோ ஒரு புதினமோ உன்னதமான படைப்பாக வருது அப்படின்னா, அது மகிழ்ச்சியிலேருந்து வர முடியுமா, இல்லை மிகப்பெரிய துன்பத்தில் அந்த எழுத்தாளர் இருந்தால் தான் அதுலேருந்து தான் வருமா?
0: நீங்கள் படைப்பாளி அதை படைக்கும்போது இன்பத்தில் இருந்தாரா துன்பத்தில் இருந்தாரான்னா நமக்கு தெரியாது. இப்போ தாஸ்தோவையோ இல்லை நம்ம மகத்தான படைப்பை எழுதும் பொழுது அந்த படைப்பை படைத்தவர் என்ன இடத்துல இருந்தார்ன்றதை நம்மளால், நம்மளுக்கு சமகாலம்னா கொஞ்சம் கண்டுபிடிக்கலாம், அவருடைய வாழ்க்கை என்ன வந்துச்சு அப்படின்றது வழியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். சங்கப்பாடல் எழுதின ஒரு சங்கப்புலவன் அன்றைய தினத்தில் அவன் சாப்பிட்ருந்தானா சாப்பிட்லையா, வறுமையில் இருந்தானா, அவன் மகிழ்ச்சியில் இருந்தானா, நமக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஒரு படைப்பு என்பது அந்த படைப்பை படைத்தவன் என்னவாக இருந்தான் அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமானா? ஒரு பொழுதும் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு தரக்கூடிய உணர்வு தான் இறுதியானதே ஒழிய, அதை படைத்தவர், நான் ஒரு படைப்பாளியாக நான் எப்படி சொல்வேன், என்னுடைய குடைமடம் நாவலை படிக்கிற நிறைய பேர் நிறைய இடங்களில் அழுதேன்னு சொல்லுவாங்க. அதை எழுதின நான் அழலை, நான் ரொம்ப இயல்பாக இருந்தால் எழுதினேன். என்றோ நடந்த ஒரு துயரத்தை மறுபடியும் நான் வந்து மீளுருவாக்கம் செய்து மறுபடியும் ஒரு முறை எழுத்தின் வழியாக மொழியின் வழியாக அரங்கேற்றுகிறேன். நான் அழுகலை, ஆனால் அதை வாசிக்கிறவங்க அழுகிறாங்க, அது உண்மை தான். அப்போ எழுதின சாம்ராஜ் அன்னைக்கு அழுதுனானா? இல்லை. அப்போது ஒரு படைப்பாளியினுடைய மூலத்தில்

0: அவர் படைக்கும் பொழுது அந்த படைப்பாளி என்னவாக இருந்தார் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா? ஒரு பொழுதும் கண்டுபிடிக்க முடியாது. அது தேவை இல்லாததும் கூட, அது அவசியமும் இல்லை. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன கொடுக்குது? ரொம்ப ஒரு கேட்டு மிகவும் தேய்க்கப்பட்ட ஒரு வாசகம் இருக்குது. படைப்பாளி இறந்து விட்டார், படைப்பு மாத்திரமே உயிரோடு இருக்கிறதுன்ற மாதிரி. அது ஒரு வகையில் உண்மைதான். படைத்து முடித்த பிறகு அந்த படைப்பாளிக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, படைப்பு மாத்திரமே இருக்குது. அந்த படைப்பு என்ன நம்மளுக்கு தருதோ அது மாத்திரம்தான் உண்மை. நிறைய இடங்களில் படைப்பாளிக்கும் படைப்புக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. படைப்பு வேற ஒன்றாக உன்னதமாக இருக்குது, படைப்பாளி வேற ஒரு ஆளாக இருக்கார், ரொம்ப அற்பமானடாக கூட இருக்கார். அது ஒன்றும் நம்மளை ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா படைக்கும் போது அவர் கடவுளுக்கு ஒப்பானவர். அந்த எழுத்து மேசையில் எந்திரிச்சிட்டார்னா அவர் சாதாரண அற்பமானடன். அற்பமானடனுக்கு உண்டான சீனாகராஜனை துளைக்கி அழைத்தால் மகத்தான சல்லிப்பயலாக கூட அவர் இருக்கக்கூடும். அப்போ அதனால் நம்ம வந்து அதை போய் நம்ம ஆராய முடியுமானா? ஆராய முடியாது, உறுதியாகவே முடியாது. அந்த படைப்பு நம்மளுக்கு என்ன தருது, அந்த படைப்பின் வழியாக நமக்கு உருவாகக்கூடிய மனநிலை என்ன அப்படின்றதான். மார்லன் பிராண்டோ சார்லி சாப்ளினை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, சார்லி சாப்ளின் தன்னுடைய பையனை ஓங்கி கன்னத்தில் அறைவார்னு சொல்கிறார். நமக்கு கேட்கும் பொழுது திடுக்கிடத்தகுந்த தகவலாக தான் இருக்கு. அப்படி வந்து மானுட குலத்துக்கு மிகப்பெரிய மானுட நேசத்தை ஆழ்ந்த கருணையிலிருந்து தான் நகைச்சுவை உணர்ச்சியை வருகிறது என்று சொல்லக்கூடிய சாப்ளின் தன்னுடைய பையனை அடிப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவருடைய மகனே ஒரு இதில் நடித்தார், நடிப்பவர்கள் என்றக்காக மிக கடுமையாக கோபப்படுறத நான் பார்க்குறேன்னு சொல்லி பிராண்டோவே சொல்கிறார். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறது, சாப்ளினை எங்கேருந்து எடுத்துக்கிறது, சாப்ளின் எப்படிப்பட்டவர், அதை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை. சாப்ளின்ன்ற மனிதர் என்னவாக இருந்தால், சாப்ளின்ற படைப்பின் வழியாக நான் பெறுவதும் அந்த படைப்பின் வழியாக நான் பெற்று அடையக்கூடிய மன விகாசம்தான் முக்கியமானதே ஒழிய இந்த படைப்பாளிகள் அன்றைய தினத்தில் அதை படைத்த பொழுது என்னவாக இருந்தாங்கன்னு ரொம்ப ஆராய பண்ணோம்னா நிறைய படைப்பை நம்மளால் ரசிக்கவே முடியாது. அப்படி ஒரு சிக்கலுக்குள்ளாயிருக்கும். நம்மளுக்கு தெய்வம் மாத்திரம்தான் முக்கியம். தெய்வம் செதுக்கிய பொழுது சிற்பி என்னவா மனநிலையில் இருந்தார் அப்படின்றது நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
1: அருமையா சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நம்ம படைப்பாளி வழியே பார்த்தோம். அதே மாதிரி இந்த துக்கங்களை படிக்கிற ஒருவர் மேலும் மேலும் துக்கமாக தானே ஆக முடியும். அப்படின்னு இருக்கும்போது இலக்கியத்தோட பாத்திரம் தான் என்ன? மனிதர்களை துக்கப்படுத்துவது தானா?
1: நிச்சயமா இலக்கியத்தினுடைய பாத்திரம் மனிதர்களை இந்த துக்கத்தை சொல்வதின் வழியாக, துக்கத்தை மேலும் மேலும் மேலும் சொல்வதின் வழியாக மனிதர்களை மேலும் துக்கப்பட வைப்பது அல்ல. பாரதியாருடைய ஒரு வரி இருக்கு, ரௌத்திரம் பழகுன்னு பாரதி சொல்றார். ரௌத்திரம் என்பதை கோபம், கோபம் என்பது ஒரு உணர்ச்சி, அந்த உணர்ச்சியை நீ பழகு அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்ப துக்கம் என்பது இந்த மானுட குலத்திற்கு மிக இயல்பானது, இதுதான் சாஸ்வதமானது என்பதை மறுபடியும் மறுபடியும் சொல்வதன் வழியாக இந்த உலகத்தில் என்னுடைய கண்ணீர் துளி தான் உயர்ந்த கண்ணீர் துளி, அல்லது நான் மாத்திரம்தான் கண்ணீர் விடுகிறேன்ற ஒன்றிலிருந்து மாணவர்கள் விடுவிக்கப்படுவது ரொம்ப முக்கியம். எனக்கு மட்டுமில்லை இந்த துக்கம், எல்லாருக்கும். யார் தான் இந்த உலகத்தில் இதைத்தான் இழக்கவில்லைன்னு பாரதிபுத்திரனுடைய கவிதை இருக்கு. இழப்பு யாருக்கு இல்லை? பேப்பர் எடுத்து நம்ம பார்த்தோம்னா விபத்து, மரணம், கொலை, நமக்கு அது எல்லாமே செய்தி. அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு அது பயங்கரமான துயரமான ஒன்று. அப்போ மேலும் மேலும் இந்த துக்கத்தை பற்றி பேசுவதன் வழியாக துக்கம் என்பது மானுட குலத்திற்கு பொதுவானது, மானுடர்கள் தொடங்கிய நாளிலிருந்து மானுடர்கள் பிறந்து என்னைக்கு நம்ம மனிதர்களை ஆனமோ, பிறந்துட்டோம்னா இறப்போம், பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றான் கண்ணதாசனுடைய பாடல் மாதிரி, நம்மளுடைய துக்கம் என்பது எப்போ தொடங்கினது? நம்ம என்னைக்கு மனிதர்களாக பிறந்து இந்த உலகத்தில் வந்தோமோ அன்னைக்கு பிறந்தது தான். ஏன்னா அன்னைக்கே நமக்கு வந்து பிறந்த உடனே தெரியும் நம்ம வந்து இறந்து போயிடுவோம், நம்ம கூட இருக்கவங்களாம் இறந்து போயிடுவாங்க, நம்ம கூட இருக்கவங்க நம்மளை ஒரு ஒரு நாளாக நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளுடைய ஆசிரியர்கள், நம்மளுடைய ஆதர்சமான நம்மளுடைய முன்னோடிகள், கலைஞர்கள், படைப்பாளிகள் நம்மை கைவிட்டு போவாங்க. இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்த கைவிட்டு போவாங்க அப்படின்றப்ப ஒரு மனிதன் தன்னை எப்படி தயார் செய்து கொள்வது? அதை தயார் செய்து கொள்வதற்கு தான் இலக்கியம் தேவைப்படுது. அப்போ இந்த துக்கம், இந்த மானுட குலத்திற்கான சாஸ்வதமான இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக ரெண்டு விஷயம் நடக்குது. ஒன்று, இந்த துக்கம் மானுட குலத்திற்கு பொதுவானதுன்னு ஒன்று புரியணும், அது ஒரு ஞானம். இன்னொன்று, அப்படி ஒரு ஞானத்தை பெறுவதன் வழியாக இந்த நிலையற்ற வாழ்க்கை எவ்வளவு முக்கியமானது, இவ்வளவுதான் காலம், இந்த காலத்துக்குள்ளதான் நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரும் புரிதலுக்கு மானவளம் வந்தடை. அப்ப துக்கத்தை பேசுவது என்பது துக்கத்திற்காக அல்ல, துக்கத்திலிருந்து மேலெலும்பி இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகத்தான். நம்ம வந்து இவ்வளவுதான், அப்ப 60-70 வயசு, ஆமா அவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்குள்ள உன்னால எவ்வளவு பயணப்பட முடியுமோ பயணப்படுது, எவ்வளவு பாடல் கேட்க முடியுமோ பாடல் கேட்கும், எவ்வளவு சினிமா பார்க்க முடியுமோ சினிமா, எவ்வளவு அன்பா இருக்க முடியுமோ எவ்வளவு அன்பா, எவ்வளோ காதல் செய்ய முடியுமோ அவ்வளோ காதல் செய், எவ்வளோ சகமனிதர்களோட கருணையாக இருக்க முடியுமா கருணையாக அன்பாக இருக்கு, என்னென்னலாம் பார்க்க முடியுமோ, என்னென்னலாம் செய்ய முடியுமோ, எவ்வளவெல்லாம் அந்த வாழ்வை வாழ முடியுமோ வாழையா. நான் உன்னுடைய ஆற்றோர்களுடைய ஒரு வரி உண்டு, எனக்கு இன்னும் எத்தனை சூரியோதயங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன, எல்லாருக்கும் எவ்வளோ சூரியோதயம் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. அப்போ சூரியோதயத்தை பாரு, இந்த வாழ்க்கையை வந்து வாழணும், இந்த வாழ்க்கையை 7 நாளும் வாழ்வான் தமிழன் வண்ணதாசன் சொல்வார், அது மாதிரி 7 நாளும் வாழ்வது எப்படி அப்படின்ற ஒரு இடத்துக்கு மனிதர்களை கூட்டிகிட்டு போகும். அவ்வளோதான் நம்மளுக்கு 70 வருஷம்தான். இந்த 70 வருஷத்தில் 10 வயது வரைக்கும் அறியாமையில் இருக்கும், ஒரு 13-14 வயசில் தான் நான் அப்படின்னு ஒன்று உருவாகுது. அந்த நான் உருவான காலத்திலேருந்து மரணம் வரைக்கும் எப்படி செம்மையாக வாழ வேண்டும் என்பதை இந்த துக்கத்தை புரிந்து கொள்வதன் வழியாக எனக்கு வந்து நான் எப்படி

0: சொல்லுவேன். ரொம்ப லிட்ரேச்சர் வழியாகத்தான், இலக்கியத்தின் வழியாகத்தான் நான் அந்த ஞானத்தை அடைகிறேன். இன்றிலிருந்து நான் மரணிக்கும் நாள் வரைக்கும் எனக்கு துக்கமே கிடையாது. துக்கமே கிடையாதுன்னா இதெல்லாம் எல்லாமே நடக்கும். ஆனால் அது வரைக்கும் எனக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக. ஆயிரக்கணக்கான பாடல்களும், ஆயிரக்கணக்கான நல்ல சினிமாக்களும், காண வேண்டிய நிலப்பரப்புகளும், பார்க்க வேண்டிய நண்பர்களும், நல்ல உணவுகளும், அவ்வளவு கொட்டி கிடக்க முன்னாடி. ஒரு மனிதன் துக்கப்படுவதற்கு அர்த்தமே இல்லைன்னு சொல்ல ஒரு கவிதை போதும் ஒரு மனிதன் மகிழ்ச்சி அடைவதற்கு. ஒரு கவிதையை வச்சுக்கிட்டு அவன் அவ்வளோ மகிழ்ச்சியாக வாழ்ந்த முடியும். அப்போ இலக்கியம் இந்த துக்கத்தை மறுபடியும் மறுபடியும் பேசுவது என்பது மனிதர்களை பேரானந்தத்திற்கு கூட்டிச் செல்வதற்கு தான். இவ்வளவுக்கு மத்தியில் நீ எப்படி செம்மையாக வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக தான். அதனால் நிச்சயமாக வந்து இலக்கியம் துக்கத்தை பேசுவதன் வழியாக துக்கத்தில் மேலும் மேலும் மறுபடியும் மறுபடியும் துக்க சாகரத்தில் மனிதர்களை மூழ்கடிப்பதல்ல இலக்கியத்தினுடைய நோக்கம் ஒரு பொழுதும் அல்ல. இது சாகரம், இது இப்படித்தான் ஓடிட்டுருக்கு அப்படின்பதை புரிந்து கொள்ள வைப்பது தான். அப்படி தான் நான் நினைக்கிறேன்.
1: சொர்க்கமும் இதுதான், நரகமும் இங்கே தான், இந்த நொடியில வாழ்ந்துரு அப்படின்றது.
0: இந்த நொடியில வாழ்ந்துரு, நரகம்ன்றது நரகமும் கூட இல்லை, சொர்க்கம் நரகம்ன்ற ரெண்டுமே இல்லை. இது இப்படித்தான் காலகாலமாக இருக்கு. நம்மளுடைய பிரபஞ்சம் நம்மளை அப்படித்தான் படைத்திருக்கு. நான் மாத்திரம் இல்லை, தோன்றுதல் மறைதெல்லாம் பிரபஞ்சத்தினுடைய விதி. நமக்கு இல்லை, எல்லா உயிரியும், மலைகள், கடல்கள், சின்ன உயிரி, பெரிய உயிரி, டினோசர், எல்லா பேத்துக்கும் தோன்றுதல் மறைதல். இந்த தோன்றுதல் மறைதலுக்கு நடுவில் நம்ம என்னவா இருக்கோம்ன்றதான். இந்த தோன்றுதல் மறைதல் நடுவில் என்னவா இருக்கோம்ன்றத பற்றி பெரும் புரிதல் கொண்டவர்கள் பெரும் கலைஞர்களாக பெரும் காரியங்கள் செய்கிறார். மற்றவர்கள் அவங்கவுங்க சின்ன உலகத்துக்குள்ளே இருக்காங்க. எறும்புக்கும் வாழ்க்கை இருக்குன்னா, ஆமாம் எறும்புக்கும் வாழ்க்கை இருக்குது. அது மாதிரி சின்ன உலகத்துக்குள்ளே வாழ்கிறாங்க. அந்த எறும்பாக இருப்பதா டினோசராக இருப்பதா என்பது அந்தந்த மனிதர்களுடைய புரிதல், அவர்களுடைய சொந்த முடிவுன்னு கூட சொல்ல மாட்டேன், வாழ்வை அவர்கள் புரிந்து கொண்ட விதங்களிலிருந்து அவர்கள் செல்ல போகின்ற பாதை. ஆனால் இந்த தோன்றுதல் மறைதலுக்குள்ள தான் நீங்கள் அத்தனை மானுட நாடகம். இதை எப்படி செம்மையாக வாழப்போகிறீர்கள் கேள்வியைத்தான் இலக்கியம் இந்த துக்கத்தை சொல்வதன் வழியாக இருக்கு. தாஸ்தோவினுடைய போரும் அமைதியும் படிப்பதன் வழியாக இருக்கு. ஆமாம், யுத்தம், அந்த யுத்தத்தை புரிந்து கொண்டேன்னு சொன்னால் இன்னைக்கு ஈரான் யுத்தத்தை பார்க்கும்பொழுது ஆமாம் இப்படி தான் யுத்தம் நடந்துட்டு. அப்போ மானுட குலம் எல்லா காலகட்டத்திலையும் யுத்தங்களோட தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த யுத்தத்தை நம்ம எப்படி எதிர்கொள்வது, துயரங்களை நம்ம எப்படி எதிர்கொள்வது, அல்லது இந்த யுத்தத்துக்கு எதிராக நம்ம என்ன செய்வது, இப்படின்ற இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. அப்போ இலக்கியத்தினுடைய வேலை இந்த துக்க நதியிலிருந்து மனிதர்களை நிச்சயமாக கரை சேர்ப்பது தான் இலக்கியத்தினுடைய வேலை.
1: அருமையா சமகாலத்தோட தொடர்புபடுத்தியும் சொல்லிட்டீங்க. இந்த இலக்கியத்தை வாசிப்பதன் வழியா ஒருவர் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அது சொல்லுங்க.
0: இலக்கியத்தை வாசிப்பதன் வழியாக ஒருவர் எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியும்னா, எல்லாரும் இந்த உலகத்தில் வாழ்றாங்க. எல்லாரும் இலக்கியம் படிப்பவர்கள், படிக்காதவர்கள், எல்லா பேரும் தான் வாழ்றாங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எல்லாரும் வர்றாங்க, இருக்காங்க. எல்லாருக்கும் வயதாகுது. ஒரு படிக்கிறார், ஒரு வேலைக்கு போகிறார், திருமணம் செய்கிறார், குழந்தை பெறுகிறார். அப்புறம் அந்த குழந்தை வளர்கிறாங்க, அந்த குழந்தைக்கு திருமணம் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த பேரன் பேத்தி எடுக்கிறாங்க, அப்புறம் ஒரு நாள் இறந்து போகிறாங்க. இதுதான் ஒரு மனிதர்களுடைய கிராஃப். இதுக்குள்ள இலக்கியம் படிப்பவர் எங்கு ஒரு மேம்பாடான இடத்திற்கு வருகிறார் அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. இதிலிருந்து ஒரு சாதாரண மனிதர், வாசிக்காதவர்களிடமிருந்து வாசிப்பவர் எங்கே வந்து வேறுபடுறார் அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்க்கையினுடைய இந்த ஓட்டத்தை, இப்படி எல்லாரும் போயிட்டுருக்கோம்ன்ற இந்த ஓட்டத்துக்கு மத்தியில் இந்த இலக்கியம் என்பது மனிதர்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, இதுக்கு முந்தின கேள்வியில் சொன்ன மாதிரி இந்த தோன்றுதல் மறைதலுக்கு உள்ள எவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்குன்றதை தான் இலக்கியம் சொல்ல. சின்ன சின்ன விஷயங்களின் கடவுள் அப்படின்னு சொல்லி வனாசனுடைய புத்தகம் இருக்கு. அவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த உலகத்தில் ரொம்ப நுண்ணியமான, அவ்வளவு அழகான விஷயம். ஒரே ஒரு பூவை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு மணி நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறம் அவ்வளோ அற்புதம், அவ்வளோ வேலைப்பாடு இருக்குது அதுக்குள்ளே, அவ்வளோ இயற்கை பிரபஞ்சம் அவ்வளோ வேலை பார்த்துருக்கு. அப்போ இந்த இலக்கியம் மனிதர்களுக்கு இலக்கியத்தில் எப்படி, இலக்கியத்தின் வழியாக இலக்கியம் என்ன வகையில் மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை தருது, எப்படி மகிழ்ச்சி ஆக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பாடல் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துது இல்லையா, நல்ல பாடல் மகிழ்ச்சிப்படுத்துது. ஒரு அற்புதமான நிலப்பரப்பு உங்களுக்கு பயங்கரமாக மகிழ்ச்சி அடைய வைக்குது. அந்த அற்புதமான நிலப்பரப்பு மகிழ்ச்சி அடைக்குதுன்னு அங்கெங்கே இலக்கியம் வருதுன்னு ஒரு கேள்வி வரும். அது அற்புதமான நிலப்பரப்புன்னு உணர்வதற்கு தான் இலக்கியம். ஓ, இது இவ்வளோ அழகான நிலப்பரப்பு இல்லையா அப்படின்னு கற்றுக் கொடுக்குறது இலக்கியத்தினுடைய வேலை தான். நிலவை எல்லா பேரும் தான் பார்க்குறாங்க. ஆனால் நிலவை வந்து ஒரு வாசிக்கிறவன் பார்க்குறதுக்கும், ஒரு கவிதையோடு தோய்ந்தவன் நிலவை பார்க்கும்போது நிலவை அவனுக்கு வேற, ஒரு அதிகாலை வந்து வாசிக்கிறவனுக்கு வேற. அப்போ வாசிக்கிறவனுடைய கண்ணை இந்த இலக்கியம் துடைத்து தருது. இந்த துடைத்து தருவதன் வழியாக இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், வரக்கூடிய சிக்கல்கள், இதில் வரக்கூடிய நெருக்கடிகள், இதில் சந்திக்கக்கூடிய துயரங்கள், இது எல்லாவற்றையுமே இந்த இலக்கியத்தினுடைய தோளிலிருந்து உட்கார்ந்துட்டு அவன் பார்ப்பதன் வழியாக அவனால் அதை சுலபமாக கடக்க முடியுது. அப்போ இலக்கியம் படிக்கின்றவன் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்னா, இந்த அன்றாடம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மானுட நாடகத்தை முத, அவனுக்கு மானுட நாடகம்னு அவனுக்கு முத தெரியும். அந்த மானுட நாடகம்னு இது அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், அவன் முதல் அதுலேருந்து விலகின்றதை வேடிக்கை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறான். ஆமாம், இது எல்லாத்துக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படின்றப்ப நான் இந்த நாளில் எவ்வளோ

0: எவ்வளவு மகிழ்ச்சிகரமாக இருக்க முடியுமோ அவ்வளோ மகிழ்ச்சிகரம். மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது என்ன, இப்போ நான் வந்துட்டு இருக்கப்ப வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்க விசனால திடீர்னு அப்படி மேகம் சொல்லுது, மேகம் சொல்லுதான் விசன ரொம்ப அழகாயிருக்கு. இந்த மேகம் சூழ்ந்து அப்படியே வெயில் குறைஞ்சு மேகம் வந்த உடனே பெசன் நகர் அழகாக இருக்குன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது இலக்கியம் தான். கவிதை வழியாக நான் வந்து இதை வந்து பார்க்குறேன். ஒவ்வொரு கணமும் என்னை சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய அழகு எல்லாவற்றையுமே பார்க்க கற்றுக் கொடுப்பது இலக்கியம் தான். இலக்கியம்ன்றது அழகை பார்க்க கற்றுக் கொடுக்கறது தான், நுட்பத்தை பார்க்க கற்றுக் கொடுக்கக்கூடிய தான். அப்போ ஒருத்தனுடைய இந்த வாசிக்கிறவனுடைய வாசிப்பவன் எங்கே வந்து மற்றவர்கள்லேருந்து மாறுபடுறான் மேம்படுறான்னா, அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மறைந்திருக்கக்கூடிய அத்தனை அழகையும் காட்டுவது இலக்கியத்தினுடைய வேலை. அதை பார்த்தவனுக்கு என்ன துக்கம், அவனுக்கு துக்கமே கிடையாது, துக்கமே இல்லை.
1: இலக்கியம் வந்து ஒரு துக்க நிவாரணி அப்படின்றீங்களா?
0: உண்மையாகவே சந்திரன், மாணவர்களே மாணவர்களுக்காக தயாரித்து கொண்ட மருந்து தான் அது. இல்லைன்னா அந்த வாழ்க்கையை நீங்க இலக்கியம் கலை இல்லாமல் இந்த மாணவர்களத்தை யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு கொடூரமானதா இருக்கும். அப்புறம் மாணவர்களம் கலை இல்லாமல் வளர்ந்திருக்கவே முடியாது. கலை முதல் ஒன்று கற்பனை பண்ணும், அந்த கற்பனையை தான் அப்புறம் விஞ்ஞானம் வந்து பூர்த்தி செய்யும். முதல் கனவு காணுவது கலை தான், அந்த கனவு கலையில கற்பனை செய்யக்கூடியதை பின்னதாக விஞ்ஞானம் வந்து வேறு வகையில் வந்து பூர்த்தி செய்யுமே ஒழிய, கனவுகளை இந்த உலகத்துக்கு காலகாலமாக கனவுகளை மாணவர்களத்துக்கு வழங்கி கொண்டிருப்பது கலை மட்டும்தான். கனவின் வழியாகத்தான் நம்ம எப்பயுமே வளர்றோம், கனவின் வழியாகத்தான் நம்ம மேம்பட்டுட்டே இருக்கோம். அப்போ மனிதர்களே மனிதர்களுக்கு இவ்வளவுதான் அந்த வாழ்க்கை அப்படின்றப்ப, இந்த வாழ்க்கையை இன்னும் பெருசாகிறது எப்படி, இந்த 70 வருட வாழ்க்கைக்குள்ளே 700 வருட வாழ்க்கையை வாழ்கிறது எப்படி அப்படின்றதுக்கு மனிதர்கள் கண்டுபிடிச்சா தான் கலை. நான் ஒரே நேரத்தில் 100 நிலப்பரப்பில் வாழ்வேன், 100 கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கிருவேன், 100 மொழி பேசுகிறவனுடைய துக்கத்தை எனக்கு தெரியும் அப்படின்னா, இந்த 70 வருடத்தை 700 ஆக 7000 ஆக மாற்றுவதற்கு தான் கலை. அது வழியாக தான் அப்போ ஒருத்தர் ஆக முடியும். இந்த சின்ன வாழ்வை பெரிதாக கலைடாஸ்கோப்பில் ஒரு 10 வலையில் போட்டு அப்படியே மாற்ற மாற்ற காட்சிகள் மாறுவது போல, கலை தான் நம்மளை இந்த அற்ப இந்த சின்ன மானட வாழ்க்கையை அப்படி பெருசாகுது. புள்ளில் வழியாக தெரியக்கூடிய அந்த நீர்த்துளியில் தெரியக்கூடிய மொத்த பூமி என்ற மாதிரி இந்த உலகத்தை பார்ப்பதற்கு கலை தான் மனிதர்களுக்கு. மனிதர்களே கண்டுபிடித்தது என்ன, மனிதர்களுக்கு தெரியும் நம்ம ரொம்ப சின்ன ஆள், இந்த சின்ன ஆள் பெரிய கனவை அடைவது எப்படி, பெரிய கனவுகளில் வாழ்வது எப்படி.
1: மிருகமாய் இருந்த ஒரு மனிதனை மனிதத்துக்கு கொண்டு
0: கனவு, ஆமாம், மிருகமாக இருந்த ஒரு மனிதனை கனவு தானே மனிதனாக மாற்றுது. மிருகத்துக்கு கனவு இருக்கா, இருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. ஆனால் மனிதர்களுடைய கனவு தானே, அவர்களுடைய சந்தோஷமும் கனவு தான், துக்கமும் கனவு தான். இழந்ததெல்லாம் கனவுல வரும், அடைய வேண்டியதும் கனவுல வரும், ரெண்டுமே தானே வரும். அப்போ மானுடர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு, தங்களுக்கு சிறகு முளைக்க, தங்களால் பறக்க முடியும் என்று கண்டறிந்தது கலையின் வழியாக தான்.
1: நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் இலக்கியம் வழி மகிழ்ச்சி என்ற தலைப்பில் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது நம்ம நிறைய இலக்கியத்தோட பங்கு பற்றி பேசிட்டோம். நம்ம வாழ்வில் அது என்ன செய்கிறது? நம்ம
1: வாழ்க்கையில எனக்கு சலிப்பே இல்லை. ஏன் சலிப்பே இல்லைன்னா, யாருக்கு சலிப்பு வரும்? செய்வதற்கு ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு, இந்த வாழ்க்கையினுடைய நுட்பத்தை அறியாதவர்களுக்கு, இந்த பிரபஞ்சத்தினுடைய அழகையும் ரகசியங்களையும் புரியாதவர்களுக்கு தான் சலிப்பு. எனக்கு சலிப்பு இல்லைன்னா, எனக்கு எப்பயுமே எனக்கு கண்ணுக்கு முன்னாடி 100 புத்தகம் இருக்குது, பார்க்க வேண்டிய நூற்றுக்கணக்கான சினிமா எப்பயும் இருக்குது. இன்னும் நான் போய் பார்க்க சந்திக்க வேண்டிய அல்லது இன்னும் நான் போய் அடைய வேண்டிய நிலப்பரப்புகள் இருக்குது. அப்போ என் வாழ்க்கையில் எனக்கு முன்னாடி இன்னையிலிருந்து ஒரு 500 வருஷம் எனக்கு கொடுத்தா வாழ்வதற்கு என்ற இருக்கானா? இருக்குது. 500 வருஷம் என்ன படிக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கும்? தீரவே தீராது, ஒரு பொழுதும் தீர்ந்துராது. இப்போ அமெரிக்கா போயிருந்தப்ப மியூசியம் போகிறேன். மியூசியம் போகிறப்ப அமெரிக்காவில் மியூசியங்களை அவ்வளோ பேரற்பதமாக வச்சுருக்காங்க. ஒரு மியூசியத்தில் ஒரு அரங்கத்தை பார்த்து முடித்தா சாயங்காலம் ஆயிடுது. வண்ணதாசனுடைய ஒரு புகழ்பெற்ற மிக அற்புதமான ஒரு கவிதை வரி இருக்கும், கண்காட்சி நேரம் காலை 8 முதல் 4 என்கிறது காலத்தின் வெட்டுக்கிளி அப்படின்னு ஒரு வரி வரும். அப்போ 4 மணி ஆயிடுது. 4 மணி ஆன உடனே வெளியேற்றுறாங்க, வெளியே வர சொல்கிறாங்க. அப்போ எனக்கு தோணுது, வாழ்க்கையே இவ்வளோதான், இந்த மியூசிக்

0: விஷயம் மாதிரி தான், இவ்வளோ பெருசு. இதனுடைய ஒரு சின்ன பாகத்தை நான் பார்த்துட்டு வெளியில் வரேன். அப்போ இந்த வாழ்க்கைன்றது மிகப்பெரிய ஒரு அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தை ஒரு மனிதனால் முழுமையாக பார்த்துட முடியுமா? பார்த்துட முடியாது. அப்போ எங்கே சலிப்பு வரும்? சலிப்பு வருவதற்கு இடமே கிடையாது. அப்போ மானுடர்களுக்கு இந்த இலக்கியம் என்ன தருது, எப்படி ஒரு அன்றாடத்தில் திரும்ப ரொம்ப எக்கச்சக்கமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை தான், பயங்கரமாக போர் அடிக்குது, டிப்ரெஷன் இப்படின்னு கேட்குறோம். இலக்கியம் வாசிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவன் போர் அடிக்கின்ற ஒரு சொல்லவே மாட்டான். டிப்ரெஷன் சென்னைக்கு வேணால் வருஷத்துக்கு ரெண்டு தடவை வரலாம், இந்த மனிதருக்கு வரவே கூடாது. அப்போ ஏன் வரக்கூடாது அப்படின்னா, வராது அப்படின்னா அவனுக்கு அவ்வளவு இருக்குது. நான் நுகர்வு வெறி சொல்லலை, இது எல்லாமே ரசித்தல், நுகர்தல் அல்ல. பொருள் இல்லை, நான் சொல்லக்கூடிய எதுவுமே பொருள் கிடையாது. புத்தகமோ இசையோ பாடலோ நிலப்பரப்போ எதுவும் பொருள் அல்ல. புத்தகம் வேணால் பொருள் இருக்கலாம், அந்த பொருள் வழியாக கன்சியூம் பண்ணுறது கொண்டு இல்லை, அதில் இந்த ட்ரீமை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம். அப்போ இலக்கியம் ஒருவருக்கு அன்றாடத்தில் என்ன தருதுன்னா, மிக அழகான வசீகரமான கனவுகளை, அது பொய்யான கனவுகளில், போதையான கனவுகளில், நனவான கனவுகளை இலக்கியம் வந்து வழங்குது. அப்போ இலக்கியம் ஒரு மானுடனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சலிப்பை இல்லாதாக்குது. ஒவ்வொரு கணமும் சந்தோஷம் அப்படின்னு உணர வைக்கிது. ஒவ்வொரு கணத்தையும் வாழணும். நான் ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சி தான். நான் ஒரு ஓவியர் சமீபத்தில் கண்டடைஞ்சேன், ஃப்ரெஞ்சு ஓவியர் கிளாடி மேனே அப்படின்னு சொல்லி. அவர் லண்டன் நகரத்தில் கூடிய வாட்லூர் பாலத்தை 100 தடவை வரைஞ்சிடறார். 100 தடவை அந்த பாலத்தை வரைஞ்சிட்டே இருக்கார். ஏன்னா யோசிச்சு பார்க்கும்போது தோணுது, ஏன் வாட்லூர் பாலத்தை நிறைய வெனிஸில் கூடிய பல கட்டடங்களையும் அவர் அப்படி வரைஞ்சிருக்கார். இப்படி வரைவதன் வழியாக மேனே என்ன முயற்சி பண்ணுறார் அப்படின்னா, காலத்தை அதன் வழியாக பிடிச்சு வச்சிட முடியுமான்னு பார்க்குறார். 100 தடவை இடம் என்ன, அதில் ஒரு உண்மைனா, ஒரு கணம் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சியெல்லாம் அடுத்த கணம் வேறு வேறு வேறு மாறிட்டு, இந்த வேறு வேறு வேறு வேறு மாறுறதை தான் அவர் வந்து வரைஞ்சிட்டே இருக்கார். அப்போ கணந்தோறும் இந்த கணம், ஒவ்வொரு கணமும் மாறக்கூடியது, ஒவ்வொரு கணத்திலையும் வேற ஒன்றாக இருக்குது இந்த உலகம். அப்போ இலக்கியம் படிக்கக்கூடிய ஒருவனுக்கு அவனுடைய அன்றாடத்தில் இருக்கக்கூடிய சலிப்புக்கு இடமே இல்லாமல் அவனை ஆக்கி வைக்கிது. இசை கேளு, பாடல் பார், படம் பார், வெளியில போ, நடந்து போ, கடற்கரை பார், மரத்தை பார், பறவைகளை பார், மனிதர்களை பார், மனிதர்களோட பேசு, எவ்வளவு இருக்குது. கோயிலுக்கு போ, சிற்பங்களை பார், கடவுளை கும்பிடணுன்ற அவசியமெல்லாம் இல்லை, சிற்பங்களை பார், அந்த அமைதியில் தோய்ந்துரு, எவ்வளவு இருக்குது, எவ்வளோ இருக்குது மானுடர்களுக்கு இல்லாத சந்தோஷமா? அப்போ அந்த சந்தோஷத்தை தான் இலக்கியம் வழங்குது. அது ஒரு மானுடைய அன்றாடத்தில் அது செய்யக்கூடியதாக தான். 1000 பேர் போகலாம், அந்த 1000 பேரில் நான் தனித்தவன் என்னை உணர வைக்கிறது இலக்கியத்தினுடைய வேலை.
1: அருமையாக சொன்னீங்க. நம்மளுடைய தலைப்பை வந்து முழுசாகவே அலசி ஆராய்ஞ்சிட்டோம். அடுத்து நான் நம்மளுடைய நேர்காணல் தொடங்கும் போது சொன்ன 2வது சந்திப்பை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நான் உங்களை கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சாந்தமில் பெட்ரோல் பங்க் வாசலில் பார்த்தேன். நீங்கள் வந்து உங்கள் நண்பர் பெட்ரோல் போட்டு வந்துட்டுருக்காரு. 8 மணி இருக்கும். அடையார் பாலத்துக்கிட்ட 8 மணி இருக்கும். நீங்கள் ஒரு புத்தகத்தை வச்சு ரொம்ப தீவிரமாக படிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அதனால் நீங்கள் ரொம்ப எப்போவுமே வாசித்து கொண்டு இருப்பவர் அப்படின்றது எனக்கு அதில் விளங்கியிருக்கு. நான் அதனால் உங்ககிட்ட இந்த கேள்வி நிச்சயமாக கேட்டாகணும். ஒரு மனிதன், மனிதனாக பிறந்தவன் வாழ்நாளில் வாசித்தே ஆக வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னா ஒரு 5 புத்தகங்கள் நீங்கள் சொல்லுங்கள்.
0: ரொம்ப கஷ்டமான கேள்வி. என்ன, ஒரு 5 புத்தகம் கேட்குறது தான் அதில் கூடிய கஷ்டமே. அஞ்சு புத்தகம்ன்றது அப்படி சுருக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் தமிழில் ஒருத்தர் படித்தே தீரணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் நிச்சயமாக வந்து பாசிங்காரத்தினுடைய புயலிலே ஒரு தோணியையும் கடலுக்கு அப்பால் நாவலையும் நிச்சயமாக ஒருத்தர் படித்தே தீரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தோன்னா அசோகமித்திரன் என்னுடைய ஆதர்ச படைப்பாளியில் ஒருவர். அசோகமித்திரனுடைய 18வது அட்சயக்கொடை நான் ரொம்ப மிக உறுதியாக சொல்லுவேன். தமிழில் வாசித்தே தீரணும்னு ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப உறுதியாக வந்து சொல்லுவேன். நாஞ்சில் நாடனுடைய மிதவையையும் சதனக குதிரைகளையும் நான் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப வந்து தீவிரமாக பரிந்துரைப்பேன். இதுக்குள்ளே வராத ஒன்று, அதாவது இவ்வளவு தீவிரமான ஒரு இலக்கிய படைப்புன்னு அதை சொல்ல முடியுமா அப்படின்னா இல்லை. ஆனால் நம் சமகால வாழ்வை, சமகால வாழ்வின் துயரத்தை அல்லது அவலத்தை, மோசமான பக்கத்தை, அல்லது நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இவையெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதை பற்றியான புரிதலை வழங்கக்கூடிய, நாம் என்ன மாதிரியான காலத்தில் வாழ்கிறோம் அப்படின்னு மனுஷபுத்திரன் கேட்குற மாதிரி, நம்ம என்ன மாதிரியான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வி எழுப்பக்கூடிய சா பாலமுருகனுடைய சோழகர் தொட்டியை நான் வந்து உறுதியாக சொல்வேன். அப்புறம் நிச்சயமாக நான் ஆண்டுதோறும் படிக்கக்கூடிய, ஒவ்வொரு வருஷம் படிப்பதை என்னுடைய ஒரு கடமை போல வைத்திருக்கக்கூடிய எழுத்தாளர் ஜெயமோனுடைய காடு நாவலை சொல்வேன். இதான் நான் உடனடியாக 5 சொல்லி என்கிட்ட கேட்டால் உடனே எந்த விதமான பெரிய முன் தீர்மானம் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய
1: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி உங்களுடைய குடைமடம் புதினம், அதை பற்றி சில வரிகள் மக்களுக்காக சொல்லுங்கள். அந்த தலைப்பு குடைமடம் என்று ஏன் வச்சுங்க? அதையும்
0: நான் அந்த நாவலை

0: பாடப்படாத நாயகர்கள். ஒரு அரசியல் கருத்திற்காக, தாங்கள் வரிந்து கொண்ட ஒரு அரசியல் கருத்திற்காக, இந்த உலகத்தில் மானுடர்களுக்கு மிக உயர்ந்தது உயிர் தான். இந்த உயிரை தாங்கள் வரிந்து கொண்ட லட்சியத்திற்காக விடவும் துணிந்த மனிதர்களை பற்றியான, தோழர்களை பற்றியான கதை தான். அப்போ அந்த நாவல் எழுதின பிறகு அதற்கான ஒரு தலைப்புக்கு ரொம்ப ரொம்ப தேடுறோம் தேடிட்டே இருக்கோம். அப்போ கவிஞர் இசை தான் கபிலருடைய அந்த பாடல்லிருந்து இந்த இடத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறார். அந்த பாடலுடைய சாரம் என்னென்னா, மழை பெய்யும் பொழுது அது நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் பாய்ச்சலாம் பெய்யுறது, எல்லாருக்கும் பெய்யுது. அதே மாதிரி இந்த பாரி மன்னன் கொடை கொடுக்கும்போது தனக்கு முன்னால் யாரெல்லாம் இருக்கிறார்கள், நிற்பவர் யார் என்றெல்லாம் பார்க்கறதுல இல்ல, மடக்கொடை அப்படின்னு சொல்றார். நான் என்னுடைய தோழர்களையும் அப்படிப்பட்ட மடக்கொடையாளர்கள் தான் சொல்லுவேன். அவங்க கவலையே படலை. இந்த லட்சியத்துக்காக, ஒரு மக்களுக்காக, ஏழைகளுக்காக, சாதாரண மக்களுக்காக, அவர்களுடைய உரிமைகளுக்காக நிற்கிறோம். அவர்கள் உரிமைக்காக நின்று நாம் உயிரையும் விட துணிந்தவர்கள், உயிரையும் விட்டவர்கள், அவர்களை எழுதணும்னு சொல்லி நான் நினச்சேன். அதுதான் கொடைப்படம்.
1: அருமையாக சொன்னீங்க. அதே மாதிரி இந்த கேள்வி எல்லா எழுத்தாளர்கள்கிட்டையும் கேட்பது தான், அதனால் அதையும் உங்ககிட்ட நான் வந்து மரபுக்காக கேட்டுறேன். எழுத விரும்புபவர்களுக்கு, புதுசாக வர்றவங்களுக்கு, இல்லை எழுதிட்டு இருக்கவங்க கூட சரி, நீங்கள் கூறும் அறிவுரை என்ன? சில விஷயங்களை நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது, அடிப்படையாக வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
0: அறிவுரை அப்படின்னு சொன்னோடனே எனக்கு முதல்ல தோன்றது வந்து ரெண்டு இது தான். ஒரு அறிவுமதியோட கவிதை இருக்குது, அறிவுரைகள் அறிவுரைகள் ஈயை விரட்டும் பசுவின் வால் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது. இந்த உலகத்தில் எப்பயுமே அறிவுரை அப்படித்தான், ஈயை விரட்டும் பசுவின் வாழ், ஈயும் ஓஞ்சு போகிறதில்ல, பசுவனுடைய வாழும் ஓய்வதே இல்லை. இல்லைன்னா இங்கிலீஷில் ஒரு நல்ல சேயிங் இருக்குது, இளைஞர்களுக்கு என் தப்பான அறிவுரை, யாருடைய அறிவுரையும் கேட்காதீர்கள் அப்படின்னு. அறிவுரையே இல்லை, நான் இப்போ சொல்கிறது அறிவுரையே அல்ல. ஒரு சக படைப்பாளியாக என்னுடைய நான் வாழ்வில் நான் கண்டடைந்ததுலேருந்து பகிர்தல்னு தான் சொல்ல முடியும். அறிவுரை என்ற சொல் மேலே எனக்கு பெரிய ஒவ்வாமை உண்டு. அது அறிவுரை எப்பொழுதுமே, ஏன்னா அறிவுரைன்னொன்னே அதில் ப்ரீச் வந்துடுது, அது இல்லை. அப்போது எழுதுகின்ற ஒருவருக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன், அவர் எவ்வளோ தூரம் இந்த உலகத்தை பார்க்குறாருன்றது முக்கியம். பராக்கு பார்க்குறது ரொம்ப முக்கியம். பராக்கின் வழியாகத்தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். ஆனால் இந்த பராக்கை வெறும் பராக்காக பார்த்தோம்னா வெறும் பராக்கமாக போயிடும். அவர் ஒரு அரசியல் தெளிவோடு அந்த பராக்கை பார்த்தால் இன்னும் அழகு. ஆக நன்றாக பராக்கு பாருங்கள், அரசியல் தெளிவோடு பாருங்கள் அப்படின்றதான் நான் சொல்லக்கூடியது.
1: அருமையாக சொன்னீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு கேள்வியாக இதை வச்சுக்கலாம். உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகள் என்ன?
0: சினிமா இயக்கணும், அதற்கான வேலைகளில் இருக்கேன். ஆனால் சினிமா இயக்கணும், அதற்கான வேலைகளில் இருக்கேன்றப்ப எப்பொழுதுமே நான் வாழ்க்கையில் நம்புகிறேன் இந்த இயக்குனர் ஆன அந்த நாள் தான் என்னுடைய மகிழ்ச்சியான நாள்னா அப்படி இல்லை. அதுக்கு நான் இன்றையிலேருந்து எவ்வளோ காலமாக இதுக்கான வேலைகள் இருக்கணும், அது எல்லாமே என்னுடைய மகிழ்ச்சியான தருணம் தான். ஏழு கடல் தாண்டி, ஏழு மலை தாண்டி, அந்த கிளியினுடைய கழுத்தில் தான் அந்த ராட்சசனுடைய உயிர் இருக்குன்ற மாதிரி மகிழ்ச்சி அங்கே இருக்குன்னு நான் நம்பலை. மகிழ்ச்சி இன்றையிலேருந்து இப்போ இருந்தே வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ இயக்கணும், நிறைய புத்தகங்களை உரிமை வாங்கி வைத்திருக்கிறேன். நான் ரொம்ப மதிக்கக்கூடிய எனது 30 ஆண்டு கால ஆசிரியரான, என்றும் என்னுடைய ஆசிரியராக தொடரக்கூடிய தோழர் தியாகனுடைய 2 புத்தகங்கள், சோறுகள் சுத்திரங்கள், கம்பிக்குள் வெளிச்சங்கள், இந்த 2 புத்தகமும் தமிழுடைய ஆகச்சிறந்த சிறை இலக்கியங்கள். அதை படம் பண்ணுவதற்கான உரிமை வாங்கியிருக்கேன். அப்புறம் என்னுடைய குடைமடத்தை எடுக்கணும்னு பெரிய ஒரு கனவு இருக்குது. இதெல்லாம் சினிமா சார்ந்த கனவுகள், அதுக்கு வேலை பார்த்துட்ருக்கோம். கனவுகள்ன்றப்போ நம்ம கனவுகளுக்காக உழைக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை, அதை மிச்சத்தை பிரபஞ்சம் பார்த்துக்குறோம், அதான் விஷயம். நம்ம வேலை நம்ம வேலை பார்க்குறது மட்டுமே தான். இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் மதுரை சார்ந்து இன்னும் 2-3 நாவல் எழுதணுன்ற ஆசை இருக்குது. 2வது நாவல் எழுதிட்டுருக்கேன், நிறைய கதைகள் எழுதணும். இவ்வளோ தான் அந்த வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். 3-4 நாவல், கொஞ்சம் படம், அப்புறம் நந்தா படத்தில் ராஜிக்கிறேன் சொல்கிற மாதிரி வந்த காரியம் முடிஞ்சால் போயிட்டே இருக்குன்னு போயிட்டே இருக்க வேண்டியது. ரொம்ப மகிழ்ச்சியாக அப்புறம் விட்டு போயிட்டே இருக்குது, அவ்வளவு தான். அப்படித்தான் நம்புகிறேன் சந்திரன்.
1: உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சிகளுக்கு ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள் இன்றுமே உண்டு. எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்களே, உங்களுடைய அயராத பணிகளிலிருந்து, படைப்புலகத்திலிருந்து சிறிது இடைவெளி எடுத்து ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக இந்த நேர்காணலில் பங்கேற்றமைக்கு மிக்க நன்றி.
0: நன்றி சந்திரன். எப்பொழுதுமே கலைவாணியினுடைய அருளோட தான் நான் இருக்கேன்னு நம்புகிறேன். அதோட ஆகாஷ்வாணியும் சேருது, மகிழ்ச்சி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். இலக்கியம் வழி மகிழ்ச்சி பங்கேற்றவர் எழுத்தாளர் சாம்ராஜ் அவர்கள். உடன் உரையாடினார் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் 12:23 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் பி விஜயகோபால் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 1:10 எண்ணுயிர் தோழி. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் பெயர் சொல்லும் கதை பகுதியில் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள் தரும் தகவல்கள், எழுத்தின் இசை பகுதியில் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள் தரும் தகவல்கள், சட்டம் நமக்காக பகுதியில் வழக்கறிஞர் சரளா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். நிறைவாக கதை அரங்கம் கேட்கலாம். அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 2:15 மதுரத்தென்றல் திரைசை பாடல். 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:00 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறுவதைத் தொடர்ந்து மீண்டும் மாலை 5:27 குறளமுதம் 277 ஒளிபரப்பு மீண்டும் துவங்குகிறது. மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 6:10 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் கிளிஞ்சல்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தென்றல் திரைசை பாடல்கள். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரத்தென்றல் திரைசை பாடல்கள். 7:10 கடலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக எழுதியவர் ப இளஞ்செழியன் அவர்கள். 7:15 தமிழர் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் பகுதியில் கூட்டுறவியல் விவசாயிகளுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து அகில இந்திய கூட்டுறவு இஃப்கோ முன்னாள் மாநில விற்பனை மேலாளர் டாக்டர் சுப்பிரமணியம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரத்தென்றல் திரைசை பாடல். 8:30 அறிவியல் வெள்ளி. கடல்வாழ் உயிரினங்கள் தகவல்கள் வழங்குபவர் திண்டுக்கல் GTN கலைக் கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் என் ரேணுகா தேவி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 8:45 மதுரத்தென்றல் திரைசை பாடல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு, VV ஸ்ரீனிவாசராவ் வயலின், மாணகிரி ஏ ஈஸ்வரன் அவர்களின் மிருதங்க இசை கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 10:45 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியை நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல். 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் ஆகும்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெட்ஸில் இன்னி கேட்கலாம். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:10. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் பி விஜயகோபால் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பங்கஜ லோச்சன என தொடங்கும் சுவாதி திருநாள் சாகித்யம், கல்யாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றால் நாட்டின் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்திற்கான காரணங்களை இதற்காக அமைக்கப்பட்டுள்ள உயர்மட்ட குழு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மக்கள் தொகையில் ஏற்படும் போலியான மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்தும் இக்குழு ஆய்வு செய்யும் என்றும் கூறினார். இதற்காக புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வருவது குறித்தும் அரசுக்கு இந்த உயர்மட்ட குழு பரிந்துரை செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பங்களாதேஷிலிருந்து ஊடுருவர்களை தடுக்க எவ்வித முயற்சியையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். ஆனால் தேர்தலுக்கு பிறகு அம்மாநிலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு சுவேந்து அதிகாரி ஊடுருவலை தடுப்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். எல்லை பாதுகாப்பு படைக்கு 600 ஹெக்டேர் நிலம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இதனையடுத்து பங்களாதேஷ் நாட்டையொட்டி மேலும் ஊடுருவல் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் வேலி அமைக்கப்படும் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஐநா அமைதிப்படை தினத்தையொட்டி இதில் பணியாற்றும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளின் சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அமைதியையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான தன்னலமற்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உலகம் சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கும் காலகட்டங்களில் மிகுந்த அர்ப்பணிப்போடு அமைதியை நிலைநாட்ட அவர்கள் மேற்கொள்ளும் முயற்சி பாராட்டுதலுக்குரியது என்று கூறியுள்ளார். மூலக்கூறு உற்பத்திக்கான தொழில்நுட்பம் தொடர்பாக ஒடிஷா மாநில அரசுக்கும் இன்டெல் மற்றும் 3DGS நிறுவனங்களுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சப்ஸ்ட்ரேட் எனப்படும் இந்த மூலக்கூறு தொழில்நுட்பம் செமிகண்டக்டர் தொழில்துறையில் நவீன கட்டமைப்பை உருவாக்க பயன்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். நியூயார்க்கில் 50க்கும் மேற்பட்ட தொழிலதிபர்களை தாம் சந்தித்து பேசியதாக கூறியுள்ள திரு கோயல், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி, வர்த்தகத்திற்கு உகந்த சூழல் மற்றும் சீர்திருத்த நடவடிக்கைகள், முதலீட்டுக்கான வாய்ப்புகள் ஆகியவை குறித்து தாம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொழில் முதலீட்டுக்கு உகந்த சூழ்நிலையை உருவாக்கி தந்திருப்பதாக தாம் அமெரிக்க தொழில் அதிபர்களிடம் எடுத்துக் கூறியதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா கனடா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இவ்வாண்டுக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல், கனடாவின் வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து ஆகியோர் இணைந்து வெளியிட்டுள்ள வர்த்தக முதலீடு தொடர்பான கூட்டறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கும் வகையில் அமையும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகம் மற்றும் முதலீடுகளை இரு தரப்பிலும் வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இரு தரப்பிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பது, வர்த்தகத்துறைக்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று அந்த கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா சௌத்ரி சரண் சிங் நினைவு நாளையொட்டி மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க சரண் சிங் எடுத்த நடவடிக்கைகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் சரண் சிங் என்று கூறியுள்ளார். விவசாயிகளுக்காக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் இந்நாளில் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளின் வளர்ச்சிக்கும் கிராமப்புற மேம்பாட்டுக்கும் அயராது பணியாற்றியவர் சரண் சிங் என்றும் வேளாண் அமைச்சர் கூறியுள்ளார். மலேசியா தமிழகம் இடையேயான கலாச்சார உறவை வலுப்படுத்தும் வகையில் மலேசியாவிலிருந்து 46 பேர் கொண்ட கலைக்குழு இன்று சென்னை வந்தடைந்தது. தில்லை தஞ்சை நாட்டிய யாத்திரை நிகழ்ச்சிக்காக வந்துள்ள இந்த கலைக்குழுவினர் இம்மாதம் 31ஆம் தேதி தஞ்சாவூரிலும் ஜூன் 1ஆம் தேதி சிதம்பரத்தில்

0: திலும் நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்க உள்ளனர். பரதநாட்டியம் மற்றும் இந்திய பாரம்பரிய கலைகள் மலேசிய கலைஞர்கள் மூலம் நடத்தப்படுவது பெரும் எதிர்பார்ப்பை பெற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பல் ஜூன் 3 விசாகப்பட்டினம் வந்து சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஷார்ஜாவிலிருந்து இம்மாதம் 21 புறப்பட்ட எண்ணெய் கப்பல் அரபிக்கடலில் இந்தியாவின் மேற்கு கடற்பகுதிக்கு வந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக ஈரான் நாட்டின் செய்தி முகமை வெளியிட்டுள்ள தகவலில், இஸ்லாமிய புரட்சிப்படையின் கடற்படை பிரிவினர் கடந்த 24 மணி நேரத்தில் 23 வர்த்தக கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடக்க உதவியதாக தெரிவித்துள்ளது. ஈரானில் போர் சூழல் காரணமாக நெருக்கடி ஏற்பட்டுள்ள போதிலும் கடற்படையினர் வெற்றிகரமாக கப்பல்கள் கடந்து செல்வதற்கு உதவி புரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத செயல்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்ற சர்வதேச பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் பேசிய அவர், பயங்கரவாதத்திற்கு எதிரான இரட்டை நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். சர்வதேச பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகள் மறுசீரமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். ஹோர்மோஸ் மற்றும் செங்கடல் உள்பட சர்வதேச நீர்வழி பாதைகளில் தடை மற்றும் பாதுகாப்பான வர்த்தக போக்குவரத்துகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று திரு அஜித் தோவல் வலியுறுத்தினார். ஆப்பிரிக்க குடியரசு நாடான காங்கோவில் பரவியுள்ள எபோலா வைரஸ் தொற்று அந்நாட்டிற்கு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் நிலவும் சூழ்நிலை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் டெட்ராஸ் அதனம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்து தரப்படுவதாக கூறினார். புனியாவிலும் சுகாதார குழுக்கள் அனுப்பப்பட்டு நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார். 1000+ எபாலா வைரஸால் பாதிக்கப்படக்கூடும் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிப்பதாகவும், இதுவரை இந்நோயின் தாக்குதலுக்கு 238 உயிரிழந்திருப்பதாகவும் திரு டெட்ராஸ் அதனம் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமீர்பூர் மாவட்டத்தில் நேற்றிரவு பாலம் கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் 6 உயிரிழந்தனர். பெட்வா ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வந்த இந்த பாலம் இன்று அதிகாலை 2 அளவில் இடிந்து விழுந்தது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் தொழிலாளர்களை இடிபாடுகளிலிருந்து மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹமீர்பூர் மாவட்ட ஆட்சியர் திரு அபிஷேக் கோயல் சம்பவ இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டார். மீட்கப்பட்ட 4 தொழிலாளர்களுக்கு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இத்தகவலை தெரிவித்த மத்திய புவி அறிவியல் துறை செயலர் டாக்டர் ரவிச்சந்திரன், வரும் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் சராசரியாக 90% வரை மட்டுமே மழை பெய்யக்கூடும் என்றும், 4% கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வடகிழக்கு பகுதியில் இயல்பான மழையளவு இருக்கும் என்றும், மத்திய தெற்கு தீபகற்ப மற்றும் வடமேற்கு பகுதியில் மழையளவு இயல்பை விட குறைவாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். எல்னினோ தாக்கத்தால் பருவமழையில் பாதிப்பு ஏற்படும் என்றும் டாக்டர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இந்திய வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா, ஜூன் மாதத்தில் இயல்பை விட குறைவான மழை இருக்கும் என்று தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை காலத்தில் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பஞ்சாப், பீகார், ஒடிஷா, சத்தீஸ்கட், குஜராத் மாநிலங்களில் வெப்ப அலையின் தாக்கம் இருக்கும் என்றும் திரு மிருத்யுஞ்சய் மொஹபாத்ரா தெரிவித்தார். IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. சண்டிகரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஊடுருவல் போன்றவற்றால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை சட்ட ரீதியாக கட்டுப்படுத்துவது குறித்து மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறு அமெரிக்க தொழில் நிறுவனங்களை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய எண்ணெய் கப்பல் நிசோஸ் கெரோஸ் பாதுகாப்பாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட குறைவாக இருக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது.

0: இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 12:50:25. ஆகாஷ்வாணி மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதி, மன்னார் வளைகுடா, அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளிலும், மத்திய வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளிலும் இன்று முதல் 2ஆம் தேதி வரை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். காற்றின் வேகம் 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடும். குறிப்பிட்ட பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்ந்து கேட்கலாம் மெல்லிசை. அலங்கார தென்றல் என தொடங்கும் பாடலை பாடியிருப்பவர் ஷெரின் பீட்டர்ஸ். அரக்கோணம் ஜோதி இயற்றிய பாடலுக்கு இசை MC சபேஷ்குமார்.

அடுத்து உள்ளத்தில் என தொடங்கும் தேவிகாபுரம் வி என் சுந்தரம் இயற்றிய பாடலை பாடியிருப்பவர் சி வி ஹரிமாதவன். பாடலுக்கு இசை நல்லம் ரமேஷ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 1:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
1: என்னாச்சு?
0: புது கிட் பேக் வேணுமா?
1: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
0: கரெக்ட்.
1: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
0: ஆர்பிஐ சொல்கிறது,
2: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: ரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
5: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
4: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
5: முதல்ல ஹெல்மெட்ட போட்டு லாக் பண்ணுங்க.
4: போட்டாச்சு போட்டாச்சு.
5: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
4: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
5: வெயிட் பண்ணி போங்க.
4: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
5: ஐயோ பல்லோ பல்லோ.
4: இங்க உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
5: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
4: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
5: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போன தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
4: உன் தம்பி தான்.
5: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
4: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிபடலையே.
5: ஏம்மா, இதுக்குதான் சொன்னேன், பார்த்து ஓட்டுங்க பார்த்து ஓட்டுங்கன்னு.
6: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வர்றேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
7: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
8: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் இனி கேட்கலாம் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.

0: என்னுயிர் தோழி. தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, சட்டம் நமக்காக, கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என். சுலோச்சனா அவர்கள்.
1: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் நல்லாபாளையம். அது என்ன பாளையம் அப்படின்னு கேட்குறீங்களா? பாளையம் என்பது தெலுங்கு மொழியில் பாலாமு என்ற சொல்லிலிருந்து உருவானது. பாலாமு என்றால் படை முகாம், இராணுவ முகாம், படை வீரர்கள் தங்கும் இடம் என்று பொருள். இது விஜயநகர மற்றும் மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்தில் ஒரு குறு நிலப்பகுதியை குறிக்கும் சொல்லாக இருந்திருக்கிறது. அதாவது சிறு நிலப்பரப்பு. இராணுவ முகாமுடன் கூடிய நிர்வாக அலகாகும். இப்பகுதியை நிர்வகித்து பேரரசருக்கு வரி செலுத்தி இராணுவ உதவி செய்யும் குறுநில மன்னர்கள் பாளையக்காரர்கள் என அழைக்கப்பட்டனர். மதுரை நாயக்கர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட இம்முறை நாட்டினுடைய நிர்வாகத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பரவலாக்கப்பட்டது. அப்படித்தான் நாயக்கர் காலத்தில் பாளையங்கள் 72 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்டன. தமிழ்நாட்டில் பாளையம் என்ற ஒட்டுடன் ஊர்பெயர்கள் நிறைய இருக்கின்றன. இப்படி 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பாளையத்தையும் இனம் சார்ந்த பாளையத்துக்காரர்கள் ஆட்சி செய்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பாளையத்துக்காரர் என்றே பெயர் வந்திருக்கிறது. அது பாளையப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாளையத்துக்காரர்கள் ஆட்சி செய்யும் நிலப்பகுதிக்கு பாளையப்பட்டு என்றே பெயர். இப்படியாக தமிழ்நாட்டில் பாளையம், புதுப்பாளையம், ராசபாளையம், கவுண்டம்பாளையம், செட்டிப்பாளையம், ஐயம்பாளையம், காமநாயக்கன் பாளையம், ரெட்டியார் பாளையம், துளுக்கர் பாளையம் என்ற ஒட்டுடன் நிறைய ஊர்பெயர்கள் இருந்தாலும் கூட சிறப்பாக கொங்கு நாடே பாளையத்திற்கு பெயர் பெற்ற நாடாக திகழ்ந்திருக்கிறது. அங்கேயும் மேட்டுப்பாளையம், கோபி செட்டிப்பாளையம், உடையார்பாளையம், உத்தமப்பாளையம் இப்படி பல பாளையங்கள் என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர்பெயர்கள் கொங்கு நாட்டிலும் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஊரில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் நல்லாபாளையம். ஏன் இந்த ஊருக்கு நல்லாபாளையம் பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது பொதுவாக நாம் வழக்கில் சொல்லுவோம், நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்போம். அதே போல் நீ நல்லா படி, படித்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா தூங்கு, நல்லா விளையாடு, அப்படிலாம் நல்லா என்ற ஒரு சொல்லை வழக்கத்தில் பயன்படுத்துவோம். இந்த நல்லா என்ற ஒரு சொல்லினுடைய திருந்திய வடிவம்தான் நன்றாக என்பது. இந்த நிலப்பகுதியானது, அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் நல்லாபாளையம் என்று சொல்லப்படுகிற இந்த ஊர் நிலப்பகுதியானது நல்ல பாதுகாப்பான, சிறப்பான, மக்கள் வாழ்வதற்குரிய அமைதியான நிலப்பகுதியாக இருந்ததனால் இது நிலவியலின் அடிப்படையில் நல்லாபாளையம் என்றே அழைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நல்ல என்பது வினையடை அல்லது பெயரடையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுதான் நல்ல பகுதி, நல்ல மக்கள் வாழ்வதற்குரிய வசதிகள் நிறைந்த பகுதி என்பதனால் நல்லாபாளையம் என்றே பெயர் வந்திருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் நல்லாம்பாளையம் என்ற ஒரு ஊர் உண்டு. அரியலூர் மாவட்டத்திலும் நல்லாம்பாளையம் என்ற ஊர் உண்டு. இவையெல்லாம் நல்ல என்ற பண்பின் அடிப்படையில் அமைந்த ஊர் பெயர்களாக நாம் அறிய முடிகிறது. இப்படியாக இன்றைக்கு ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் நல்லாபாளையம்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குபவர் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: இதயம். அவளுக்கு ஒரு இதயம் போதுமானதாக இல்லை. வீட்டிலிருந்து வேலைக்கு சென்று திரும்பும் வரை அவளுக்கு ஒரு இதயம் போதுமானதாக இல்லை. குழந்தை காப்பகம் வரை அம்மாவாகவும் பிள்ளையை விட்டுச் செல்லும்போது அவளுக்கு மாற்றான் தாய் இதயம் தேவைப்படுகிறது. பேருந்து நிறுத்தத்தில் உற்சவராகவும் பயணத்தில் தெரிந்தே இடிக்கும் பேடி முன் ஊனமுற்ற இதயம் முடங்கித்தான் போகிறது. வசைப்பாடும் மேலதிகாரி முன் மோனாலிசாவிடம் கடன் வாங்கிய இதயம் துடிதுடிக்கத் துடிக்கிறது. கொண்டு வந்த உணவில் கொஞ்சத்தையும் பூனைக்குட்டிக்குத் தரும்போது மகனின் இதயம் தேவைப்படுகிறது. சாலை கடக்கும்போது தேசிய கொடி விற்கும் சிறுவர்களை பார்த்தால் கர்ணனின் இதயம் கண்விழித்து காசு தேடுகிறது. இரவு உறக்கத்தில் எனக்கு மட்டும் அப்பா இல்லையா கேட்கும் குழந்தைக்கு அரிச்சந்திரன் இதயம் விழித்து கொள்ளாமல் முன்னாள் இராணுவ வீரனின் மனைவியின் இதயம் ஒரு கதை சொல்லியின் இதயத்தை தேடுகிறது. ஒரு தாயும் குழந்தையும் தனியே வாழும் பட்சத்தில் சமுதாயத்தை நேர்கொள்ளும் அந்த பெண்ணானவள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை விடியலில் தொடங்கி இரவு வரை தன் குழந்தையுடன் கடப்பதாகத்தான் இந்த கவிதை வடிவமைக்கப்பட்டுள்ளது. தந்தையும் தாயுமாக இருக்கும் ஒரு பெண் பொருளீட்டும் பொருட்டு வேலைக்கு செல்லும் வேளையில் அன்னையாக மட்டும் இருக்க இயலவில்லை. குழந்தை காப்பகத்தில் பிள்ளையை விட்டுச் செல்ல தன் தாய்மையை கட்டுப்படுத்தி கொண்டு மாற்றான் தாயாக இதயத்தை கடுமையாக வைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வேலை என்னும்போது ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடம் செல்ல அடாவடி ஆண்களின் இன்னல்கள் இருந்தாலும் மனம் குன்ற அவர்களை ஊனத்துடன் கடந்தாக வேண்டியிருக்கிறது. பணியிடத்திலோ மேலதிகாரியிடம் சினம் காட்ட முடியாமல் மோனாலிசா புன்னகையை முகத்தில் காட்டித்தான் ஆக வேண்டும். இத்தனைக்கும் இடையில் குழந்தையின் ஞாபகம் வர உணவு நேரத்தில் ஒரு குட்டிப் பூனையுடன் தன் உணர்வை பகிர்ந்து கொள்ளும்போது மன

நிறைவு கொள்கிறது தாயின் மனம். அதில் தன் பிள்ளையின் மனமும் இணைவதாக பெருமை கொள்கிறாள். மாலை வீடு திரும்பும்போது தன் பிள்ளையின் சாயலில் தேசிய கொடி விற்கும் ஒரு குழந்தையை பார்த்து தன்னால் இயன்ற உதவி ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கர்ணன் போல் தன்னிடம் இருந்த கடைசி சில்லறையையும் தேடிக் கொடுக்கிறாள். அன்றைய தினத்தில் பிள்ளைக்கும் என்ன மனப்போராட்டமோ, எனக்கு மட்டும் அப்பா இல்லையா என்று கேட்டதும் வாழ்வின் கடைசி தருவாயிலும் உண்மை பேசிய அரிச்சந்திரனின் மனம் தனக்கு வந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் எல்லையில் நாட்டையே காக்கச் சென்ற தன் கணவனின் தைரியத்தை வரவைத்து கொண்டு ஒரு கதை சொல்லியாக அம்மா ஒரு கதை சொல்வானாம், கேட்டுக்கிட்டே நீ தூங்குவியாம் என்று பிள்ளையை திசை திருப்பும் அன்னைக்குத்தான் எத்தனை எத்தனை இதயம் தேவைப்படுகிறது என்பதாகத்தான் இந்த கவிதை நிறைவுற்றது.

0: சட்டம் நமக்காக பகுதியில் வழக்கறிஞர் சரளா அவர்கள் உரையாற்றுகிறார்.
1: விஷாகா கைலன்ஸ், பெண்கள் பணிபுரியும் இடத்திலோ அல்லது அவங்க வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பாலியல் தொல்லைகளிலோ வன்முறைகளிலோ அவங்க பாதிக்கப்பட்டா அதை எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லி சில கைட்லைன்ஸ் கொண்டு வந்தாங்க. இந்த விஷாகா கைட்லைன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா பணியிடங்களில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்களை கட்டுப்படுத்தவோ தடுக்கவோ முடியல. ஸோ கம்பல்சரி ஒரு ஆக்ட் வேணும், அது மூலமாக தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் தீர்வு சட்டம் 2013. இந்த சட்டம் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணியிடங்களில் மட்டும் இல்லாமல் அந்த வேலையை செய்யறதுனால பெண்களுக்கு ஏற்படுற துன்புறுத்தல்களில் இருந்தும் அவங்கள காப்பாற்றுறதுக்காகவும் தான். பெண்கள் வேலை செய்யும் இடங்களில் மட்டும் இல்லாமல் வேலைக்கு செல்லும் வழியில் ஏற்படும் துன்புறுத்தல்களும் வன்முறைகளும் கூட இந்த சட்டத்துக்கு கீழே வரும். அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, வேலைக்கு செல்லும் வழியில் பொது இடமாக இருந்தாலும் சரி, அல்லது ஆண்கள் மட்டும் பணிபுரிகிற கம்பெனிக்கு அவங்கள தெரிஞ்சவங்க பார்க்க போகிறாங்க, அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் சீண்டல்கள் அந்த பெண்ணுக்கு ஏற்படுதுன்னா இந்த சட்டத்துக்கு கீழே கொண்டு வந்து குற்றம் செஞ்சவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். அந்த குற்றவாளி முதல் முறையாக இந்த குற்றத்தை பண்ணியிருக்காரு தெரிஞ்சால் அவருக்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் 1,00,000 அபராதம் விதிக்கப்படும். ஆனால் ரிப்பீட்டடாக அவங்க திரும்ப திரும்ப இந்த தப்பை பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் வருது ஒரு நபர் மேலே அப்படின்னாக்கா அந்த குற்றம் செஞ்ச குற்றவாளிக்கு 3-7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் பாதிக்கப்பட்டவருக்கு நிதி இழப்பீடாக 1,00,000 வரை அபராதம் விதிக்கப்படும். அதாவது அந்த குற்றவாளிக்கு சிறை தண்டனையும் விதித்து 1,00,000 ரூபாய் அபராதமும் விதித்து அந்த அபராத தொகையை பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நீதிமன்றம் வழங்கும். அரசு நிறுவனமாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் தொழிற்சாலையாக இருந்தாலும் எந்த தொழில் சார்ந்த துறையாக இருந்தாலும்

ஆளும் சரி, 10 பேருக்கு மேலே அவங்க பெண்கள் வேலை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக இங்கே இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, ICC, அதாவது தமிழில் வந்து உள் புகார் குழுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புகார் குழுவை கண்டிப்பாக அந்த நிறுவனம் அமைக்கணும். ஒருவேளை அந்த நிறுவனத்தில் பெண்கள் 10 பேருக்கும் கம்மியாக வேலை செய்கிறாங்க, ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னாக்கா லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டின்னு சொல்லுவாங்க, அதை வந்து அந்த மாவட்டம் வந்து கண்டிப்பாக அமைக்கணும் என்பது வந்து இந்த சட்டத்தோட விதிமுறை. 10க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலை செய்கிற கம்பெனியில் இருக்கிற இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 5 பேர் இருப்பாங்க, அதில் பாதி அல்லது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெண்களாக இருப்பாங்க. அதுலேயும் இந்த குழு தலைமையில் இருக்கிறவங்க அந்த நிறுவனத்தில் ஹையர் பொசிஷனில் வேலை செய்கிற பெண்ணாக இருக்கணும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ICC குழு தலைமையில் ஒரு ஆண் இருந்தால் ஒரு பெண் தான் வேலை செய்கிற இடத்துல தனக்கு நடக்கிற பாலியல் துன்புறுத்தல்களை பற்றி ஒரு ஆண்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண தயங்குவாங்க. அதே ஒரு பெண் ICC குழு தலைமையில் இருந்தால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை வெளிப்படையாக சொல்ல ஈஸியாக இருக்கும். இந்த கமிட்டியில் இருக்கிற 5 பேரில் 4 பேர் அந்த நிறுவனத்திலேயே பணிபுரிகிற உறுப்பினராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக அதில் ஒருத்தங்க மட்டுமாவது எக்ஸ்டர்னல் மெம்பராக இருக்கணும், அதாவது வெளிப்புற உறுப்பினராக இருக்கணும். அந்த வெளிப்புற உறுப்பினர் ஒரு லாயராக இருக்கணும். ஏன்னா இந்த குழுவில் இருக்கிற அந்த 4 பேரும் நிறுவனத்திலேயே வேலை செய்கிறவங்க அப்படின்றதுனால இந்த ஒருத்தர் வெளிப்புற உறுப்பினர் ஒரு லாயராக இருந்தால் இந்த பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை லீகலாக எப்படி சரி பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். பணியிடத்தில் ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டாலோ சீண்டப்பட்டாலோ அல்லது வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாலோ குறைஞ்சது 90 நாட்களுக்குள் இந்த ICC குழுவில் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் பண்ணணும்.

0: கதையரங்கம் வழங்குகிறார் ஜோனல் அவர்கள்.
1: ஒரு காட்டுல மதியான நேரத்துல நல்லா சாப்பிட்டு முடிச்சு ஒரு பூனை சூப்பரா தூங்கிட்டு இருக்கு. திடீர்னு சரசர சரசரன்னு ஒரு சத்தம். என்னடா அந்த சத்தம் அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தா தூரத்துல ஒரு சிங்கம் தன்னை நோக்கி வர்றத பார்க்குது அந்த குட்டி பூனை. ஐயோ போச்சு, இதோட நம்ம வாழ்க்கை முடிய போகுது, இதுதான் நம்ம வாழ்க்கையோடைய கடைசி நாள், அவ்வளோதான் அப்படின்னு ஒரு செகண்டுக்கு அந்த பூனைக்கு தோணுது. ஆனாலும் இல்லை இல்லை, நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அது எப்படி ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணணும்ல, ஓடிடலாமா அப்படின்னு யோசிக்குது அந்த பூனை. இல்லை இல்லை, ஓடினாலும் கண்டிப்பாக பூனை நம்ம ஸ்பீடு ரொம்ப கம்மி, சிங்கம் கண்டிப்பாக நம்மளை பிடிச்சி சாப்பிட்ருவோம், அதை பண்ணக்கூடாது. அப்போ என்ன தான் பண்ணுறது, இவ்வளவு பக்கத்தில் வந்துருச்சே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு ஐடியா வருது அந்த குட்டி பூனைக்கு. பக்கத்தில் இருக்கிற ஒரு எலும்பு துண்டை எடுத்து கடிச்சிக்கிட்டு சொல்லிச்சான், சே இந்த சிங்கக்கறி எவ்வளோ டேஸ்டாக இருக்குது, ஆனால் வயிறு தான் பத்தலை, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா தானே இருக்கும், வேற ஒரு சிங்கக்கறிக்கு நாம் எங்கே போகிறது அப்படின்னு பேசிச்சான். இதை கேட்ட அந்த சிங்கம், அடடே இந்த குட்டி பூனை சிங்கக்கறியெல்லாம் சாப்பிடுமா, ஐயோ எனக்கு இந்த பூனை வேண்டாம்ப்பா, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அந்த பூனை சொன்னதை நம்பி சிங்கம் ஓடிடுச்சு. சரி ஓகே தூங்கலாம் அப்படின்னு பூனை தூங்க போயிடுச்சு. இதை எல்லாத்தையும் மேலேருந்து ஒரு குரங்கு பார்த்துக்கிட்டே இருக்குது. அட பாவமே, இந்த குட்டி பூனை எவ்வளவு வால்தனம் பண்ணது, அவ்வளோ பெரிய சிங்கத்தையே ஏமாத்திருச்சு, இதை நம்ம சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக இதை சிங்கத்துக்கிட்ட போய் சொன்னோன்னா இந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கத்தோடைய ஃப்ரெண்டாக நாம் மாறிடலாம், பேசாமல் உடனே போய் இதை சிங்கத்துக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு இந்த குரங்கு ஒரு ஷார்ட்கட் யோசிக்குது. குரங்கு வேகமாக போய் சிங்கத்துக்கிட்ட ராஜாவே உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நடந்தது எல்லாத்தையும் அந்த குரங்கு போய் அந்த சிங்கராஜா கிட்ட சொல்லிருச்சு. அந்த சிங்கராஜா, என்ன அந்த குட்டி பூனை என்னை இப்படி ஏமாத்திருச்சா அப்படின்னு பயங்கர கோபத்தோட, வா கண்டிப்பாக போய் இன்னைக்கு அந்த பூனையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சிங்கராஜாவும் அந்த குரங்கும் போகிறாங்க. இந்த குரங்கு பார்த்த இந்த ஒரு சின்ன சேட்டையினால் இப்போ இந்த பூனையோடைய வாழ்க்கை முடிய போகுது. நல்லா தூங்கிட்டு இருந்த அந்த பூனை திடீர்னு எந்திரிச்சு பார்க்க

0: மறுபடியும் என்னடா அந்த சரசரன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த குரங்கும் சிங்கமும் வருது. குரங்கும் சிங்கமும் சேர்ந்து வரதை பார்த்த உடனே அந்த குட்டி பூனைக்கு புரிஞ்சு போச்சு. ஐயையோ, நடந்தது எல்லாத்தையும் அந்த குரங்கு சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருச்சு. இப்போ இந்த டைம் இந்த சிங்கம் வரும்போது இன்னும் ரொம்ப கோபத்தோட வரப்போகுது, கண்டிப்பாக நம்ம வாழ்க்கை இப்போவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற அந்த தருணத்தில் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும், ஏதாவது ஒரு வழி இருக்கும், நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு யோசிச்சு ஒரு சூப்பரான ஒரு சின்ன விஷயத்த பண்ணிச்சு அந்த குட்டி பூனை. என்னடா எவ்வளோ நேரம் ஆச்சு, என் நண்பனான அந்த குரங்கை அனுப்பி எவ்வளோ நேரம் தான் நானும் பசியில் உட்காந்துட்டே இருக்கிறது, ஒரு சிங்கத்தை ஏமாற்றி கூட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமா, எவ்வளோ நேரம் தான் நானும் சிங்கக்கறி சாப்பிடாம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது, ஒரு சிங்கத்தை கூட ஏமாற்றி கூட்டு வர முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பூனை சொல்லிச்சான். இதை கேட்டதும் மறுபடியும் அந்த சிங்கம் பூனை சொல்கிறது நம்பிருச்சு. ஆஹா, இந்த பூனை அனுப்பி தான் இந்த குரங்கு நம்மளை ஏமாத்தி கூட்டிட்டு போகுதா, அப்போ இந்த குரங்கு சொன்னது சரியில்லை, இந்த பூனை சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லி மாட்டி விட நினைச்ச அந்த குரங்க சிங்கம் முடிச்சிருச்சு. இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு தெரிகிற ரெண்டு முக்கியமான கவனத்துக்குரிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒன்று, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நாம் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம அந்த இடத்துல எவ்வளவு நிதானமாக யுக்தியோட சிந்திக்கிறோம் செயல்படுறோங்கிறது தான் முக்கியம். ரெண்டாவது, நம்ம மற்றவங்களை கீழே தள்ளி நம்ம முன்னேறணும்னு நினச்சோன்னா வாழ்க்கையில் அது கண்டிப்பாக நடக்காது அப்படிங்கிறது அந்த குரங்கோடைய வாழ்க்கையிலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சிந்திச்சு செயல்படுவோம்.
1: தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை w@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
4: தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார்.

0: விரிவான செய்திகள். நாட்டில் சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்து உள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் மூலம் மக்கள் மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தியாளர்களாக உருவெடுத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். இத்திட்டம் மின் செலவுகளை குறைக்கவும் அரசு மானியங்களை பெறவும் பூஜ்ய மின் கட்டணத்தை நோக்கி நகரவும் வழிகோலும் என்றார். எரிசக்தி பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, தன்னிறைவை நோக்கிய வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கு பார்வையில் நாடு பயணிப்பதாகவும் திரு பிரல்ஹாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். ரஷ்யாவில் நடைபெற்ற 14வது சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்களுக்கான உயர்மட்ட கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரட்டை நிலைப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்றார். உலகளாவிய நாடுகளில் 7.6% பொருளாதார மேம்பாட்டுடன் வேகமாக வளரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய ரிசர்வ் வங்கியின் வருடாந்திர அறிக்கை தெரிவித்துள்ளது. சென்ற ஆண்டுடன் ஒப்பிடுகையில் வளர்ச்சி விகிதம் 0.5% உயர்ந்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. வலுவான உள்நாட்டு வாங்கும் திறன், நிலையான முதலீடுகள், ஆக்கப்பூர்வமான கொள்கை நடவடிக்கைகளால் இது சாத்தியமானதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அதிகரித்து வரும் எரிபொருள் விலை, விநியோக சங்கிலி தடைகள், உலகளாவிய சந்தை தேக்க நிலையின் மத்தியிலும் வலுவான பொருளாதார அடித்தளங்கள் இந்தியாவின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உணவு தானிய இருப்பு, நிலையான வேளாண் சாத்தியக்கூறுகள் பணவீக்க விகிதத்தை நிர்ணயிக்கும் என்றும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நேரடி பண பரிவர்த்தனைகளிலும் சில்லறை விற்பனை பிரிவுகளிலும் மத்திய அரசின் மின்னணு பரிவர்த்தனை முன்னோடி திட்டத்தை விரிவுபடுத்தவும் ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச அமைதி காப்போர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்தியில், உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் ஐநாவின் அமைதி தூதுவர்களின் பணியை பாராட்டியுள்ளார். இந்நாளில் இன்வெஸ்ட் இன் பீஸ், அமைதியின் வழி நடப்போம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் அசாதாரண சூழலால் இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை வரும் ஜூலை மாத இறுதி வரை ஏர் இண்டியா நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. முன்னதாக டெல் அவிவ் டெல்லி வழித்தடத்தில் அடுத்த மாத இறுதி வரை விமான சேவை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. எரிபொருள் விலை உயர்வு, வான்வெளி கட்டுப்பாடுகளின் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிலிருந்து இந்தியாவிற்கு கச்சா எண்ணெயை ஏற்றி வரும் கப்பல் வெற்றிகரமாக ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளது. இந்த கப்பலானது விசாகப்பட்டினத்திற்கு வரும் 3ஆம் தேதி வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்காசியாவில் நிலவும் தொடர்ச்சியான பதற்ற நிலையிலும் கடந்த 24 மணி நேரத்தில் 23 கப்பல்கள் ஹோர்மோஸ் நீரிணையை கடந்துள்ளதாக ஈரான் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விடுதிகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை இன்று வழங்கி பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேம்படுத்துவதன் மூலம் போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க முடியும் என்றார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ், மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். தரிசனம், அன்னதானம், அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர்கள் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தரிசனத்திற்கென பொதுமக்களிடமிருந்து முறையின்றி பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் திரு ரமேஷ் எச்சரித்துள்ளார்.
2: இன்றைக்கு வந்து அன்னதான கூடங்கள் ஆய்வு பண்ணியிருக்கிறோம். கோயிலினுடைய சொத்துக்கள் பற்றிய ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு வர வேண்டிய வருமானங்கள் வந்து எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டிருக்கின்ற அந்த ஆய்வுகளை நடத்திருக்கிறோம். கோயிலுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயிலின் தூய்மையை எப்படி பராமரிக்கிறதுன்னு ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே போல கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து எவ்வளவு விரைவாக தரிசனம் பார்த்துட்டு வெளியில போக முடியும், அதற்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வர முடியும்ன்றதுக்கு பற்றி ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கோம்.

0: காலை மற்றும் மதிய உணவு திட்ட பயனாளர்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை அரசு நடுநிலைப் பள்ளியில் அமைச்சர் இன்று ஆய்வு மேற்கொண்டதுடன் மாணாக்கருக்கு புத்தகங்களையும் வழங்கினார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்ட 45 அரசு உதவி வழக்கறிஞர்களுக்கு பணியமர்வு ஆணைகளை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று வழங்கினார். திருச்சி, மதுரை, கோவை, திருநெல்வேலி, செங்கல்பட்டு ஆகிய அரசு சட்ட கல்லூரிகளில் 5 பொருளாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளையும் அமைச்சர் வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல் குவாரிகளை தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற தகுதியுடையோர் வரும் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி கூறியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: பழனி முருகன் கோவிலில் 10 நாட்கள் நடைபெறும் புகழ்பெற்ற வைகாசி விசாக திருவிழாவின் முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் இன்று மாலை மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. இரவு சுவாமி வெள்ளித்தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்க உள்ளார். விழாவின் சிகர நிகழ்வான வைகாசி விசாக தேரோட்டம் நாளை விமரிசையாக நடைபெற உள்ளது. இதற்கான விரிவான ஏற்பாடுகளை கோவில் அலுவலர்கள் செய்து வருகின்றனர். பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் சுவாமி திருக்கோவில் ஆணி தேர் திருவிழா திருக்கால் நடுதலுடன் இன்று தொடங்கியது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கோடை விடுமுறையின் இறுதி நாட்களில் ஒகேனக்கல் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், புதுவை உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் குவிகின்றனர். பரிசல் பயணத்தை இனிமையாக மேற்கொண்டு சுற்றுலா பயணிகள் காவிரி ஆற்றின் இயற்கை அழகை ரசிக்கின்றனர். பாதுகாப்பாக பரிசல் பயணம் மேற்கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் தமிழக அரசின் பயிர்க்கடன் தள்ளுபடி ஏமாற்றம் அளிப்பதாக கூறி வேளாண் பெருமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான தென்மேற்கு பருவமழை காலத்தில் இயல்பை விட குறைவான மழைப்பொழிவே காணப்படும் என இந்திய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் டாக்டர் ரவிச்சந்திரன் கூறியிருக்கிறார். அடுத்த மாதத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாகவே நிலவும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய தமிழக பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் ஜப்பானின் கோகி வாட்னவேயை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ராங்கி ரெட்டி, சிராக் ஷெட்டி இணை மலேசிய இணையுடன் மோதுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் 2வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் சண்டிகரில் இன்றிரவு 7:30 குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நாளை மறுநாள் அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடன் மோதவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சூரிய மின்தகடு திட்டத்தின் கீழ் 40 லட்சம் குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்திற்கென விளையாட்டுக் கொள்கை உருவாக்கப்படும் என மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நாளை நடைபெறுவதையொட்டி முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் லக்ஷயா சென் இன்று களமிறங்குகிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இணை கேட்கலாம் பாரதியார் பாடல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 2:15:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி நாம் கேட்டு ரசிக்க இருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல்ல முதல் பாடலா வருது ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து பாடல், கேட்கலாமா?

ஒழித்த பாடல் உதயகீதம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியை குரல்ல அழகான பாடல் ஒழித்து முடித்தது. நேரம் 2:25. மதுர தென்றல் நிகழ்ச்சியில அடுத்ததா அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு அருமையான பாடல் கே ஜே யேசுதாஸ் சித்ரா குரல்ல கேட்கலாமா?

0: கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய மதுரத்தின்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுந்தரி. நன்றி நேர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: 35 நிமிடம். சேர்ந்திசை பாடற் பயிற்சி. ஏ மாதிரே என்ற அசாமிய மொழி பாடல் இயற்றியவர் சதீஷ்தர் அவர்கள், இசையமைத்தவர் வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள்.
2: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு அசாமிய மொழி பாடலை கத்துக்க போறோம். இந்த பாட்டை எழுதினவர் சதீஷ்தர். இந்த பாட்டுக்கு இசை வினய் சந்திர மௌத்கல்யா. நாட்டின் பெருமையை பத்தியும் இந்த மண்ணோட பெருமை பத்தியும் அழகா எடுத்து சொல்லுது இந்த பாட்டோட வரிகள். சரி, பாட்டோட பல்லவிய முதல்ல எழுதிக்கோங்க.
3: ஏய் மாதிரே, ஏய் மாதிரே, மோரோ மோதே. மாதிக்கே சுமிலோ, மாதிக்கே சுமிலோ, ஏய் மாதிரே.

0: நல்லது குழந்தைங்களே, ரொம்ப அழகா ஸ்ரத்தையோட கத்துக்கிட்டீங்க. இதே மாதிரி நல்லா பாடி பாருங்க. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்திசை பாடற் பயிற்சியில் இதுவரை ஏ மாத்திரே என்ற அசாமிய மொழி பாடல் கேட்டீர்கள். இயற்றியவர் சதீஷ் தர் அவர்கள், இசையமைத்தவர் வினய் சந்திர மௌத்கல்யா அவர்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷவாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமின்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஹெச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை மறுநாள் ஞாயிறு அன்று காலை 11 மணிக்கு.
3: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

நேரம் இப்பொழுது 2:55. ஆகாஷ்வாணி வானிலை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். நெய்யூரில் அதிகபட்சமாக 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சிவலோகம் 5 சென்டிமீட்டரும், அவிநாசி, பாப்பிரெட்டிப்பட்டி, சிற்றாறு, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டரும், ஏழுமலை, தூத்துக்குடி விமான நிலையம், சுருளக்கோடு, திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், திருபுவனம், திருப்பரப்பு, அடையாமடை, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, சிட்டம்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும், மஞ்சளாறு, சென்னிமலை, சாத்தியார், கலையநல்லூர், சிவகங்கை, விருகாவூர், பிளவக்கல், பெரியாறு அணை, தூத்துக்குடி, சாத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிக

அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக பாளையம் கோட்டையில் 39.9 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் தர்மபுரியில் 23 டிகிரி செல்சியஸும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 13.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் வெப்பநிலை கணிசமாக குறைந்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் மிகவும் குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. கரூர், திண்டுக்கல், திருநெல்வேலி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் இயல்பை விட அதிகமாகவும், திருப்பத்தூர், திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் இயல்பை விட குறைந்தும், மற்ற ஏனைய மாவட்டங்களில் இயல்பு நிலையிலும் காணப்படுகிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய கிழக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கரூர், சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும். ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். வெப்பம் சார்ந்த அசௌகரியம் ஏற்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடல், அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில், வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள், வடக்கு தெற்கு அந்தமான் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1869 கிலோஹெர்ட்ஸின் மாலை வணக்கம் நேர்களே. மாலை நேர நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சிகளின் தொடக்கமாய் கேட்கலாம் நாலொரு குரல். இன்றைய குரல் எண் 277.

தோற்றத்தால் குன்றிமணியின் சிகப்பைப் போல தவ வேடம் தரித்திருப்பவர்கள் அந்த குன்றிமணியின் மூக்கு கருத்திருப்பதைப் போல உள்ளத்தால் இருண்டு போயிருப்பதும் உண்டு. குறள் எண் 277, அதிகாரம் கூடா.

0: தோற்றத்தால் குன்றிமணியின் சிகப்பைப் போல தவ வேடம் தரித்திருப்பவர்கள் அந்த குன்றிமணியின் மூக்கு கருத்திருப்பதைப் போல உள்ளத்தால் இருண்டு போயிருப்பதும் உண்டு. குறள் எண் 277, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: நேரம் 5:30 தொடர்ந்து கேட்கலாம் NCR ரெட்னின் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

कुछ डर लगने

0: நேரம் மாலை 6 மணி. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். நேர்கள் தொடர்ந்து கேட்க இருக்கீங்க இனி வர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியஞ்சலாக 6:10 ஒருபடப்பாடல்கள், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள். இதில் கேட்கலாம் கடலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். கூட்டுறவில் விவசாயிகளுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து தகவல்கள் வழங்குகிறார் டாக்டர் சுப்பிரமணி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 8:05 மதுரை தென்றல், 8:30 அறிவியல் வெள்ளி. இதில் கேட்கலாம் கடல்வாழ் உயிரினங்கள் தகவல்கள் வழங்குபவர் திண்டுக்கல் GTN கலை கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் என் ரேணுகாதேவி அவர்கள். 7:45 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசை, 10:45 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பானது நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: ஒரு மாதிரியா இருக்கீங்க
2: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
4: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
5: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
6: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
5: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
4: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
5: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
6: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
5: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
5: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
6: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
5: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
4: பார்சல்னாலே பாத்திரம் தான்.

0: கேளிக்கையை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
2: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:10. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் பையா திரைப்படத்திலிருந்து பாடல்களாக வளம் வருகிறது. இதோ முதல் பாடல், அடடா மலடா.

0: செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கையை 55% அளவிற்கு உயர்த்தும் நோக்கில் 2ஆம் கட்ட உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கிற காங்கோ அங்க இருக்கிற நாட்டிலையும் பக்கத்துல இருக்கிற யுகாண்டா நாட்டிலையும் இந்த எபோலா வைரஸ் வியாதி பரவிட்டு இருக்கு. WHO-னால ஒரு பெருந்தொற்றாக அறிவிக்கப்பட்டு இருக்கு. இதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை ஆக்ஷன்ஸும் தமிழக சுகாதாரத்துறை நாங்க எடுத்திருக்கோம். குறிப்பாக அந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அங்கெல்லாம் சர்வேலன்ஸ் நாங்க இது பண்ணிருக்கோம். அங்கிருந்து வர பேஷண்ட் இந்த இரு நாடுகள்ல இருந்து வர பேஷண்ட்ஸை வந்து நாங்க ஸ்கிரீன் பண்ணி அறிகுறிகள் இருந்தா அதாவது குவாரண்டைன் பண்றதுக்கான வசதிகள் நாங்க ஏர்போர்ட்ல பண்ணிருக்கோம். சப்போஸ் சிம்டம்ஸ் இல்லைனாலும் இந்த வியாதி இருக்கிறவங்களோட கான்டாக்ட்ஸ் இருந்ததுன்னா அவங்கள 14 நாட்கள் ஹோம் ஐசோலேஷன் பண்றதுக்காக ஏற்பாடும் நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அது மாதிரி ஏர்போர்ட் மட்டும் இல்லாம சீ போர்ட்ஸ் அங்கேயும் நாங்க அந்த ஸ்கிரீனிங் பண்ணிருக்கோம். கண்டிப்பாக நாங்க தயாரா இருக்கோம். இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த சஸ்பெக்டட் யாரும் தமிழ்நாட்டில் எபோலா வைரஸ் தொற்று இருக்கிற மாதிரி அறிகுறியோ கன்ஃபார்ம்டு கேசஸ் இது வரைக்கும் இல்லை.
0: அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும்

0: டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். உர விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் உரங்களின் விலை 47% வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் குரலாக ஒலிக்கும் ஊடகங்களை முடக்க நினைப்பதும் அரசு கேபிளிலிருந்து இருட்டடிப்பு செய்வதும் சர்வாதிகார போக்கின் உச்சம் என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஊடகங்களுக்கு எதிரான இத்தகைய தாக்குதல்கள்தான் தாவேகா சொன்ன மாற்றமா என்று வினவியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் நடைபெற்று வரும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக நாய்கள் கண்காட்சி இன்று நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட நாய்கள் பங்கேற்று சாகசத்தில் ஈடுபட்டதை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவின் ஒரு பகுதியாக பிரெயின் பூங்காவில் 25வது வெள்ளி விழா நாய் கண்காட்சி கோலாகலமாக நடைபெற்றது. கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் சைபீரியன் ஹஸ்கி, சிட்சு, டாபர்மேன் மற்றும் ராஜபாளையம் உட்பட 15க்கும் மேற்பட்ட நாய் வகைகள் பங்கேற்றன. நாய்களின் கீழ்ப்படிதல், சுகாதாரம் என 5 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் பாபு என்ற டாபர்மேன் நாய் ரிங் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் போன்ற அதிரடி சாகசங்களை செய்து ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் தட்டிச் சென்றது. வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. இந்த கண்கவர் சாகசங்களை அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றம்பாக்கம் ஊராட்சியில் கிராம செயலக கட்டிடத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உரிய அனுமதியின்றி செயல்பட்டு வந்த 7 கல்குவாரிகளை தற்காலிகமாக மூட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். ஈரோடு மாவட்டம் பர்கூர் மலைப்பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தரிசனத்திற்காக பக்தர்களிடம் பணம் வசூல் செய்த பாதுகாப்பு பணியாளர்கள் இருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே ஆர்ஆர் குப்பம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலைய பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தனாலில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400 மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. காட்மாண்டுவில் நடைபெற்ற இப்போட்டியின் வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா நேபாளத்தை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவு தகுதி சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சியும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் ஹாய்

ஷிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிராஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் ரெம் சியாமி தலா ஒரு கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கசக்ஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை மேலும் அதிகரிக்க உதவிடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:40. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல் தரும் திரை இசை கானங்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

நான் கரெக்டானவன், ரொம்ப நல்லவன், கன்ஃபியூஷன் இல்லாதவன், மன்மதன் வல்லவன். 18 வயசு வரைக்கும் நல்லா படிச்சு படிப்ப லவ் பண்ணிட்டேன். 21 வயசு வரைக்கும் ஒழுங்கா வேலைக்கு போய் வேலையை

0: பண்ணலாமா? வெரி குட் மா
1: வெரி குட் மா மா மா மா மா மா மா மா மா மா மா மா
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட்

0: லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
5: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
4: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
5: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
0: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1-800-420-2233.
6: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
7: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: கடலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ப. இளஞ்செழியன்.
1: கடலூர் மாவட்டத்தில் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மாணவர்கள் விண்ணப்பத்தை பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சி பி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய அரசு நாடு முழுவதும் உள்ள புகழ்பெற்ற நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகளை வழங்குவதற்காக பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தை PIMS அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும், இத்திட்டமானது மாணவர்களின் வேலைவாய்ப்பு, திறன், நடைமுறை அனுபவம் மற்றும் திறன் மேம்பாட்டை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும், பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் முக்கிய அம்சமாக மாணவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை 9,000 வழங்கப்படுகிறது என்றும், மேலும் ஒருமுறை சேர்க்கை நிதியும் வழங்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் உள்ள முன்னணி நிறுவனங்களில் 6 அல்லது 9 மாத கால இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது. தொழில்துறை அனுபவம், திறன் மேம்பாடு மற்றும் இன்டர்ன்ஷிப் காலத்தில் காப்பீட்டு பாதுகாப்பும் மாணவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. 18 வயது முதல் 25 வயது வரை உள்ள இந்திய குடிமக்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம். முழு நேர வேலைவாய்ப்பு இல்லாதவர்கள், இத்திட்டத்திற்கு தகுதி உடையவர்கள், குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு மேல் படித்தவர்களுக்கும் விண்ணப்பிக்கலாம். இதில் ITI மாணவர்கள், டிப்ளமோ பயிலும் மாணவர்கள், இளங்கலை முதுகலை மாணவர்கள், பட்டதாரிகள், முதுநிலை பட்டதாரிகள் மற்றும் இறுதி ஆண்டு மாணவர்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள், ITI மேல்நிலை பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் திறன் மேம்பாடு மையங்களில் பயிலும் மாணவர்கள் பிரதமர் இன்டர்ன்ஷிப் திட்டத்தில் மை பாரத் இணையதளம் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறலாம். மேலும் விவரங்களை மாவட்ட இளைஞர் அலுவலர் மேரா யுவ பாரத் என்ற அலைபேசி எண் 9944990993 அவர்களை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெறவுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி நிலையங்களில் கடலூர், கடலூர் மகளிர், சிதம்பரம், காட்டுமலார் கோவில், மங்களூர், நெய்வேலி மற்றும் வேப்பூர் ஆகிய 7 அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் 16 தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் 2026ஆம் ஆண்டு பயிற்சியாளர்கள் சேர்க்கை இணைய வழி கலந்தாய்வு மூலம் நடைபெற உள்ளது. இதற்காக https.skilltraining.tn.gov என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவ மாணவியர் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அரசு மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் உள்ள தொழில் பிரிவு விவரங்கள் அறிய இணையதளத்தினை பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாணவர்களின் விண்ணப்பங்கள் அடிப்படையில் மதிப்பெண் தர வரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு தற்காலிக ஒதுக்கீட்டு ஆணை இதே இணையதளத்தில் வெளியிடப்படும். தொழிற்பயிற்சி நிலையத்தில் சேரும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ₹780 உதவித்தொகை மற்றும் விலையில்லா மிதிவண்டி, புத்தகம், காலணி, சீருடை, வரைபட கருவிகள் ஆகியவை வழங்கப்படுகிறது. மேலும் அரசு திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள மாணவ மாணவியருக்கு மாதந்தோறும் ₹1,000 உதவித்தொகை வழங்கப்படுகிறது. மாறிவரும் தொழிற்சாலைகளின் நவீன தொழில்நுட்பத்திற்கு ஏற்றவாறு முன்னணி தனியார் நிறுவனங்களுடன் 4.0 இணைந்து தொழில்நுட்ப மையங்களாக உயர்த்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. மேலும் பயிற்சியின் போதே பிரபல தொழில் நிறுவனங்களில் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் உதவி தொகையுடன் வழங்கப்படும். பயிற்சி முடித்த பயிற்சியாளர்களுக்கு பிரபல தொழில் நிறுவனங்களில்

0: வேலைவாய்ப்பும் ஏற்பாடு செய்து தரப்படும். இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்ய கடைசி நாள் 3/6/2026. மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களுடன் மேற்கண்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் மற்றும் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் கடலூர் ஆகிய இடங்களில் உள்ள சேர்க்கை உதவி மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹50. மேலும் விவரங்களுக்கு 0414229273 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இணையதள வழியிலான கலந்தாய்வில் கலந்து கொண்டு மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: கடலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ப. இளஞ்செழியன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தூய எரிசக்தி பயன்பாட்டில் இந்தியா தொடர்ந்து முத்திரை பதித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய சக்தி திட்டத்தின் கீழ் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இணைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின் நுகர்வோர் என்ற நிலையிலிருந்து மின் உற்பத்தி செய்வோர் என்ற நிலைக்கு பயனாளிகள் மாறியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான பயணத்தில் இது முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டுக்கு இடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும் இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நாள்தோறும் 92,000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு உற்பத்தி செய்யப்படுவதாக கூறினார். பெட்ரோல் நிரப்பும் மையங்கள் முழுமையாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலைமையை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் திருமதி சுஜாதா சர்மா குறிப்பிட்டார். கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ள திரு சித்தராமையா இன்று புதுதில்லியில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை குறித்து திரு சித்தராமையா விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே திரு சித்தராமையாவின் ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அம்மாநில ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாட் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் நாளை நடைபெற உள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன.

0: மேகாலயாவிலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அடுத்த மாதம் 18ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஷில்லாங்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி டாக்டர் பி டி ஆர் திவாரி, இதற்கான வேட்புமனு தாக்கல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றார். மனுக்கள் மீதான பரிசீலனை 9ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும், மனுக்களை விலக்கிக் கொள்ள 11ஆம் தேதி கடைசி நாளாகும் என்றும் அவர் கூறினார். போட்டி இருக்கும் பட்சத்தில் வாக்குப்பதிவு காலை 9 மணிக்கு தொடங்கி 4 மணி வரை நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை 5 மணிக்கு தொடங்கும் என்றும் திரு திவாரி குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த

0: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜோய்மால்யா பாக்சி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் நடப்பு பருவத்தில் 60 லட்சம் மெட்ரிக் டன்னுக்கும் கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் உணவு உற்பத்தியின் முதுகெலும்பாக தெலங்கானா திகழ்கிறது என குறிப்பிட்டார். நாடு முழுவதும் நடைபெறும் நெல் கொள்முதலில் 60% தெலங்கானா கொண்டுள்ளதாகவும் திரு உத்தம்குமார் ரெட்டி கூறினார். ஆந்திராவில் உள்ள அரசு அலுவலகங்களில் சூரியசக்தி கட்டமைப்பு வசதிகள் விரைவாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் இது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். மின்சார வாகனங்களுக்கான சார்ஜிங் மையங்களை மாநிலம் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். பசுமை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கம் அளிக்குமாறும் திரு சந்திரபாபு நாயுடு இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார். மேற்குவங்கத்தில் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி ஆகஸ்ட் 1 முதல் தொடங்கும் என அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகளை அரசியல் காரணங்களுக்காக முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மேற்கொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மத்திய பிரதேசத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த இருமல் மருந்து உற்பத்தி பிரிவுக்கு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு விசாரணை குழுவினர் நடத்திய சோதனையின் போது போபாலில் இந்த உற்பத்தி பிரிவு வீடு ஒன்றில் செயல்பட்டு வந்தது கண்டறியப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அந்த வீட்டில் இருந்து 7000-க்கும் மேற்பட்ட பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த இருமல் மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபுராவில் அரசு நிர்வாகம் முழுமையாக கணினிமயமாக்கப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் திரு ஜிதேந்திர குமார் சின்ஹா கூறியுள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம பஞ்சாயத்து தொடங்கி அமைச்சரவை வரை காகித பயன்பாடற்ற நிர்வாகம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாக கூறினார். கடந்த 9 முதல் 10 மாதங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட டிஜிட்டல் மயமாக்கும் பணிகளே இதற்கு காரணம் என்றும் திரு ஜிதேந்திர குமார் சின்ஹா தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் முனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 13-0 என்ற கோல் கணக்கில் கஜகிஸ்தானை வென்றது. ஜப்பானில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் கேத்தன் குஷ்வாகா ஹாட்ரிக் கோல் அடித்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் சோனம் மற்றும் லால் செம்ஷியாமி தலா 1 கோல் அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2-1 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 21-17, 21-13 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் ஆரோன் தாய் காங் காய் சிங் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணையும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரல்லா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 12-10, 11-9, 11-5 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் ஸ்டீஃபன் போர்ச்சுக்கலின் ஜூலியா லீல் இணையை வென்றது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி ரஷ்யாவின் அலெக்சாண்ட்ரா பனோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய

அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் வேளாண்மை அறிவியல் நிலைய சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே கண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: வீட்டுக்கு பின்னாடி ஒரு 10x10 இடம் இருந்தா கூட அதுல வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள், பருப்பு கழிவுகள் ஒரு இடத்துல குவிச்சு வச்சோம்னா, குவிச்சு வச்ச பிறகு அதுல லேசா தண்ணி தெளிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சம் பாதி மக்கும். சாணம் ஏதாவது இருந்துச்சுன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம், அல்லது சாணம் இல்லாமலே கூட நம்ம மண்ணை கூட கொஞ்சம் லைட்டா கலந்து விட்டு வச்சிருந்தோம்னா, தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, ஒரு பாதி மக்கிய நிலையில வந்து நம்ம மண்புழுக்களை கொஞ்சம் விட்டோம்னா அந்த மண்புழுக்கள் வந்து அதை சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 30-40 நாள்ல உரமா கிடைக்கும். மண்புழுக்கள் இல்லாம நம்ம வச்சிருந்தோம்னாலும் அது மக்கி உரமாயிரும். அதுக்கு பேர் கம்போஸ்ட் உரம் சொல்றாங்க. அதை விட வந்து மண்புழு உரத்துல சத்துக்கள் அதிகமா இருக்கும். புழுவை கட் பண்ணிட்டோம்னா வால் பகுதி இறந்துரும், தலைப்பகுதி வந்து உயிரோட இருக்கும், அப்புறம் அந்த வால் வந்து தன்னால வளர்ந்துரும். ரொம்ப தலையை ஒட்டி வெட்டினாக்க அது வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். மண்புழுக்கள் வந்து நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம், நம்ம விவசாய கல்லூரி மதுரை வேளாண்மை கல்லூரியில் விற்குது. தனியார் பண்ணைகளில் வாடிப்பட்டியில் நிறைய மண்புழு உரம் பண்ணை இருக்கு. மண்புழு உரம் தயாரிக்கிறது பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. நம்ம கரெக்டாக மண்புழுக்களை நல்லா வச்சுருந்தோம்னா மண்புழு உரம் சிறப்பாக கிடைக்கும். நமக்கு அதனால் ஒன்றும் பாதிப்பு ஒன்றும் வராது. மண்புழுக்கள் வந்து இறக்கிறதுக்கு மெயினான காரணம் வந்து தண்ணி தேங்கக்கூடாது. தண்ணியே இல்லாமல் ட்ரையாக காஞ்சி போனாலும் மண்புழுக்கள் இறந்துடும். தண்ணி தேங்கிருச்சுன்னா உள்ளே வந்து அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. 3 நாளைக்கு தண்ணி தெளித்து ஒரு 50-60% ஈரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மண்புழு உரம் தயாரிக்கும்போது அந்த தொட்டியில் ஈ கொசு அதிகமாக வருதுன்னா பனை ஓலையவோ அல்லது வைக்கோலை வச்சு மேலே மூடி வச்சிடணும். வைக்கோலை வச்சு மூடி வச்சுட்டோம்னா அதில் 3 அட்வான்டேஜ் இருக்குது. வைக்கோலை வச்சு மூடி வச்சுட்டோம்னா பறவைகளோ மற்ற இதோ வந்து புழுவை சாப்பிடாது. 2வது வந்து நமக்கு வந்து ஈ கொசு அதிகமாக வராது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மேலே அந்த வைக்கோலை வச்சு மூடிட்டோம்னா 3 நாளைக்கு ஈரம் தாங்கும். ஒரு தடவை நம்ம தண்ணி அடிச்சிட்டோம்னா 3 நாளைக்கு அது வாட்டுக்கு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி செலவை குறைக்கலாம். அதனால மேலே வந்து வைக்கோலையோ பனை ஓலையோ நம்ம தென்னை மர ஓலை எது இருக்கோ அதை வச்சு லைட்டாக மூடி வச்சிடணும். காற்று போகக்கூடியதை வச்சு மூடணும், பாலித்தீனை வச்சு மூடவே கூடாது. கழிவு பொருளை வந்து மக்க வைக்கும் போது வந்து கெட்ட வாடை நிறைய விவசாய நிலத்தில் வருதுங்கிறாங்க. கெட்ட வாடை வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து அதிகப்படியான தண்ணி விட்டாலும் சரி, மேலே வந்து நம்ம பாலித்தீன் கவரை மூடி வச்சாலும் சரி கெட்ட வாடை வந்துடும். அதனால் என்ன செய்யணும்னாக்க, நம்ம வந்து 5-6 நாள் கழித்து வந்து அதை மண்வெட்டி வச்சு கிளறி விடணும். இப்போ கெட்ட வாடை வர்றதுக்கு மெயினான காரணம் என்னென்னா அம்மோனியாவும் மீத்தேனும் அதில் உண்டாகும். மீத்தேனும் அம்மோனியாவும் உண்டாச்சுன்னா புழு செத்துரும். அதை நம்ம தவிர்க்கணும்னா மண்வெட்டியை வச்சு கிளறி விடணும். 1 வாரம் கழித்து 7 நாள் கழித்து ஒருக்கா கிளறி விடணும். அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் கழித்து கிளறி விட்டிங்கன்னா அந்த கெட்ட வாடையே வராது. நல்லா வந்து ஒரு மழை பெஞ்ச உடனே மண் வாசனை மாதிரி வரும், சிறந்த உரமாக இருக்கும்.
2: இதுவரை மண்புழு உரம் தயாரித்தல் குறித்து அருப்புக்கோட்டை கோவிலாங்குளம் வேளாண்மை அறிவியல் நிலைய சுற்றுச்சூழல் துறை பேராசிரியர் முனைவர் ஜே கண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.

0: இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: மண்ணும் மணியும். இன்றைய நமது நிகழ்ச்சியில் கூட்டுறவில் விவசாயிகளுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். கூட்டுறவு விவசாயிகளுக்கு பெருமளவில் உதவி செய்து வருகின்றது என்பது மறுக்க முடியாதது. கூட்டுறவில் பல கடன் வசதிகளை விவசாயிகள் பெற்றிருக்க வாய்ப்புண்டு. தற்போது நவீன தொழில்நுட்பங்கள் கூட்டுறவின் மூலம் விவசாயிகளுக்கு கிடைக்கப்படுவது அனைவரும் அறிந்ததே. கூட்டுறவில் விவசாயிகளுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து அகில இந்திய கூட்டுறவு இஃப்கோ முன்னாள் மாநில விற்பனை மேலாளர் டி சுப்பிரமணியன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
1: நவீன தொழில்நுட்பங்கள்ல இந்த நானோ யூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பங்களை பத்தி நீங்க சொல்லணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் ஐயா.
2: நான் வந்து இஃப்கோ, அதாவது இந்தியன் ஃபார்மர்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், அதாவது தமிழில் வந்து இந்திய உழவர்களின் உர கூட்டுறவு நிறுவனம் சொல்லிட்டு டெல்லி தலைமையிடமாக வச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 40,000 கூட்டுறவு சங்கங்களை அவங்களுடைய பங்கு தொகை வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப வெற்றிகரமாக நடத்தக்கூடிய பன்னாட்டு கூட்டுறவு இதில் வந்து நான் பணிபுரிஞ்சவேன். அப்போ பல மாநிலங்களிலும் பல மாவட்டங்களிலும் பணிபுரியதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. தகப்பனார் சொன்னாங்க, ஒன்று விவசாயத்தை பாரு, இல்லைன்னா படிச்சுட்டு இந்த தொழிலுக்கு போயிரு. ஒன்று நிழல் இருக்க கற்றுக்கோ அல்லது வெயிலில் இருக்க கற்றுக்கோ. நான் விவசாயத்தையும் விவசாய தொழிலையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விவசாய படிப்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது பெரிய நிறுவனம், அதில் கிடைச்ச அனுபவங்கள், அதன் மூலியமாக பல தொலைக்காட்சிகளும் ஆல் இண்டியா ரேடியோலையும் போகும்போது நம்மளுடைய பேச்சு தான் தொழிலாக இருந்தது. இது இஃப்கோவில் வந்து கூட்டுறவு அமைப்பு, கூட்டுறவே நாட்டு உயர்வு, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை மாதிரி விவசாயிகளுக்காக வேண்டி இந்தியாவில் விவசாயிகளுக்குன்னு ஒரு உர நிறுவனம் இருக்குன்னு சொல்லி பிரதமர் இந்திரா காந்தி காலத்தில் துவக்கப்பட்ட ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனம் வந்து இப்போ இந்தியாவில் ஒரு 5 இடத்துல பெரிய நிறுவனங்கள் இருக்குது. வெளிநாடுகள்லேயும் யூரியா ஃபேக்டரி இதுகள்லாம் ஓமனில் வந்து இருக்குது, அதே போல் சினேகல்னு சொல்லி ஆப்பிரிக்காவில் இருக்குது. பல தொழில்நுட்பங்களை இந்தியாவில் கொண்டு வந்து பண்ணதுனால விவசாயிகளுக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டுறவு நிறுவனம் வைக்கணும்னு சொல்லி அந்த காலத்தில் இந்த நிறுவனத்தை இது பண்ணி இன்றைக்கும் அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு 20% ஈவுத்தொகையை நீக்கி கொடுத்துட்டு ஒரு பெரிய நிறுவனம். இதோட சேர்ந்து இது 18 நிறுவனங்களை தோக்குச்சு. அதில் ஒன்று முதல் முதல்ல ஆரம்பித்தது இன்சூரன்ஸ், இஃப்கோ டோக்கியோ ஜெனரல் இன்சூரன்ஸ்னு ஒன்று,
1: பயிர் காப்பீடு.
2: பயிர் காப்பீடு, அதாவது ஒரு விவசாயி ஒரு மூட்டை உரம் வாங்கினாருன்னா அவருக்கு 4,000 ரூபா இம்மிடியட்டாக பாதுகாப்பு கிடைக்கும். மேக்சிமம் 25 மூட்டை வாங்கினா 1,00,000 ரூபா. ரொம்ப விவசாயிகளுக்கு என் பணியில் இருக்கும்போது நான் வாங்கி கொடுத்துருக்கேன். முதல் முதல்ல இந்தியாவிலே இஃப்கோ தான் ஆரம்பித்தாங்க, அதன் மூலியமாக தான் அந்த இது வந்துச்சுமா. அதேபோல் கூட்டுறவு நிறுவனம் இருக்கனால இங்கே வந்து ஒரு தனியார் நிறுவனங்கள்லாம் வந்து நீரில் கரையும் உரங்கள்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த நீரில் கரைய உரங்கள்லாம் 1 கிலோ 260 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தாங்க. முத முதல்ல இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணி இந்தியாவிலேயே வந்து இது பண்ண வந்து 16-44 கோடி இஃப்கோ யூரியா பெறுகிட்ட 72 ரூபாய்க்கு கொண்டு வந்து கொடுத்தோம். அதனால் தனியார் நிறுவனங்கள்லாம் அவங்க 100 ரூபாய்க்கு வந்தாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நீரில் கரைய உரங்கள் இன்றைக்கி நல்லா இருக்குன்னா இஃப்கோ தான் அதுக்கு வழிகாட்டி. அடுத்தது மூணாவது வந்து குருணை யூரியாங்கிறத முத முதல்ல ஓமன்லேருந்து இங்கே கொண்டு வந்து எல்லோரும் ஜீனி போல் ஒரு யூரியா இருக்கும், அதை கையில் வச்சுருந்தீங்கன்னா சூட மாதிரி வேம ஆவியாயிரும். ஆவியாகி 100 ரூபா யூரியா விலை வாங்கினீங்கன்னா விவசாயிக்கு வந்து வந்து சேர்றது 40 ரூபா தான் கிடைக்கும். இது 60% தண்ணியிலையும் காற்றுலையும் வேஸ்ட் ஆயிரும். அதுக்கு பதிலாக குருணை யூரியா மாதிரி கொண்டு வந்து அதில் வேக்ஸ் கோட்டிங் கொடுத்து தலைச்சத்தை இறுக்கி பிடிச்சி மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதை கொண்டு வந்து அறிமுகம் பண்ணி பல நாடுகள்லேருந்து கொண்டு வந்து நவீன தொழில்நுட்பத்தை கொடுத்தாங்க. அதோடு இல்லாமல் கடல் பாசி சாகரிக்கான

0: பேர் இஃப்கோஸ் அகரிக்கன். கடல் பாசியால் பல நன்மைகள் உண்டு. அந்த கடல் பாசியை அறிமுகம் பண்ணி ரொம்ப குறைச்சல் ரேட்டில் இங்கே மானாமதுரையில் வச்சுருந்து மண்டபத்தில் உற்பத்தி பண்ணி நம்ம தமிழகத்திலிருந்து தான் போய் இந்தியா முழுக்க வந்து இஃப்கோ சாகரிக்கான்னு சொல்லிட்டு ஒரு உரங்களை வந்து இது பண்ணாங்க. அதே போல் மாதிரி இஃப்கோ டோக்கியோ ஜென்ரல் இன்சூரன்ஸு, இஃப்கோ கிசான்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன்கள்லாம் கொண்டு விவசாயிகள்லாம் இணைச்சி செயலியை கொண்டு மீனவர்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னு அதை கொடுக்கறது, ரப்பர்னு சொல்லிட்டு பல விதமான பொது இதுகளும் கொடுத்து நல்ல காரியங்களை செஞ்சிட்ருந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சங்கிறதுல ரொம்ப பெருமிதப்படுறோம்மா. 2014-15 இஃப்கோ வந்து நானோ யூரியா அங்கக்கூடிய டெக்னாலஜியை அதை வந்து பல பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இஃப்கோ உர நிறுவனம் வந்து உலக அளவில் பேட்டன்ட்னு சொல்லுவாங்க, அதோடைய உரிமையை வந்து வாங்குறத வந்து உலக லெவலில் முதல்ல நானோ யூரியா தயாரித்தது வந்து இஃப்கோ தான். அதை வந்து பல்வேறு வேளாண் பல்கலைக்கழகங்களில் ரிஜிஸ்டர் பண்ணி இந்திய கவர்மெண்ட்டில் ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டரில் லைசன்ஸ் வாங்கி விவசாயிகளுக்கு கொண்டு வந்து சேர்த்தாங்க. ரொம்ப ஈஸியாக என்வாயர்மெண்டல் பொல்யூஷன் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சுற்றுச்சூழல் பாத கருதி இந்த நானோ யூரியா டெக்னாலஜி கொண்டு வந்தாங்க. அது ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி கொண்டு வந்து ஒரு கை சோறு சாப்பிட்டீங்கன்னா என்ன சத்து கிடைக்குமோ அதை இத்தினூறு டேப்லெட்டில் அந்த சத்தை கொண்டு வந்து சேர்த்துறது. ராக்கெட்டில் போகிறாங்க அவங்க, அங்கே போய் இவ்வளவு தூது தைச்சா அது சாப்பிட்டுருந்தானே அங்கே அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. அவங்களுக்கு அதில் என்ன சத்து இருக்கோ அதை டேப்லெட்டாக கொடுத்துருவாங்க, அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய எனர்ஜி கிடச்சிரும். அதே மாதிரி நானோ யூரியாவை பெரிய பெரிய சைஸ் துகில்களாக மாற்றி நானோ டெசிமில் கிராம் சொல்லுவாங்க, அதை ரொம்ப சின்ன மைனூட்டாகி நுண்ணிய முறையில் பண்ணி அதை வந்து தெளிக்கும் போது பயிரில் இலையில பட்டதுனால் அதை அப்படியே உறிஞ்சிட்டு உடனே பயிர் கிடைக்கும். மண்ணில் போட்டிங்கன்னா அதை மண்ணை வந்து மக்க வைக்கிறது வந்து நுண்ணுயிர்கள் தான், நைட்ரோசோமனஸ் நைட்ரோபாக்டர் பாஸ்போ பாக்டீரியா இருக்கும், அதை சரி பண்ணி மேலே கொண்டு போய் பயிர்களுக்கு கொடுக்குறதுக்கு லேட்டாகும். அதுக்கு பதிலாக நீங்கள் தெளிக்கும் போது டைரெக்டாக வரும்பொழுது அது வேருக்கு வந்து பல சத்துக்களை கொண்டு கொடுத்து மகசூல் வந்து டைரெக்டாக கிடைக்கும். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்னா மதுரை ரேடியா மூலியமாகவும் மதுரை பத்திரிக்கை மூலியமாக தான் வந்து இருக்கக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு முழுக்க இந்த ஸ்டேஷன் மூலியமாக தான் அதை
1: பிரபலியப்படுத்தும்.
0: அடித்தளமாக இருந்துச்சு ஒரு கூட்டுறவு நிறுவனத்துக்கு, ஏன்னா இது ஒரு ஃபெர்டிலைசர் மினிஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய நிறுவனம் இது, ஏன்னா அங்கே இருக்க
1: காத்துக்கிட்டிருப்பாங்க
0: உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடல் பாசி, கடல் பாசியை வச்சு நம்ம சர்பத்து கூட சாப்பிடுவோம், ஜிகர்தண்டாவும் அதே தான், அதுவும் அந்த கடல் பாசியெல்லாம் உள்ளே போட்டு தான் மனிதர்களுக்கு தேவையான ஆல்கையை எடுத்து செய்யக்கூடியது தான். ஒரு காலத்தில் இதே ரேடியோ ஸ்டேஷன் தான் ப்ளூ கிரீன் ஆல்கேன்னு சொல்லிட்டு கொண்டாங்க, நீலப்பச்சை பாசின்னு சொல்லிட்டு அசோலான்னு சொல்லி எல்லாத்தையும் கொண்டாங்க. அதே இதை வந்து கடலில் இருக்கக்கூடிய சி ஆல்கே வீடுன்னு சொல்லி அந்த பாசியை எடுத்து வந்து நம்மளே வளர்த்து பெரிய பெரிய இரும்பு இதுகள்லாம் போட்டு கட்டி விட்டோம்னால் அந்த இது வந்து நல்லா வளரும். அந்த வளர்ந்த பிறகு அத்தனையோ தொழிற்சாலைகள் இப்போ மண்டபத்தில் வேலை கிடைக்குதுன்னா இந்தியா முழுக்க போகுதுன்னா மண்டபத்தில் வந்து தயாரிச்சு பண்ணி
1: ராமேஸ்வரம்
0: மண்டபத்தில் இந்த மாதிரி உற்பத்தி பண்ணி அந்த பாசிகள்லாம் எடுத்து அதை வந்து மக்க வச்சு அதுலேருந்து ஜூஸ் எடுத்து கடல் பாசி திரவ லிக்விட் ஒன்று கொடுக்குறோம், ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக எஃபெக்ட் கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரு 2-3 வைக்க வைக்கும்போது எல்லா பாக்டீரியாங்களும் உள்ளே போடும்போது மக்கி அதில் வந்து நைட்ரஜன் வந்து பலவிதமான நுண்ணூட்ட சத்துக்கள் அதெல்லாம் கிடைக்கும். தண்ணியில் கலந்து எடுத்து நம்ம இது பண்ணலாம், அதையே கொஞ்சம் காய வச்சு குருணையாகவும் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் தான் இஃப்கோ சாகரிக்கான்னு பேர். ஒரு ஏக்கருக்கு 8-9 கிலோ போட்டிங்கன்னு வைங்க, ரொம்ப சீப்பான ரேட்டு. அதை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணி விவசாயிகள்கிட்ட கொண்டு சேர்த்தோம் நாங்கள். கூட்டுறவு மூலியமாக, ஊடகங்கள் மூலியமாக, ஆல் இண்டியா ரேடியோ மூலியமாக, அந்த எல்லாத்தையும் தொலைக்காட்சிகள் மூலியமாக கொண்டு சேர்த்தனே. உங்களுக்கு தெரியும் அரசு இதுகளில் வந்து ஜிகர்தண்டா விளம்பரங்கள்லாம் செய்ய மாட்டாங்க, ப்ராப்பர் சேனல் மூலியமாக எல்லாமே கொண்டு விவசாயிகளுக்கு உரச்செலவு சிக்கனம் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பண்ணலாம்போது இந்த கடல் பாசியை கொண்டு வந்து சாகரிக்கான்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதன் மூலியமாக விவசாயிகளுக்கு நல்ல பெனிஃபிட் இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் இயற்கை உரங்கள்.
2: தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடல்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கூட்டுறவில் விவசாயிகளுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து அகில இந்திய கூட்டுறவு இஃப்கோ முன்னாள் மாநில விற்பனை மேலாளர் டி சுப்பிரமணியன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி.
1: இப்போ ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோம்னா ஃப்ரக்டோஸாக மாறினா தான் உங்களுக்கு சத்து, பால் சாப்பிட்டீங்கன்னா லேக்டோஸ் மாறினா தான் உங்களுக்கு சத்து, சுகர் சாப்பிட்டீங்கன்னா சுக்ரோஸ் மாறி குளுக்கோஸாக மாறணும். அந்த இதெல்லாம் மாறாமல் இதில் இது நாள் வரைக்கும் ஒரு டெக்னாலஜிலாம் மண்ணில் போட்டு மண்ணில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மாற்றி பக்குவப்படுத்தி சமைச்சு பயிர் கொடுக்கணும். எடுத்தோடனே இன்ஸ்டன்ட் ஃபுட்டு ரெடிமேடு ஃபுட்டு உங்களுக்கு வந்து

0: நானோ டெக்னாலஜியில் வந்திருக்குது. உடனே கிடைக்க இப்போ நானோ யூரியான்னு சொல்லிட்டு அறிமுகம் பண்ணாங்க. சிக்கிம்லலாம் இந்த என்டையர் ஸ்டேட்டு இதை ஸ்ப்ரே பண்ணாங்க. சிலோனுக்கு 2-3 பிளெயினில் போச்சு. அதாவது ஆர்கானிக் கண்ட்ரின்னு மாற்றுறதுக்காண்டி கொண்டு போனாங்க. அது ஒரு பாட்டில் வந்து 500 மில்லி 230 ரூபாய் வரைக்கும் கொடுத்து அதை வந்து கீழ் லெவல் வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தோம். இப்போ வந்து நம்மளை பார்த்து மத்திய அரசாங்கமே பல இடங்களில் அந்த நானோ யூரியா டெக்னாலஜிக்கு ஆரம்பித்தாங்க. பல தனியார் நிறுவனங்களும் ஆரம்பித்தாங்க. நம்ம விவசாயிகளுக்கு ரேட்டு ஏறிடக்கூடாதுங்கும் போது அதை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நானோ யூரியாங்கிறது பிரபலமாச்சு. அதுக்கப்புறம் நானோ டிஏபின்னு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அதுவும் வந்து ரொம்ப பாப்புலர். வேணா
1: டிஏபின்னா
0: டையமோனியம் பாஸ்வேர்டு, 1 முட்டை யூரியா டிஏபியை வந்து நெல்லுக்கு போடணும். அதுக்கு பதிலாக 1 பாட்டில் தெளிச்சாலே போதும். உரச் செலவு குறையும். லிக்விட் ஃபார்மில் கொடுக்குறாங்க. அது ஸ்ப்ரே தான் பண்ணணும், மண்ணில் போடக்கூடாது. ஸ்ப்ரே பண்ணாலே போதும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இதை வந்து 100% அது இருந்த சரக்கு பயிருக்கு செலவழிக்கிறது. நானோ டெக்னாலஜி மற்ற நிறுவனங்களுக்கு கூட்டுறவு சேவைகளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு ஃபேமஸாக இருக்கிறது நானோ டெக்னாலஜி தான். கள அலுவலர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் உண்டு. அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அவங்க வந்து பல விதமான மீட்டிங்கள் நடத்துவாங்க, நேரடியாக பண்ணுவாங்க. விவசாய டிபார்ட்மெண்ட்டு, விவசாய பல்கலைக்கழகம், அது மாதிரி ஆல் இண்டியா ரேடியோ மூலியமாக எல்லா ஸ்டேஷன்லையும் அதை பற்றி ஒரு டெக்னாலஜி புதுசாக வந்ததுனால் நேராக போய் பார்த்து ஃபார்ம் ரேடியோ ஆஃபீஸரை பார்ப்போம். இந்த மாதிரி புது டெக்னாலஜி வந்ததுன்னா அவங்க மூலியமாகவும் பத்திரிகை மூலியமாக ஊடகங்கள் மூலியமாக புது டெக்னாலஜி வந்திருக்குது வாங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறது. சில வயல்களில் போய் நேரடியாக அடிச்சு வயல்வெளி பயிற்சி, வயல் விழா நடத்தி அறுவடை பண்ணும்போது அறுவடை விழாலாம் நடத்தி அந்த மாதிரிலாம் காமிச்சு தான் இன்னைக்கு வந்து நானோ யூரியாவோ நானோ டிஏபியோ எல்லாருமே உபயோகிக்கிறாங்கன்னா அந்த இது உண்டு. அடுத்ததாக கூட நான் ஒன்று சொன்னேன், குருணை யூரியான்னு சொல்லி. அந்த குருணை யூரியாங்கிறத மதுரை சைடில் ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணது வந்து மதுரை ரேடியா. அது ஜீனி போல இருக்கும். அதுக்கு பேர் இங்கிலீஷில் பிரில்டு யூரியா. 1 மில்லிமீட்டர் இருக்கும். சாதாரண ஜீனி போல இருக்கக்கூடிய பிரில்டு யூரியா. இந்த குருணை யூரியா வந்து 2-3 மில்லிமீட்டர் சைஸில் இருக்கும். உருண்டையாக இதாக இருக்கக்கூடிய அதை முத முதல்ல இங்கே கொண்டு வந்து வரும்பொழுது நான் இங்கே பணிபுரிஞ்சேன். அப்போ செலவு விவசாயிகளுக்கு 1 ஏக்கருக்கு போடுறாங்கன்னா பாதிய செலவு வந்து வேஸ்ட்டாக போயிடுது. அது போல் குருணை யூரியா போட்டால் யூரியாவை மெல்ல மெல்ல கொடுக்கும். ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர்ஸ்னு சொல்லிட்டு நானோ யூரியாவை கொண்டு கொடுத்து பாப்புலரைஸ் பண்ணு. ஆரம்பத்தில் சார் இது ஒத்துராசா அதுதான் சார் ஈஸி போடுறதுக்கு, பொழுசாக்குனா ரொம்ப தூரம் போகும், இது வந்து மொக்கையாக இருக்கனால தூரத்துக்கு போக மாட்டேங்குதுன்னு சொன்ன ஆட்களை எல்லாம் நாங்கள் சொல்லி உங்களுக்கு செலவு மிச்சம், விலை வித்தியாசம் கிடையாது, நைட்ரஜன் யூஸ் எஃபிஷியன்சியில் நீங்கள் அது செலவழிக்கிறதுல 25% இதில் குறையும். வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துலையும் வந்துட்டாங்க. இந்தியாவில் இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எல்லா கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக தான் அதை அறிமுகம் பண்ணோம். அதை பண்ணி அந்த இதை கொண்டு வந்து சேர்த்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு வந்து இன்றைக்கி எல்லாருமே உபயோகிக்கிறாங்க. இயற்கை வழி விவசாயம் வரும்பொழுது நஞ்சு இல்லாமல் விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த கடல் பாசி, கடல் பாசியை குருண வடிமாவும் களிம்பு மூலியமாகவும் அதே போல் திரவம் மூலியமாக சாகரிக்கா லிக்யூட்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் விவசாயிகள்கிட்ட ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணால் அதுக்கப்புறம் தனியார் கடைகளில் பல வேறு கம்பெனிகள் வந்துட்டாங்க. அதையும் ரேட்டை ஃபைனலைஸ் பண்ணது இஃப்கோ தான். ஏன்னா முதலே உங்களுக்கு சொன்னேன், நுகர்பொருட்கள் கட்டுப்படுத்தணும்னா கூட்டுறவு சூப்பர் மார்க்கெட்டும் கிராமத்தில் இருக்க கூட்டுறவு அங்காடி கடைகளும் கூட்டுறவு சங்கங்கள் மூலியமாக தான் விலை கட்டுப்படுது. ஏன்னா விவசாய இந்த கடைகள்லாம் எல்லாம் விலையேற்றிடலாம். உரக்கடைகளும் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். இஷ்டத்துக்கு விலை இருக்கும்போது தான் இது வந்த பிறகு தான் எவ்வளவு விலையில் தயாரிக்கலாம், எவ்வளோ விலையில் விற்கலாங்கிறத ஃபிக்ஸ் பண்ணதே அது இஃப்கோ நிறுவனம் தான். ஏன்னா அரசுக்குன்னு வந்து இருக்கும்போது நிர்ணயம் பண்ணி 1/3 இந்தியாவில் முழுக்க 140 லட்சம் டன் உரம் விற்கிறது வந்து விவசாயிகளுடைய நிறுவனமான கூட்டுறவு நிறுவனம் தான். 700 லட்சம் டன் உரப்பொருட்களை விற்கிறதுல 145 லட்சம் டன் இஃப்கோடைய உரப்பொருட்களை வந்து விற்று நல்ல முறையில் இது பண்ணுறாங்க. நேஷனல் ஃபயர் இன்சூரன்ஸ்ன்ற ஜப்பானில் வேர்ல்டுலேயே பெரிய நிறுவனம். அது வந்து மிட்சுபிஷின்னு சொல்ற கம்பெனியோட சேர்ந்து முத முதல்ல 5 நிறுவனத்துக்கு மத்திய அரசாங்கம் வந்து இன்சூரன்ஸை தனியாக இருக்கு விட்டாங்க. அதில் ஒன்று இஃப்கோ கூட்டுறவுன்னு நாலு தனியாருக்கும் ஒன்று இஃப்கோ கொடுத்தாங்க 2000. அப்போ வந்து கொடுக்கும்போது இஃப்கோ உர நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் வந்து டோக்கியோ ஜெனரல் இன்சூரன்ஸோடு சேர்ந்து இஃப்கோ டோக்கியோ ஜெனரல் இன்சூரன்ஸ் ஐடிஜிஏன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது 2000.
1: பயிர் காப்பீடு
0: அப்பையும் ரேடியோ மூலியமாக தான்

0: பேப்பர் மூலியமாக தான், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றுமே கீழ் லெவலில் போக முடியாது.
1: மக்கள் தொடர்பு சாதனம்,
0: கூட்டுறவு சக்கராலைகளுக்கும் பல மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கும் பல வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கும் போய் இது நம்ம நிறுவனம் நம்ம சப்போர்ட் பண்ணு சொல்லி அதுக்கு வந்து அடித்தளம் அமைச்சு கொடுத்து இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய நிறுவனம் வளர்த்து மெயினானது வந்து இன்றைக்கெல்லாம் பைக்கு மோட்டர் ஸ்கூட்டர் கார் பஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்பர் ஒன்றில் இருக்கிறது மோட்டர் இன்சூரன்ஸில் இஃப்கோ டோக்கியோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் தான். நல்ல ஒரு லாபத்தோடு இயங்கிட்டு இருக்கு, நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. அதில் விவசாயிக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு மூட்டை யூரியா வாங்கினாங்கன்னா இஃப்கோலேருந்து ஒரு ரூபாயை வந்து அந்த சகோதர நிறுவனத்துக்கு கட்டிடுவோம், ஆனால் ஒரு மூட்டைக்கு 4000 ரூபாய் இன்சூரன்ஸ் பாலிசியில் எடுக்க வேண்டியதில் கூட்டுறவு நிறுவனத்தில் தான் வாங்கணும். வாங்கின பில்லை வாங்கி கையில் வச்சுக்கணும், அந்த பில்லை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு ஒரு பில்லுக்குள்ளே 25 மூட்டை இருக்கிறவங்க வந்து வாங்கலாம். வாங்கின ஒரு மாதம் கழிச்சு தான் எஃபெக்ட் வரும், ஏன்னா இயற்கை மரணத்து கிடையாது. விவசாயிகள் பாம்பு குத்தி இந்த மாதிரி கரண்ட் ஷாக் அடிச்சு ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் தான், அது மாதிரி பல பேருக்கு வந்து இது பிரயோஜனமாக இருந்தது, பல நன்மைகள் அது கிடைச்சது. அந்த பில்லை வந்து எங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சதுனால் கூட்டுறவு சங்கம் மூலியமாக கிளைம் பண்ணோம், ஆமாம் இவர் வந்து நம்ம கடையில் வாங்கினா இதுதான் பில்லு எங்கள் பேரில் இது இருக்குது, நாங்கள் பரிந்துரை பண்ணி, ஏன்னா நாங்கள் அங்கே இதில் கட்டியிருக்கோம். இப்போ 145 லட்சம் டன் விற்கிறோம்னா 20 மூட்டையால் பெருக்கணும்னா 300 கோடி ரூபா நம்ம இன்சூரன்ஸ் கட்டுறோம் வருஷத்துக்கு விவசாயிகளுக்காண்டி. எத்தனையோ பேர் 1 லட்ச ரூபா வந்து வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு தனியாக ஒன்றும் செலவு பண்ண கிடையாது. இந்த ஸ்கீமை பார்த்து பல தனியார் நிறுவனங்கள் அப்புறம் கொண்டு வந்தாங்க.
1: விவசாயிகளுடைய நலன் பாதுகாக்கப்படுது.
0: இன்சூரன்ஸ் வாங்கினாங்கன்னா பாதி யாருக்கு தெரியாது, பில்லை வந்து அப்படியே கசைக்கு போட்டுருவாங்க. அது இல்லாமல் கரெக்டான விலாசம் போட்டு இஃப்கோ உரங்களை வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க, மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் கொடுக்கல. இஃப்கோ உரங்களை வாங்கினா அந்த பில்லில் இருக்கணும், அவங்க பேர் இருக்கணும், மெம்பர் நம்பர் இருக்கணும். சொசைட்டி மூலியமாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் மூலியமாக பொருட்களை வாங்கியிருந்தால்
1: உறுதிப்படுத்தி
0: அவங்க வந்து எங்கள்கிட்ட கிளைம் பண்ணுவாங்க, நாங்கள் வந்து இஃப்கோ டோக்கியோ ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து பணத்தை வாங்கி அவங்களுக்கு வந்து இந்த இதை கொடுத்துருந்துருக்கோம்.
2: இதுவரை கூட்டுறவில் விவசாயிகளுக்கான நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து அகில இந்திய கூட்டுறவு இஃப்கோ முன்னாள் மாநில விற்பனை மேலாளர் டி சுப்பிரமணியன் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம்

0: அடுத்து வருவது வேளாண் தகவல்கள்.
1: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் தாவர பூச்சிக்கொல்லி குறித்து தெரிந்து கொள்ளலாம். ஆடாதொடா இலைகள் கசப்பு தன்மை உள்ளவை. பட்டை, வேர், பூக்கள் ஆகியன மருத்துவ குணம் மிக்கது. இதன் இலைகள் ஈட்டி வடிவத்திலும் பூக்கள் வெள்ளை நிறத்திலும் காணப்படுகிறது. நொச்சி இலை, வேர், பட்டை, விதை, பூக்கள் ஆகியன மருத்துவ குணம் மிக்கதாக உள்ளது. இவை இயற்கை பூச்சிக்கொல்லி விரட்டியாகவும் வேலி பயிராகவும் சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாகவும் பயன்படுகிறது. இந்த தாவர பூச்சிக்கொல்லி தயாரிப்பு முறை குறித்து தெரிந்து கொள்வோம். நொச்சி இலைகளை சுத்தம் செய்து அரைக்க வேண்டும். 3 லிட்டர் கோமியம் கலந்து இரவில் ஊற வைக்க வேண்டும். காலை இந்த கலவையை 70 முதல் 80 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 3 மணி நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். திரவம் அடர்த்தியாக இருந்தால் காய்ச்சிய வடிகட்டிய நன்னீரை இதில் சேர்த்து வடிகட்ட வேண்டும். இரவில் குளிர்ந்துவிடும். 250 மில்லி லிட்டர் தண்ணீரில் 150 கிராம் சோப்புத்தூள் கலந்து கலவையுடன் சேர்த்து இதனை கிளற வேண்டும். இதுதான் கலவை. இதில் 50 மில்லிக்கு 1 லிட்டர் தண்ணீர் கலந்து பூச்சிக்கொல்லியாக பயன்படுத்தலாம்.
0: வேளாண் தகவல்கள் வழங்கினார் RP பரிமளாதேவி அவர்கள். இனி வேளாண் பழமொழி சிந்தனை. கோரையை கொல்ல கொள்ளுப்பயிர் விதை. வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம். நிறைவாக விடை பெறுமுன், கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்க வெப்பத்தை தாங்கும் ரகங்களை பயிர் செய்தும் பயிர் சுழற்சி செய்தும் பயிர்களை பாதுகாக்கலாம். விடை பெறுமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

செய்திகள் வாசிப்பவர் ஷாம்லா. இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி பயன்பாடு அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரை ஒன்றையும் பகிர்ந்துள்ளார். இல்லங்களில் சூரிய மின்சக்தியை பயன்படுத்துவது 82% வளர்ச்சியை கண்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறை விரைவான வளர்ச்சியை கண்டுவருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆந்திர மாநிலம் கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள மல்லவல்லி தொழில் பூங்காவில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். ஜவுளித்துறையின் வர்த்தகம் தற்போது 15 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு உள்ளதாகவும், இதனை அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 25 லட்சம் கோடி ரூபாயாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்துள்ளதாகவும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் தேசிய வேளாண் மாநாட்டிற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விவசாயிகளுக்கு தடையின்றி உரங்கள் கிடைப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். விவசாயிகளுக்கு தேவையான விதைகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் கூறினார். உணவு உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 376 மில்லியன் டன்னை எட்டியுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட வழக்குகளில் 3 மாதங்களுக்குள் உயர்நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதி ஜாய்மால்யா பக்ஷி அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. தீர்ப்பு வழங்குவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அது மனுதாரர்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் எபோலா வைரஸ் யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். விமான நிலையங்களில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை பாடப்பிரிவுக்கு விண்ணப்பம் பதிவு செய்ய தவறிய மாணவர்கள் வரும் திங்கட்கிழமை வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாணவர் சேர்க்கை குறித்த விவரங்களை கல்லூரி கல்வி இயக்ககத்தில் செயல்படும் உதவி மையத்தை தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளலாம் என்றும் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பும் அளவிற்கு குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலூரில் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்கள் பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்தலுக்கு முன் பக்கம் பக்கமாக வசனம் பேசிய முதலமைச்சர் தற்போது எவ்வித கருத்தும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வினவியுள்ளார். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீர் கடைமடை பகுதி வரை முழுமையாக சென்றடைவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த திமுக ஆட்சிக் காலத்திலும் டெல்டா மாவட்டங்களில் முறையாக தூர்வாரப்படவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு இந்த மாவட்டங்களில் உள்ள நீர்நிலைகளில் தேங்கிக் கிடக்கும் ஆகாய தாமரையை அகற்ற வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, தேனி உட்பட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும், திருச்சி, நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் மியூனிச்சில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் இந்தர் சிங் சுருச்சி தங்கப்பதக்கத்தையும் ஈஷா சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஹாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 5000 மீட்டர் நடைப்போட்டியில் நிதின் குப்தாவும், மகளிர் வட்டு எறிதலில் அமானத் கம்போஜும், மகளிர் உயரம் தாண்டுதலில் பூஜாவும் தங்கப்பதக்கம் வென்றனர். டெக்கத்தலானில் ராகுல் ஜக்கார் தங்கப்பதக்கத்தையும், உப்கார் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் ட்ரிபிள் ஜம்ப் பிரிவில் சாதனா ரவிக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. மகளிர் 400

மீட்டர் ஓட்டத்தில் நீரு பதக் வெண்கலப் பதக்கம் வென்றார். மத்திய ஆசிய மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிரிஸ்டினா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரேலா தாஸ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:05. இது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் மதுர தண்டலின் திரை இசை.

0: ஆணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் கடல்வாழ் உயிரினங்கள் தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் திண்டுக்கல் ஜிடிஎன் கலைக்கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் என் ரேணுகாதேவி அவர்கள்.
1: கடல் வெறும் நீர்பரப்பு மட்டுமல்ல, அது கோடிக்கணக்கான உயிர்கள் வாழும் ஒரு பிரம்மாண்ட உயிரியல் பேரரசு. பூமியின் சுமார் 71% பகுதியை கடல் சூழ்ந்துள்ளது. ஆனால் அதன் பெரும்பகுதி இன்னும் முழுமையாக ஆராயப்படவில்லை. அதாவது, நாம் விண்வெளியை விட கடலை பற்றி குறைவாகவே அறிந்துள்ளோம். ஆழ்கடலில் ஒளி இல்லாத சூழல், மிகுந்த அழுத்தம் மற்றும் உயிரொளி பயோலுமினசன்ஸ் போன்ற அதிசயங்கள் காணப்படுகின்றன. கடல் பூமியின் உயிர் சுவாசம் எனலாம். நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனின் பெரும்பகுதியை கடலில் உள்ள ஃபைட்டோபிளாங்க்டான் உருவாக்குகிறது. கடல் உலகின் வெப்பநிலையை கட்டுப்படுத்தி காலநிலையை சமநிலைப்படுத்துகிறது. மேலும் அது பல உயிரினங்களுக்கு வாழிடம் வழங்கி உலக உணவு சங்கிலியின் அடிப்படை ஆகிறது. மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கு புதிய மூலக்கூறுகளை வழங்குகிறது. உலக பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக உள்ளது. இந்த கடலையே நம்பி எண்ணற்ற குடும்பங்கள் தங்களது வாழ்வாதாரத்தை அமைதியாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றன. எனவே கடலை பாதுகாப்பது என்பது மனித குலத்தின் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு சமம். கடல் உயிரியல் பல்வகைமை. மெரைன் பயோடைவர்சிட்டி என்பது கடலில் வாழும் அனைத்து உயிரினங்களின் பல்வகைமை மற்றும் அவற்றின் சூழலியல் உறவுகளை குறிக்கிறது. கடலில் நுண்ணுயிர்கள், பிளாங்டான்கள், மீன்கள், பவளப்பாறைகள், கடல் பாலூட்டிகள் மற்றும் ஒலி உண்டாக்கும் உயிரினங்கள் என பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்றன. சிறு பிளாங்டானிலிருந்து பெரிய திமிங்கலம் வரை அனைத்தும் கடல் சூழலியல் சமநிலையை பாதுகாக்கும் முக்கிய அங்கங்களாகும். அதனால் கடல் உலகம் உயிரியல் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது. கடல் உயிரினங்கள் அறிவியல் அடிப்படையில் 2 முக்கிய குழுக்களாக வகைப்படுத்தப்படுகின்றன. இன்வெர்டிபிரேட்ஸ் அண்ட் வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்பில்லா மற்றும் முதுகெலும்புடைய கடல் உயிரினங்கள் ஆகும். பிளாங்டான்கள், ஜெல்லி ஃபிஷ், பவளப்பாறைகள், கடல் தேவதை, ஆக்டோபஸ் போன்றவை முதுகெலும்பில்லா உயிரினங்கள். சுறா, சீலாக்கான், கடல் குதிரை, கடல் ஆமை, நீல திமிங்கலம் போன்றவை முதுகெலும்புடைய உயிரினங்கள். இப்பொழுது நாம் சில தனித்துவமான மற்றும் அரிதாகி வரும் கடல் உயிரினங்களின் உயிரியல் அமைப்பு, வகைகள், வாழ்க்கை முறைகள், அவற்றின் சூழல், முக்கியத்துவம், அரிய சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் அழிவிற்கான காரணங்கள் பற்றி பார்க்கப் போகிறோம். முதலாவதாக, நாம் கடல் உயிரியல் அமைப்பின் மிக முக்கியமான மற்றும் அதிசயமான பகுதிகளில் ஒன்றான பவளப்பாறைகள், கோரல் ரீப்ஸ். பவளப்பாறைகள் என்பது தனி உயிரினமோ அல்லது உயிரில்லா பாறைகளோ அல்ல. இது பவள உயிரினங்கள், கோரல் பாலிப்ஸ் எனப்படும் மிகச்சிறிய கடல் உயிரினங்களின் கூட்டமைப்பால் உருவாகும் இயற்கை அமைப்பு ஆகும். இவை நிடேரியா என்ற உயிரியல் வகையை சேர்ந்தவை. ஆயிரக்கணக்கான அல்லது மில்லியன் கணக்கான பவள உயிரினங்கள் ஒன்றாக இணைந்து நீண்ட காலத்தில் கனிமமான பாறை போன்ற அமைப்பை உருவாக்குகின்றன. இந்த உயிரினங்கள் தங்களின் உடலிலிருந்து கால்சியம் கார்பனேட்டை சுரந்து பாறை போன்ற உறுதியான வெளிப்புற அமைப்பை உருவாக்குகின்றன. இவை பாலிப் எனப்படும் சிறிய குழாய் போன்ற வடிவத்தை கொண்டுள்ளன. இந்த அமைப்பின் மேல் பகுதியில் ஒரு வாயும் அதை சுற்றிலும் சிறிய கை போன்ற டென்டக்கல்ஸ்களும் உள்ளன. இவை கடல் நீரில் உள்ள சிறிய உயிரினங்களான பிளாங்டான்களை பிடித்து உணவாக கொள்கின்றன. இவை பொதுவாக வெப்பமண்டல கடல் பகுதிகளில், குறிப்பாக ஆழமற்ற, சுத்தமான மற்றும் சூரிய ஒளி கிடைக்கும் நீர்பகுதிகளில் மட்டுமே வளரக்கூடியவை. சூரிய ஒளி அவற்றின் வளர்ச்சிக்கும் உயிரியல் செயல்பாடுகளுக்கும் மிகவும் அவசியமானது. பவளப்பாறைகள் பொதுவாக 3 முக்கிய வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன. கரையோர பவளப்பாறைகள், ஃப்ரிஞ்சிங் ரீப்ஸ், இவை கடற்கரைக்கு நேரடியாக அருகில் உருவாகின்றன மற்றும் நிலத்துடன் இணைந்திருக்கும் தன்மை கொண்டவை. தடுப்பு பவளப்பாறைகள், பேரியர் ரீப்ஸ், இவை கடற்கரையிலிருந்து தொலைவில் அமைந்து கடற்கரை மற்றும் பாறைகளுக்கு இடையில் பெரிய நீர்ப்பரப்பை உருவாக்குகின்றன. வளைய பவளப்பாறைகள், அட்டால் ரீப்ஸ், இவை வட்ட வடிவில் உருவாகும் பவள அமைப்புகள் ஆகும். பெரும்பாலும் பழைய எரிமலை தீவுகளின் மீது உருவாகின்றன. பவளப்பாறைகள் கடல் உயிரினங்களுக்கு மிக முக்கியமான வாழிடமாக விளங்குகின்றன. இங்கு ஆயிரக்கணக்கான மீனினங்கள், நண்டுகள், இறால் வகைகள், கடல் புழுக்கள்

மற்றும் பல நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன. இந்த அமைப்பு கடலில் ஒரு சிறிய நகரம் போல செயல்படுகிறது. ஏனெனில் பல்வேறு உயிரினங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடன் வாழ்கின்றன. இவை கடல் உணவுச் சங்கிலின் அடித்தளமாகவும் செயல்படுகின்றன மற்றும் கடல் உயிரியல் பல்வகைமையின் மையமாக கருதப்படுகின்றன. பவளப்பாறைகள் சுற்றுச்சூழலுக்கு பல முக்கிய பங்களிப்புகளை வழங்குகின்றன. அவை கடற்கரை பகுதிகளை அலைகள், புயல்கள் மற்றும் கடல் அரிப்பு ஆகியவற்றிலிருந்து பாதுகாக்கின்றன. மேலும் பல மீனினங்களுக்கு இனப்பெருக்கம் மற்றும் பாதுகாப்பான வாழிடமாக செயல்படுகின்றன. அத்துடன் பவளப்பாறைகள் சுற்றுலாத்துறைக்கும் ஆபரணங்கள் தயாரிப்பதிலும் பயன்படுகிறது. கடல் மருத்துவ ஆராய்ச்சிக்கும் முக்கிய ஆதாரமாக உள்ளன. பல புதிய மருந்து மூலக்கூறுகள் பவள உயிரினங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்படுகின்றன. பவளங்களின் அழகான நிறங்கள் அவற்றின் உடலில் வாழும் ஜூசாந்திலே எனப்படும் சிறிய ஆல்கே காரணமாக உருவாகின்றன. இந்த ஆல்கே பவளங்களுக்கு உணவு உற்பத்தியில் உதவுகிறது. பவளப்பாறைகள் இல்லையெனில் பல கடல் உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது என்பதால் அவை மெரைன் பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இன்று பவளப்பாறைகள் பல்வேறு ஆபத்துகளை சந்தித்து வருகின்றன. கடல் வெப்பநிலை அதிகரிப்பால் கோரல் பிளீச்சிங் ஏற்பட்டு பவளங்கள் தங்கள் நிறத்தை இழந்து உயிரிழக்க கூடும். மேலும் பிளாஸ்டிக் மாசுபாடு, எண்ணெய் கசிவு, அதிக மீன்பிடித்தல் மற்றும் துறைமுகம் சுற்றுலா வளர்ச்சி பவள வாழிடங்களை அழிக்கின்றன. அலங்காரம் மற்றும் ஆபரண பயன்பாட்டிற்காக மனிதர்களால் பவளங்கள் அதிகமாக சுரண்டப்படுவதும் முக்கிய காரணமாக உள்ளது. பவளப்பாறைகள் வெறும் பாறைகள் மட்டுமல்ல, அவை உயிருடன் இருக்கும் நுணுக்கமான கடல் சூழலியல் அமைப்புகள். அவற்றை பாதுகாப்பது கடல் உயிரியல் பல்வகைமையையும் பூமியின் இயற்கை சமநிலையையும் காக்கும் முக்கிய பொறுப்பாகும். மேலும் பவளப்பாறைகள் அழிந்தால் கடற்கரை பகுதிகள் அலைகள் மற்றும் புயல்களின் தாக்கத்துக்கு அதிகமாக ஆளாகும் அபாயமும் அதிகரிக்கும். நாம் அடுத்ததாக கடல் உலகில் மிகவும் வியப்பை ஏற்படுத்தும் உயிரினங்களில் ஒன்றான ஆக்டோபஸ் பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். ஆக்டோபஸ் என்பது செஃபலபோடா என்ற வகையை சேர்ந்த கடல் உயிரினமாகும். இது மெல்லிய மென்மையான உடல் அமைப்பை கொண்டது. இதன் முக்கிய பகுதி மாண்டில் எனப்படும் மைய உடல் பகுதியாகும். இந்த மாண்டில் பகுதியிலிருந்தே அதன் முக்கிய உறுப்புகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இதிலிருந்து வெளிவரும் 8 நீளமான கரங்கள் ஆர்ம்ஸ் இதன் முக்கிய அடையாளமாகும். ஒவ்வொரு கரத்திலும் ஆயிரக்கணக்கான சிறிய சக்கரங்கள் போன்ற சக்கர்ஸ் உள்ளன. இவை பிடித்தல், உணர்தல், பொருள்களை நகர்த்துதல் மற்றும் சூழலை உணர்தல் ஆகியவற்றுக்கு உதவுகின்றன. இதன் மூளை அளவு அதன் உடல் அளவுக்கு ஒப்பிடுகையில் மிகவும் பெரியது. இவை பொதுவாக பாறைகள், பவளப்பாறைகள் மற்றும் ஆழ்கடல் பகுதிகளில் வாழ்கிறது. இது தனித்து வாழும் சாலிட்டரி உயிரினம் ஆகும். இது இரவு நேரங்களில் அதிகமாக செயல்படுகிறது. உணவாக சிறிய மீன்கள், நண்டுகள் மற்றும் சிப்பி வகை உயிரினங்களை உண்ணுகின்றன. உலகில் முக்கியமாக காணப்படும் ஆக்டோபஸ் வகைகள் ஜயண்ட் பசிபிக் ஆக்டோபஸ் மிகப்பெரிய ஆக்டோபஸ் வகையாகும். ப்ளூ ரிஞ்ச்ட் ஆக்டோபஸ் மிகவும் விஷமுள்ள சிறிய வகை. மிமிக் ஆக்டோபஸ் பிற உயிரினங்களைப் போல நடிக்கும் திறன் கொண்டது. டம்போ ஆக்டோபஸ் ஆழ்கடலில் காணப்படும் ஃபின் போன்ற அமைப்பை கொண்டது. ஆக்டோபஸ் மிக உயர்ந்த நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கொண்ட கடல் உயிரினமாகும். இது சிக்கலான பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் கொண்டதும் கூட. ஆய்வுகளில் இது மூடிய ஜாடிகளை திறப்பது, தடைகளை கடப்பது மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் செயல்களை நினைவில் வைத்துக் கொள்வது போன்ற திறன்களை வெளிப்படுத்தியுள்ளது. இதற்கு 3 இதயங்கள் உள்ளன. 2 இதயங்கள் செவிகளுக்கு கில்ஸ் இரத்தத்தை அனுப்புகின்றன. மற்றொரு இதயம் உடலின் பிற பகுதிகளுக்கு இரத்தத்தை அனுப்புகிறது. இதன் இரத்தம் நீல நிறத்தில் காணப்படுகிறது. ஏனெனில் இதில் ஹீமோசியானின் எனப்படும் காப்பர் அடிப்படையிலான ஆக்சிஜன் எடுத்து செல்லும் புரதம் ஒன்று உள்ளது. ஆக்டோபஸுக்கு 9 மூளைகள் உள்ளதாக கூறுவார்கள். ஆனால் உண்மை என்னவெனில் ஆக்டோபஸின் நரம்பு அமைப்பு மிகவும் தனித்துவமானது. இதில் மைய மூளை சென்ட்ரல் பிரெயின் ஒன்றும் இதன் 8 கரங்களில் உள்ள நரம்பு மையங்கள் நர்வ் கேங்க்லியா 8 உள்ளது. இதனால் மொத்தம் 9 கட்டுப்பாட்டு மையங்கள் போல செயல்படுகிறது. மைய மூளை கற்றல், நினைவாற்றல் மற்றும் முடிவெடுத்தல் ஆகியவற்றை கட்டுப்படுத்துகிறது. கரங்களில் உள்ள நரம்பு மையங்கள் தனித்தனியாக செயல்படுவதால் ஒவ்வொரு கரமும் சூழலை உணர்ந்து சுயமாக செயல்பட முடிகிறது. இதனால் ஒவ்வொரு கரமும் தனி நரம்பு கட்டுப்பாட்டுடன் செயல்படுகிறது. ஒரு கரம் உணவை ஆராயும் பொழுது மற்ற கரங்கள் வேறு செயல்களை செய்ய முடியும். இது டிஸ்ட்ரிபியூட்டட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் என அழைக்கப்படும் மேம்பட்ட நரம்பு அமைப்பாகும். இவை தனது உடல் நிறத்தை மாற்றிக்கொண்டு காமோஃப்ளேஜ் சுற்றுச்சூழலுடன் எளிதாக கலந்துவிடும் திறன் கொண்டது.

0: இதன் தோல் அமைப்பையும் டெக்ஸ்சர் மாற்றிக்கொள்ள முடியும். இதனால் இது மேலும் திறமையாக மறைவதற்கு உதவுகிறது. எலும்புகள் இல்லாத உடல் அமைப்பு காரணமாக இது மிக குறுகிய இடங்களிலும் எளிதாக நுழைய முடிகிறது. இதன் 8 கரங்களும் தனித்தனியாக செயல்படும் திறன் கொண்டவை என்பதால் ஒரே நேரத்தில் பல செயல்களை இவற்றால் மேற்கொள்ள முடியும். ஆபத்து ஏற்பட்டால் இது இங்க் சாக் மூலம் கருப்பு மை போன்ற திரவத்தை வெளியிட்டு எதிரிகளை குழப்பி தப்பிக்கிறது. ஆக்டோபஸ் மிகவும் மேம்பட்ட ப்ராப்ளம் சால்விங் திறன் கொண்ட உயிரினங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சில நேரங்களில் இது கரையை நோக்கி வந்து பின்னர் மீண்டும் கடலுக்குள் செல்லும் தன்மையும் காணப்படுகிறது. மேலும் இதன் நரம்பு அமைப்பு, மனித மூளை செயல்பாடு, நினைவாற்றல் மற்றும் நுண்ணறிவு தொடர்பான ஆய்வுகளில் முக்கியமான எக்ஸ்பெரிமெண்டல் மாடல்ஸ் சோதனை உயிரின மாதிரிகளாக பயன்படுத்தப்படுகிறது. ஆக்டோபஸ் மக்கள் பயன்பாட்டுக்காக அதிகமாக பிடிக்கப்படுகிறது. சில பகுதிகளில் மீன்பிடி அழுத்தம் காரணமாக அதன் எண்ணிக்கை குறைந்து பாதிப்பை சந்திக்கிறது. மேலும் கடல் மாசுபாடு, பிளாஸ்டிக் கழிவுகள், வாழிடம் அழிவு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை இதன் உயிர் வாழ்வுக்கு முக்கியமான அச்சுறுத்தல்களாக உள்ளன. இன்று நாம் கடல் உயிரியல் உலகில் மிகவும் தனித்துவமான மற்றும் அமைப்பியல் ரீதியாக வித்தியாசமான உயிரினமான சீஹார்ஸ் கடல் குதிரை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். கடல் குதிரை என்பது ஹிப்போகாம்பஸ் என்ற உயிரியல் வகையை சேர்ந்த ஒரு சிறிய கடல் மீன் ஆகும். ஹிப்போகாம்பஸ் என்ற சொல் கிரேக்க மொழியிலிருந்து வந்தது. ஹிப்போஸ் என்றால் ஹார்ஸ், கேம்போஸ் என்றால் மான்ஸ்டர் என்று பொருள். இது மீன் வகையை சேர்ந்ததாக இருந்தாலும் அதன் உடல் அமைப்பு, நடத்தை மற்றும் இனப்பெருக்க முறை சாதாரண மீன்களிலிருந்து மிகவும் வேறுபட்டவை. இதன் தலை குதிரையின் தலை வடிவத்தை போன்றதால் இதற்கு சீஹார்ஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது. கடல் குதிரையின் உடல் எலும்பு தகடுகள் போனி பிளேட்ஸ் மூலம் மூடப்பட்டுள்ளது. இதனால் இது கடினமான வெளிப்புற பாதுகாப்பை கொண்டுள்ளது. இதன் உடல் நேராக நிற்கும் தன்மை மீன்களின் மிகவும் அரிதான பண்பாகும். இதற்கு பெரிய துடுப்புகள் குறைவாக வளர்ந்துள்ளன. முதுகு பகுதியில் உள்ள சிறிய டார்சல் ஃபின் மிக வேகமாக அசைந்து நீரில் நகர உதவுகிறது. இதன் சுருண்ட வால் பிரஹென்சைல் டெயில் மூலம் கடல் புட்கள், பவளப்பாறைகள் போன்றவற்றை பற்றி கொள்கிறது. கடல் குதிரைகள் மெதுவாக நகரும் தன்மை கொண்டவை மற்றும் பெரும்பாலும் ஒரே இடத்தில் தங்கி வாழ்கின்றன. அவற்றின் மெதுவான இயக்கமும் சிறந்த ஒளிவேட திறனும் காரணமாக இவை மறைந்திருந்து வேட்டையாடும் உயிரினங்களாக செயல்படுகின்றன. அருகில் சிறிய உயிரினங்கள் வந்தால் அவற்றை தங்களின் வாயால் வேகமாக உறிஞ்சி பிடிக்கின்றன. அதே நேரத்தில் நண்டு மற்றும் பிற மீன்களிடம் இருந்து தப்பிக்கவும் தங்கள் மறைமரபு திறனை பயன்படுத்துகின்றன. கடல் குதிரையின் இனப்பெருக்கம் மிகவும் தனித்துவமானது. ஏனெனில் இதில் ஆண் குதிரைகளே முட்டைகளை தாங்கி வளர்கிறது. தெரியுமா, இணைவு நடத்தை கோட்ஷிப் முடிந்த பிறகு பெண் கடல் குதிரை தனது முட்டையிடும் குழாய் எக்டக்ட் மூலம் முட்டைகளை ஆண் கடல் குதிரையின் வாலின் அடிப்பகுதியில் உள்ள புரூட் பவுச்சில் இடுகிறது. அந்த பையின் உள்ளே முட்டைகள் வளர்ச்சி பெறுகின்றன. இனத்தை பொறுத்து இந்த முட்டைகள் அந்த பையில் 10 நாட்கள் முதல் 6 வாரங்கள் வரை வளர்கின்றன. இந்த காலத்தில் ஆண் கடல் குதிரை புரூட் பவுச் உள்ள திரவத்தின் உப்பு மற்றும் ரசாயன அமைப்பை மெதுவாக கட்டுப்படுத்தி வளர்கின்ற கருக்களுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குகிறது. வளர்ந்து வரும் குட்டிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குவதற்காக ஆண் கடல் குதிரை சில கனிம சேர்க்கங்களை உருவாக்குகிறது மற்றும் புரோலாக்டின் என்ற ஹார்மோனையும் சுரக்கிறது. இந்த ஹார்மோன் பெண் வழங்கிய புரதங்களை உடைக்க உதவுகிறது. முட்டைகள் முழுமையாக வளர்ந்து வெளிவரும் நேரத்தில் ஆண் கடல் குதிரை தன் உடலை சுருக்கி அந்த குட்டிகளை பையின் ஒரே திறப்பின் வழியாக வெளியேற்றுகிறது. பிறக்கும் குட்டிகள் பெற்றோரின் சிறிய வடிவமாக இருக்கும். அவற்றுக்கு பிறகு எந்த பெற்றோர் பராமரிப்பும் கிடையாது. குட்டிகளை பிறப்பித்த உடனேயே ஆண் கடல் குதிரை மீண்டும் புதிய முட்டைகளை ஏற்கும் திறனை பெறுகிறது.
1: இதுவரை கடல் வாழ் உயிரினங்கள் தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் திண்டுக்கல் GTN கலைக்கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் என் ரேணுகாதேவி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் வெள்ளி.

0: நேரம் 9:15.
1: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பட்டய கணக்காளர் படிப்பு மற்றும் அதற்கான வாய்ப்புகள் குறித்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்தின் கன்சல்டன்ட் டீன் திருமதி விஜயலட்சுமி மற்றும் அந்நிறுவனத்தில் பயின்று அகில இந்திய அளவில் 4ஆம் இடம்பெற்று தேர்ச்சி பெற்ற திருமதி அர்ச்சனா தேவி ஆகியோர் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை கேட்கலாம். விஜயலட்சுமி மேம்,
3: அர்ச்சனா மேம் வந்து சொன்னாங்க, பொறுமையும் திறமையும் இருந்தா சிஏ அப்படிங்கிறது சாத்தியம்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து மறுக்க முடியாத ஒரு விஷயம். இதுல பிளேஸ்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கு மேம்? இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களோட மைண்ட் செட் என்னன்னா, பிளஸ் டூ படிச்சு முடிச்சேன், அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் ஒரு கோர்ஸ் படிச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 30,000-40,000 வேலை கிடைச்சிச்சுன்னா போதும், இப்படிதான் யோசிக்கிறாங்க. ஆனா சிஏ படிக்கும் போது என்ன லெவல்ல நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லுங்க.
4: எவ்ரி சிஏ பாஸ் பண்ற ஸ்டூடெண்ட்க்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் டைரக்டரேட்டே ஹெச்ஓ லெவல்ல ஒரு டைரக்டரேட் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இன்னியூமரபிள் நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து இப்போ January 2026 நடந்த எக்ஸாம்ஸ், அது ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா 9,000 ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸ் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இதில் இன்னொரு என்ன விஷயம்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டுக்கே வரமாட்டாங்க. எப்படின்னா, நிறைய ஃபேர்ம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, ஆர்டிகல்ஷிப்பாக ஒர்க் பண்ணுறாங்க, அங்கேயே அவங்களுக்கு ஆஃபர் கிடச்சிடும். அவங்களே வந்து த்ரூ லிங்க்டின் அந்த மூலமாகவும் அவங்க பெட்டர் சோர்சஸ் பண்ணுறாங்க. கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு பிளேஸ் ஆகலைன்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியே இல்லை. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் ஹூ ஹேஸ் அட்டெண்டட் த கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹாவ் காட் மோர் தென் 1 ஆஃபர். ஸோ இதுதான் எங்களோட கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி. இப்போதைக்கு வந்து ஆவரேஜ் சேலரின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரெஷர் வந்து இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 9-12 lakhs மேடம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி. 33 lakhs வித்தின் இந்தியா ஹையஸ்ட் பே, இதுதான் வந்து இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ். ஸோ இப்போது வந்து இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கேரண்டி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எல்லா சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் லேர்னிங் டசன்ட் ஸ்டாப் தேர். ஸோ அந்த ஸ்டார்டிங் ஜாப்புங்கிறது ஒரு ஸ்டெப்பு தான். அதுக்கப்புறம் நீ எப்படி உன்னை இன்னோவேட் பண்ணிக்கிற, உன்னையும் எப்படி எவால்வ் பண்ணிக்கிற, அதை பொறுத்து உங்களோட க்ரோத் வந்து டூ பிகமிங் த சிஇஓ த சிஎஃப்ஓ ஆஃப் அ கம்பெனிலேருந்து ஒரு ஆண்டர்பிரனுவராகி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தெர் ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் கம் லாயர்ஸ் கம் பாலிட்டிஷியன்ஸ், எல்லா லெவல்ஸ்லேயும் வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. நிறைய ஐஆர்எஸ் ஐஏஎஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் எழுதியும் முக்கியமான பொசிஷன்ஸில் வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க மேடம். இப்போது வி ஆர் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டட், பப்ளிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நாங்கள் ஒரு பிரிட்ஜாக இருக்கிறதுனால நாங்கள் வந்து கவர்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிறது வந்து வெரி இம்பாக்ட்ஃபுல் எங்களுக்கு. ஸோ நாங்கள் யூபிஎஸ்சி ட்ரைனிங்கும் கொடுக்குறோம் ஆஃப்டர் தி சிஏ கோர்ஸு. நாங்கள் அதுக்குண்டான கைட்லைன்ஸு மென்டாரிங் எல்லாமே வந்து ஐசிஏ பண்ணுறாங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அர்ச்சனா வந்து சொன்னாங்க, பை த டைம் நாங்கள் 4 இயர்ஸ் நாங்கள் வெளியில் வரும்போது நாங்கள் எங்களை ஃபைன் டியூன் பண்ணி எங்களை செதுக்கி கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. வெளியில் வந்து டஃப் கோர்ஸுன்ற ஒரு ரூமர் மாதிரி வந்து ஒரு கேம்பஸும் இருக்காது, ஒரு காலேஜ் போகிற ஃபீலிங்கும் இருக்காது, உன்னோட காலேஜ் லைஃபெல்லாம் நீ மிஸ் பண்ணிவிடுவேன், அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் ஐசிஐ வந்து போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ்னு ஒன்று இருக்குது, போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ்னு ஒன்று இருக்குது மேடம். நீங்கள் வெப்சைட்டில் போனாலே உங்களுக்கு நீங்கள் அதை பார்க்க முடியும். இந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, உங்களை அகாடமிக்காக ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அவங்க அதுக்குண்டான எல்லா ஒர்க்கும் போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் அகாடமிக்ஸோட ரூல். அது ஒரு பெரிய கமிட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் கமிட்டி ஆஃப் ஐசிஏ. அதே மாதிரி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் ஆப்ரேஷன்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை ஃபைன் ஷேப் பண்ணுறாங்க மேடம். பிரான்ச் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, அப்புறம் ரீஜனல் லெவலில் ஒரு காம்படிஷன் நடத்துவாங்க, நேஷ்னல் லெவலில் காம்படிஷன் நடத்துவாங்க. இது வந்து இப்போதைக்கு 10 காம்படிஷன்ஸ் இன் இயர் நடக்குது மேடம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஸ்கெச்சிங், அர்ச்சனா இஸ் அன் ஆர்டிஸ்ட், எல்லா ஃபேக்கல்டிஸ்லையும் எலக்யூஷன் டிபேட் பிச் டெக்குன்னு சொல்கிறாங்களே இப்போ இந்த ஷார்க் டேங்க் மாதிரி பிச் டெக் காம்படிஷன்ஸ், எஸ்ஏ காம்படிஷன்ஸு, செஸ் காம்படிஷன்ஸு, ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸு, வி ஹாவ் அ ட்ராமா காம்படிஷன் ஆல்சோ. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்குது எங்களோட டேலண்ட் சர்ச். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் செகண்ட் ஏசி ஏர்ஃபேர் கொடுத்து ஒரு நாளைக்கு 2,500 ரூபா டிஏ கொடுத்து நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
3: இது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்.
4: ஆமாம், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பிரான்ச் லெவலில் வின் பண்ணிவிட்டு அவங்க சென்னை வராங்கன்னா, சென்னைக்கு வந்து இங்கே தானே நம்மளோட சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில், சென்னைக்கு ஒரு பெரிய பெருமையான விஷயம். ஏன்னா 6 ஸ்டேட்ஸோட ஹெட் ஆஃபீஸ் ரீஜனல் ஹெட் ஆஃபீஸ் வந்து

சென்னையில் தான் இருக்குது. ஸோ அந்த ஆறு ஸ்டேட்ஸ்லேருந்து 48 பிரான்ச்சஸ் எங்களுக்கு இருக்குது. இந்த 48 பிரான்ச்சஸில் அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 பிரான்ச்சஸில் இந்த காம்படிஷன் வந்து ஆப்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 பிரான்ச்சஸ்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் 2 & 4 செகண்ட் ஏசி ஃபேர் அண்ட் 2500 பர் டே சப்ஜெக்ட் மேக்ஸிமம் ஆஃப் 5 டேஸ் கொடுத்து 10,000 ருபீஸ் மேக்ஸிமம் கொடுத்து அவங்களுக்கு இன்வைட் பண்ணி அவங்கள இங்கே ஹோஸ்ட் பண்ணி அந்த ஈவெண்ட் இங்கேருந்து வின் பண்ணுறவங்க நேஷ்னல் லெவல் போவாங்க. நேஷ்னல் லெவல் எங்கே வேணால் நடக்கும், சிலிகுரியிலையும் நடத்தினோம். ஒவ்வொரு காம்படிஷன்

0: கூட சில ப்ரோக்ராம்ஸ் ஹைதராபாத்தில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், பெங்களூரில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம். சரி எப்போ பார்த்தாலும் சென்னை வராங்க, அந்த ஊருக்கும் போகட்டுமே, அங்கேயும் போய் ஊர் பார்க்கட்டுமே அப்படின்ற மாதிரி நாங்கள் டிஃப்ரெண்ட் சிட்டிஸில் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய மேஜர் இதை வந்து அவங்க டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதை தவிர நேஷ்னல் கான்ஃபரன்சஸ், ஸ்டேட் லெவல் கான்ஃபரன்சஸ், மெகா கான்ஃபரன்சஸ் இதெல்லாம் நடத்துகிறோம். இதில் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து பெரிய பெரிய
1: எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்கு
0: பெரிய பெரிய நிபுணர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், மற்ற ஃபீல்டில் இருக்கவங்களும் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் ரீசெண்டாக வந்து நாங்கள் ஹேக்கத்தான் வச்சோம், அப்போ வந்து இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து இருக்கிற பீப்புள் வந்து அதை ஜட்ஜ் பண்ணாங்க. தெர் இஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ரைசிங் அச்சீவர்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கோம். அந்த இதில் வந்து ஆரா ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறோம். இதை தவிர நிறைய ஒன் டே செமினார்ஸ், ஹாஃப் டே செமினார்ஸ், ஜாம் ரூம்ன்ட்டு போன வாரம் தான் முடித்தோம். மே மாதம் எக்ஸாம்ஸ் முடித்தோடனே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டீஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஆர்கனைஸ்ட் சிங்கிள் லாங் காம்படிஷன். ஸோ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லேயே நல்லா பாடுறவங்க மியூசிஷியன்ஸ் எல்லோரையும் கூப்பிட்டு வி ஹோஸ்டட் அ ப்ரோக்ராம். இந்த மாதிரி கல்ச்சுரல் பேஸ்டு தமிழ் நியூ இயர்னால் வி வில் ஹாவ் அ கெட் டுகெதர், ஹைலைட் த கல்ச்சுரல் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் பர்டிகுலர் ஸ்டேட். எவ்ரி பிரான்ச் வில் பி டூயிங் தட் ஈவெண்ட்ஸு. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையும் வந்து பேர் பண்ணுறது ஐசிஏ. இப்போ நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்லாம் ஃப்ரீ, நேஷ்னல் டேலண்ட் சர்ச்லாம் ஃப்ரீ, ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க வந்து லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்க்கு வராங்க. ஸோ தே கெட் தி பிளாட்ஃபார்ம் டு ஃபார் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அண்ட் ஆர்கனைஸ் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் அதர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமும் நாங்கள் நர்ச்சர் பண்ணுறோம். ஸோ லீடர்ஷிப், அதர் டேலண்ட் ஸ்பாட்டிங், பார்ட்டிசிபேஷன், க்ரூமிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எனி திங் அண்டர் த ஸ்கை, ஐசிஏ இஸ் ஸ்பெண்டிங் ஆன் த ஸ்டூடெண்ட்ஸ். பட்ஜெட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே அடிச்சிடும். ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்னா வி வில் பி மேக்ஸிமம் வந்து 50,000. ஒரு யூத் ஃபெஸ்டிவல் கொண்டாடணும்னா எங்களுக்கு 2 lakhs அறுதி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரைட் வந்து ரீஜனல் கவுன்சிலுக்கு கொடுத்துருக்காங்க. எதனாலனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபீஸ் வாங்குகிறோம், அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கே திருப்பி போகணும்.
1: நிச்சயமா
0: இதுதான் வந்து ஐசிஏயோட குறிக்கோள். டூயிங் ஃபினாமினல் ஒர்க், ஐ எம் ஸோ ப்ரவுட் அப்படின்னு தான் சொல்லணும். டு பி பார்ட் பிகாஸ் பீங் அ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, அங்கேயே வந்து ஒரு கன்சல்டன்ட் பொசிஷனில் எனக்கு சர்வ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது.
1: கல்வி வந்து ஒரு சேவை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிச்சயமா நீங்க சொல்றத கேட்கும்போது அது சேவை மனப்பான்மையோட தான் வந்து ஐசிஐ வந்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நீங்க பிளேஸ்மெண்ட் பத்தி, அப்புறமா வந்து எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமா சொன்னீங்க மேம். இப்போ இதை வந்து அர்ச்சனா மேம் கிட்ட கேட்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க பிளேஸ் ஆன தருணம் உங்களுக்கு வந்து எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்தது மேம்?
2: மேம் சொன்ன மாதிரி இன்ஸ்டியூட்ல கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் நடக்குது, போறேன், இன்டர்வியூல உட்காடுறேன். மோர் தென் ஒன் ஆஃபர் தான், ஏன்னா 4th rankனால நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. நான் ஒரு கார்ப்பரேட்டை சூஸ் பண்ணேன், பெங்களூரில் பிளேஸ் ஆனேன். என்னென்னா இன்ஸ்டியூட் வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஃபைன் டியூன் பண்ணிட்டாங்க என்ன சாஃப்ட் ஸ்கில்ஸ் வரைக்கும். ஏன்னா எங்களுக்கு அப்போ வந்து இட் வாஸ் கால் GMCS, நான் படித்தப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னு ஒரு 15 days கோர்ஸு, ஃபைனல் முடிச்சுட்டு அந்த 15 days முடித்தாதான் நமக்கு மெம்பர்ஷிப் கம்ப்ளீட் ஆகும். அந்த 15 days என்ன சொல்லி தருவாங்கன்னா ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூஸ், அதாவது நாங்கள் ரெடி ஆகிட்டோம், அடுத்த லெவல் நீங்கள் இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி எங்களை இன்னொன்று ஃபைன் டியூன் பண்ணுறாங்க. ஹவு டு யூனோ ஃபேஸ் இன்டர்வியூஸ், ஹவு டு ஃபேஸ் பேனல்ஸ், டிஸ்கஷன், பேப்பர் ப்ரெசன்டேஷன், எது டாபிக் எடுத்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி நடந்துக்கணும், எப்படி ட்ரெஸ்ஸிங், டைனிங் டேபிளில் எட்டிக்வேட், ஆல் திஸ் வாஸ் தாட், ஆல் தி சாஃப்ட் ஸ்கில்ஸ் மாங்க இல்லையா. நம்ம படித்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்டராக்ஷன், பிகாஸ் ஹியூமன் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய கடல்.
1: நிச்சயமாக
2: ஸோ அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அண்ட் ஏன் பேஞ்சில் இருந்தவங்க
1: ஈவன் லுக் வைஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க.
2: எக்ஸாக்ட்லி, ஹவு டு ட்ரெஸ் யுவர் செல்ஃப் வெல், ஹவு டு கம்யூனிகேட் வெல், எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ஒரு டாப்பிக்கை, ஒரு அப்ரோச் பண்ணணும் ஒரு பர்சனை, யூனோ மீட்டிங்கில் எப்படி நீங்கள் உங்களை கேரி பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே வி தாட் இன் தோஸ் 15 days கிளாஸ். ஐ ஹேட் ஸோ மெனி ஆஃபர்ஸ் ஆன் ஹேண்ட் தட் டே. ஸோ ஐ சூஸ் ஒன் திஸ் திங். அண்ட் அப்போவே ஆக்சுவலி பிளேஸ்மெண்ட் ஆகும்போது மேம், ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் இது பர் மந்த் 55K. ஐ எம் சேயிங் 2006, 20 years ago. That was the level of visibility that chartered accountants had. And still, ippo innum jaasti. So, it is a very nice experience for me. Because the first time I'm traveling out of Chennai. I've never been out of Chennai. So, Bangalore placement is a new environment. But I was confident in it. It was already built in, Ilya. And the 15 days really, you know, fine-tuned a lot of things into me. எனக்கு வந்து அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது ஒரு ஃபியர் இருந்துச்சு. நான் படிச்சிருவேன், எழுதிடுவேன், என்ன யாரும் கேள்வி கேட்காத வரைக்கும் நான் அப்படி தனியாக என்னாலும் பண்ணிப்பேன். ஒருத்தங்களை ஃபேஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கும்போது பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், வாட் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் ஷோ யுவர் கான்ஃபிடென்ட், இப்படி கை எப்படி கட்டக்கூடாது, கட்னா இட் ஷோஸ் யூ ஆர் அகேன்ஸ்ட் தட்.

0: பர்சன். ஸோ சின்ன நியூவன்சஸ் எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ வுட் லவ் டு கோ பேக் டு தட் கிளாஸ் மேம். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இட் வாஸ் சச் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ்.
1: அதுல பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டில் கண்டினியூ. எல்லாருக்கும்
0: 20 இயர்ஸ் ரீயூனியன் ஆக போகுது மேம் எங்களுக்கு ஜிஎம்சிஎஸ். இன்ஃபேக்ட் அந்த பேக்ரவுண்டில் ஒரு 54 பேர் இருந்தோம் அந்த பேச்சில், 54 ஆஃப் அஸ் வர் தேர். அண்ட் வேரியஸ் பேக்ரவுண்ட், சில பேர் வந்து வில்லேஜ் பேக்ரவுண்டு, ஆந்திராலேருந்து வந்தவங்க, தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் இன்டீரியர்லேருந்து வந்தவங்க. நான் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். இப்போ சென்னையில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு மேம், பட் சபர்ப்ஸ்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தயக்கம், இப்போ பேனலில் பேச மாட்டாங்க. பட் ஆர் இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் வாசுதேவன், அப்போது அவர் தான் இன்ஸ்ட்ரக்டர், ஸோ ஹீ யூஸ் டு என்ஷுர் த எவ்ரி ஒன் பார்ட்டிசிபேட்டட். எல்லாரையும் அந்த ஒரு ஷெல்லிருந்து பிரேக் பண்ணி வெளில கொண்டு வந்தார். ஈவன் த இன்ட்ரோவர்ட்டட் ஒன்ஸ் ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் அப். ஸோ தட் இஸ் நீடட். சிஎஸ் நாலேஜ் இருந்தாலும் தே டோன்ட் நோ டு செல் தெம்செல்ஸ் வெல். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு ஹெசிடேஷன் ஈவன் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஹேட் தட் இன்ட்ரோவர்ட்டட் ஷெல். அவங்க எல்லாம் பிரேக் பண்ணி எவ்ரி ஒன் இஸ் ஃபைன்லி பிளேஸ்ட். நிறைய பேர் சிஎஃப்ஓஸாக இருக்காங்க, நிறைய பேர் சிஇஓஸாக இருக்காங்க, எங்கள் பேட்ச்சில் இருந்தவங்க சக்ஸஸ்ஃபுல் ப்ராக்டிஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் டோட்டலி தே லெஃப்ட் அண்ட் தே ஹேவிங் ஓன் பிஸ்னஸ். எனி ஆங்கிள் யூ கேன் மூவ் இன். It gives a different dimension to your thinking actually.
2: Nichayam ma'am. Young generation ku neenga sollakudiya advice enna ma'am? Oru periya success ungalku adanjirukinga.
0: Konja consistent ah irukano. Try to use in the social media va in a positive way. Fun irukalam. Fun illama illa. Ma'am sonnanga how the sikasa avlo programs nadakkum. I have gone as a judge for the art competition so many times. Ungaloda passion yum follow pannikonga. Profession is important, career is important. But never leave what actually you love. இப்போ நான் வந்து ஐ எம் அன் ஆர்டிஸ்ட் அண்ட் ஐ எம் அ வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆல்சோ. ரெண்டையுமே பர்சியூ பண்ணுறேன் லாங் வித் மை ப்ராக்டிஸ். ஸோ எதையுமே விட்டு கொடுக்க தேவையில்லை. இட் டசன்ட் மீன் இட்ஸ் வெரி டஃப். ஸோ ஃபாலோ யூர் ஹார்ட், பி டிசிப்ளின், பி கமிட்டட், அண்ட் இட்ஸ் பாசிபிள்.
2: மேம், யங் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ்?
1: கண்டிப்பாக யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி எனிவேர். ஓகேங்களா? 12th வந்து மினிமம். நீங்கள் காலேஜ் வழியாக டைரக்ட் என்ட்ரியும் பண்ணலாம். தட் இஸ் இன் யோர் 4th செமஸ்டர் முடித்த உடனே அந்த மார்க் ஷீட்டோட டைரக்ட் என்ட்ரியாகவும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸை வந்து அப்போவும் நீங்கள் யோசிக்கலாம். ரிட்டையர் ஆகிட்டும் யோசிக்கலாம். ஆமாம், ஹோம் மேக்கராகவும் யோசிக்கலாம். இப்போ ரீசெண்டாக நீங்கள் நியூஸ் படிச்சிருப்பீங்க, நர்சிங் படித்தவங்க வந்து இன்ன கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சடனாக ஏதோ ஒரு பேஷண்ட்னால இன்ஸ்பயர் ஆகியோ ஷீ ஸ்டார்டட் ஹர் சிஏ ஜேர்னி அண்ட் சிஏ படிச்சிருக்காங்க. ஏன்னா ஃபினான்ஸுங்கிறதே நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு பாட்லையா. ஸோ யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏர்லியர் யூ பிளான் இட் இஸ் பெட்டர். பருவத்தை பயிர் செய், முதலியே நான் சொன்னேன். அவங்க சொல்கிறத கேட்காம நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள், நீங்கள் யோசிங்க, ஒரு பிளான் பண்ணுங்கள். ஏன்னா பிளானிங் இஸ் 50% ஆஃப் யுவர் ஜேர்னி. கண்டிப்பாக சக்சீட் ஆகலாம். எஸ்ஐஆர்சிக்கு வாங்க நுங்கம்பாக்கம். இதை தவிர 12 பிரான்ச்சஸ் இன் தமிழ்நாடு இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் எஸ்ஐஆர்சி ஆஃப் ஐசிஐன்னு கூகுளில் நீங்கள் போட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஏஆர்லேயும் யூ கேன் கலெக்ட் தி இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் கம். நீங்கள் இந்த கோர்ஸ் பிளான் பண்ணலைன்னா கூட தெரிஞ்சுக்கோங்க, பிகாஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கிங். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நீங்கள் யாருக்கோ வெல்விஷராக இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்கள் கைட் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. தெளிந்து இந்த கோர்ஸை சேர்ந்து நல்லா பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம்.
2: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க மேம். பட்டய கணக்காளர் ஆகிறது எப்படி, அதற்கு என்ன மாதிரி தயார்படுத்திக்கணும், என்ன படிப்பு படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படிலாம் ஜெயிக்கலாம், நிறைய விஷயங்களை வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. மிக்க நன்றி மேம்.
1: தேங்க்யூ ஸோ மச்.

அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 9:30 நிமிடம். ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். முதலில் 5 கரத்தனை விருத்தம், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீராஜமாதங்கி, அரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் இயற்றிய சுத்த தன்யாசிராக வர்ணம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சிகளினை கமலாம்பா சம்ரட்சதுமாம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஆனந்த பைரவி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசையிலடுத்து விஜயாம்பிகே என தொடங்கும் ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், விஜயநாகரி ராகம் ஆதி தாளம்.

நேரம் 10:16:45. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அரங்கசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு. வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து மகாலட்சுமி ஜெகன்மாதா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சங்கராபரணம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சிகள் இதுவரை மகாராஜபுரம் மிஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:45, தொடர்ந்து கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள்.

வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம். ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி, தலைமீகும் வர்ணஜாலம் கொண்ட கோலம் காணலாம்.

நேரம் 11:00, இது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். தொடர்ந்து கேட்கலாம் இனி வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை, நிகழ்ச்சியும் நேரமுமாய். நாளை காலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள், படைப்பு AIR சென்னை. 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்றொரு செய்தி அறிவிப்புகள். இன்றொரு செய்தியில் கோடையில் நீர் மேலாண்மை உத்திகள் குறித்து காந்தி கிராம நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் கால்நடை பள்ளியின் உளவியல் துறை விரிவுரையாளர் மற்றும் முனைவர் கே ராமச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சுழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:00 சுழல் விளக்கு, 7:10 மதுரத்தன்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல்கள் தருகிறார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி உடன் உரையாடுகிறார் ஜி கீதா அவர்கள் பகுதி 10. 7:30 இன்றொரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:25 மதுரத்தன்றல், 8:00 செய்தி சுருக்கம், 8:02 மதுரத்தன்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுரத்தன்றல், 8:45 வானொலிக்கு 90, 9:00 அரங்கிசை, 10:00 செய்தி சுருக்கம், 10:02 எனக்கு பிடித்த பாடல்கள், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 மதுரத்தன்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழ் செய்திகள், 12:00

0: ஐம்பதிற்கு மெல்லிசை, ஒன்று ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள், ஒன்று பத்திற்கு பெருமை மிகு பாரதம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மண்மணக்கும் மதுரை உரை சித்திரம் எழுதியவர் கே புருஷோத்தமன் அவர்கள். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. 5:27 மீண்டும் ஒளிபரப்பு தொடரும். 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியின் மேலமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 மதுரை தென்றல், 8:30 இசை மஞ்சரி செங்கோட்டை வி நாராயணன் பாட்டு, 8:45 ஆங்கிலத்தில் செய்திகள், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 தேசிய இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சலாக கேட்கலாம், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 நாளைய ஒளிபரப்பானது நிறைவு பெறும்.
1: சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
2: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
2: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
1: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
4: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
0: இதுவரை கேட்டீர்கள் நாளை ஒழிக்க உள்ள நிகழ்ச்சியில் பற்றிய தகவல்களை. நிகழ்ச்சியின் மேரமாய் தொடர்ந்து நேந்திரங்கள் ஆகாஷ்வாணியுடன். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.